புத்தம் புதிய காலையில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 12 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதை தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. குரலோசை. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன்புலகம் வானம் வழங்காது எனின். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்த. மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தன் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். நேர்கள் கேட்டது குரலோசை. நேரம் இப்போது 6 மணி. காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெடங்களூர் எண்ணெயின் இன்சுலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எம் சிவசக்தி. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் அங்கமுத்து தங்கமுத்து. விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளிவரும் பாட்டில் முதலில் மயிலாடுதுறை ARC நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளிவரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. காரைக்கால் பொது மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமீன் பஷீர் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமீனா பிவி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:10 சிந்தனை அரங்கத்தில் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார் நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம் தலைமுறை இடைவெளி பழமையும் புதுமையும் சந்திக்கும் தருணங்கள். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மாலா அவர்கள். 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி LSE, 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSE, 4:00 ஊரும் உறவும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இன்று 5:00 திரை இசை, 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி சிட்டுக்கு ஒரு

0: பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி 5:30 விளக்கேற்றம் வேலை, 6 பண்ணிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின்னு சொல்லும் போது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாண்டி சில்ஸ் வழங்கும் இசைத்தோரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். அனுபவம் சொல்லும் விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் காளியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காட்சியில் வரும் காணம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காட்சியில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sane Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the Resistance Front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan have reaffirmed their shared commitment to the salience of economic security as one of the foundational pillars of India-Japan Special Strategic and Global Partnership. The India-Japan Joint Declaration on Economic Security Cooperation said the economic security partnership is underpinned by mutual trust, shared values and aligned interests, and is a recognition that the prosperity, security and economic futures of the two sides are deeply intertwined. It added that this declaration is a recognition that the synergy between the updated free and open Indo-Pacific and the mutual and holistic advancement for security and growth across regions, Mahasagar initiative, provides both sides with the required impetus to furthering economic security cooperation. Both sides will strengthen bilateral cooperation in 5 key sectors: semiconductor, critical minerals, information and communication technology, clean energy and pharmaceuticals. The annual Sri Amarnath Yatra will begin today from both Pahalgam and Balthal routes in Jammu and Kashmir. The Yatra will culminate on August 28, coinciding with the festival of Raksha Bandhan. The first batch of pilgrims reached the twin base camps in Nunwan in Anantnag district and Balthal in Gandharbal district yesterday under tight security. Governor of Bihar, Lieutenant General retired Syed Atta Hasnain, and Minister of State for External Affairs Pavitra Margarita will visit Iran today to attend the funeral ceremony of late Supreme Leader of Iran, Grand Ayatollah Syed Ali Khamenei. Ministry of External Affairs said the high-level representation in the ceremony underscores the importance of civilizational ties, including people-to-people connection between the two countries, providing a robust foundation to political and economic engagements. In Thailand, 9 monks were killed yesterday when an 11-year-old boy crashed a pickup truck into a group of monks on a pilgrimage walk in the northeastern Mukdahan province. Officials said a total of 35 monks from Mukdahan province were on a pilgrimage. 5 monks were killed on the scene, while 4 others died at a hospital. In Ukraine, 27 people have been killed and 90 others were injured in a massive drone and missile strike by Russia on capital Kyiv. Damage was recorded in 30 locations across Kyiv, mainly residential.

0: Buildings and civilian infrastructure. Russia's defense ministry said in a statement the deadly bombardment on Wednesday night was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. In Syria, an explosive device detonated in a Damascus cafe yesterday, killing at least 9 people. Interior Ministry reported the device was planted inside the cafe, located 100 meters from the Palace of Justice in the capital's Hejaz district. In the ICC Women's T20 World Cup, host England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And in FIFA World Cup, Spain defeated Austria 3-0 in their round of 32 match at Los Angeles Stadium in Inglewood, California to advance to the round of 16. Michael Oyarzabal put Spain ahead in the 36th minute before Pedro Porro doubled the lead in 66th. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியாம் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களை சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப்பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவப் பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்பத் தலைவியாக போற்றப்பட வேண்டிய

0: அவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?
1: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்திப்பா மலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்திமாலை. அடுத்து வரும் பாடல் பி.எஸ். சசிரேகா பாடியது. பாடல் வரும் நேரம் 6:23:40.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 19 வெள்ளிக்கிழமை. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி செட் காரைக்கால்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
8: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.

0: உழவர்களுக்கு.
1: தயங்காம வா பூங்குடி.
2: இதுக்கெல்லாம் எதுக்குக்கா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்க.
3: இப்ப யாரு சொன்னதே யாரு கேட்கல பூங்குடி?
1: ஓ, அக்காவே வெளியில வந்துட்டீங்களா? பூங்கொடி ரொம்ப யோசிக்குதுக்கா உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு.
3: என்ன பூங்கொடி உனக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு வேணும்? ஏதாவது சுலபமா செய்யற மாதிரி இருந்ததுன்னா சொல்லு, உடனே செஞ்சு தரேன்.
1: ஏங்கா உங்கள்ட்ட கேட்கறதுனாலே சாப்பாடு விஷயமா தான் கேட்போமா? இது அது இல்லக்கா, விஷயமே வேற.
3: நீ எப்ப வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டுட்டு தானே சுபா வருவ. அந்த ஞாபகத்துல பூங்கொடியும் கேக்குதோன்னு நினைச்சேன். சரி, இப்ப அந்த விஷயம் எந்த விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பூங்குடி நீயே கேளு.
2: அது ஒண்ணும் இல்லக்கா, வீட்டுல அம்மா மாடு வாங்கணும்னு சொன்னாங்க. உடனே சுபாக்கா, ரேவதி அக்காவுக்கு தெரியும், உடனே கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
3: இவ்வளவுதான் விஷயமா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குற பூங்குடி? ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காருங்க. மாடு வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயமா? நாலு பேர்ட்டு நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும்.
1: அந்த நாலு பேர் சொல்ற விஷயத்த நீங்களே சொல்லிடுங்கக்கா.
3: ஒரு மாட்டை பார்த்த உடனேயே அது தோற்றத்தை பார்த்து அதோட குணாதிசயத்தை பார்த்து அந்த மாடை ஓரளவுக்கு கணிச்சிடலாம்.
2: தோற்றத்தை பார்த்துனா எப்படிக்கா சொல்றீங்க?
3: சொல்றேன் கேளு. இப்ப ஒரு மாட்டை பார்த்த உடனேயே அந்த மாட்டோட மூக்கு ஈரமா இருக்கான்னு பாக்கணும். மூக்கு துவாரம் நல்லா பெருசா அகன்று இருக்கணும். குறிப்பா அந்த மாடு மூச்சு விடும் போதும் சரி, மூச்சை உள்ள இழுக்கும் போதும் சரி, கொரட்ட சத்தம் கேட்கற மாதிரி கேட்க கூடாது.
2: அப்ப கண்ணு எப்படிக்கா இருக்கணும்?
3: கண்ணை பார்த்த உடனேயே நல்லா பிரகாசமா பெருசா கருவிழி நல்லா அங்க இங்கின்னு திரு திருன்னு முழிச்ச மாதிரி இருக்கணும். அதே போல கொம்பு இருக்குல்ல, கொம்பு.
1: கொம்புனா அப்ப பெருசா இருக்கணுமாக்கா?
3: அப்படிலாம் இல்ல சுபா, பெருசும் இல்லாம ரொம்ப சிறுசும் இல்லாம சீரா வலுவா இருக்கான்னு பாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: மாடு வாங்க போகும்போது பல்ல பார்த்து வாங்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க.
2: என்னது, பல்ல பார்த்து வாங்கணுமா? அது எப்படிக்கா?
3: அத நான் சொல்றேன் பூங்குடி. பல்ல பார்த்து வாங்கும் போது பல்லோட வரிசை சீரா இருக்கான்னு பாக்கணும். கடவாய் பல்லு அதோட எப்படி இருக்குன்னு பாக்கணும். நல்லா தேய்மானம் இல்லாம, சொத்த பல்லு இல்லாம, புண்ணு இல்லாம, வாயில எதுவும் துர்நாற்றம் இல்லாம இருக்குதான்னு பார்த்து வாங்கணும். சும்மா கிடக்குற மாடு அச போட்டுக்கிட்டு இருக்குதான்னு பாக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்த கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாட்டோட நெஞ்சு பகுதி இருக்குல்ல?
2: ஆமா.
3: அந்த நெஞ்சு பகுதிய தொட்டு பாக்கணும். விலா எலும்புலாம் அகலமாவும் தட்டையாவும் நீளமாவும் நல்லா விரிஞ்சும் இருக்கான்னு தடவி பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்பதான் அது நல்ல கறவையில உள்ள நல்ல ஆரோக்கியமான மாடுன்னு அர்த்தம்.
1: ஏங்கா, கறவை மாட்டுக்கு மடிதானா முக்கியம்? அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல.
3: அடுத்து அதான் சொல்ல போறேன் சுபா. மடிக்காம்புல இருக்கிற நாலு காம்பும் சம இடைவெளியோட சம அளவுல இருக்குதான்னு பாக்கணும். அதே மாதிரி அந்த பால் மடிய உத்து பார்த்தோம்னா அதுல இருக்கிற ரத்த நலம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பெருசா நீளமா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குதான்னு பாக்கணும். அப்பதான் அது நிறைய பால் குடுக்கிற மாடுன்னு அர்த்தம். இதோட சேர்த்து இன்னும் சில விஷயமும் கவனிக்கணும்.
1: அக்கா, நீங்க விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூங்குடியோட அம்மா மாடு வாங்கையே போயிடுவாங்க போல இருக்கு.
2: ஆமாக்கா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: சரி சரி, நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இத உங்க அம்மா கிட்ட சொல்லி இத வச்சு கவனமா வாங்க சொல்லு பூங்குடி.
0: கேட்டது உழவர்களுக்கு.
4: வேளாண் பெருமக்களின் இனிய கவனத்திற்கு இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் காளியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரியசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: காரைக்கால் பண்பலை 100.3.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டி

0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் வடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் வடங்களூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
6: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன்

0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
2: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
1: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
5: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் பூமக்ஸ்.
6: இன்சொல் ஆமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். முன்மான் நுழைப்புலன் இல்லான் எழில்நலம் மண்பான் புனைப்பாவையற்று ஆழ்ந்து தெளிந்த நுட்பமான அறிவில்லாதவனின் அழகான தோற்றம் கண்களை கவரும் மண் பொம்மைக்குரிய மதிப்பையே பெறும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஓடி ஓடி களைத்து போகும் மனிதர்களுக்கிடையே பார்ப்பவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே அழகு நிலையங்களில் மொய்க்கும் நடுத்தர மற்றும் மேல்தட்டு மக்களை நாம் காண்கிறோம். கருணை கொண்டு நாம் பிற உயிர்களிடம் காட்டும் அன்பே சிறந்தது. கருணை கொண்ட பார்வையே ஒரு கண்ணுக்கு அழகு. முகம் முழுவதும் சுருக்கம் விழுந்த வெள்ளுடை தேவதை அன்னை தெரசாவின் அழகு அவர்தன் கருணை மிகுந்த கண்களிலும் அன்பு நிறைந்த இதயத்திலும் ஒளிர்ந்ததே அன்றி முகத்தில் அன்று. பேரரசிகளிடம் இல்லாத பேரழகு அவ்வையிடம் இருந்தது. அது அவர்தம் தமிழறிவில் நிறைந்திருந்தது. தூய்மையும் வாய்மையுமே உண்மையான அழகை தரும். புற தூய்மை நீரால் அமைவது போல அகத்தூய்மை வாய்மையால் உருவாகும். ஏவுகணை நாயகன், அக்னி சிறகுகளால் பிரபஞ்சம் மலர்ந்த விஞ்ஞானி, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வது போல, அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். ஒரு கிராமத்தில் இரண்டு சிற்பிகள் இருந்தனர். இருவரும் மிகவும் திறமையானவர்கள். முதல் சிற்பிக்கு தன்னுடைய சிற்ப திறமை மேல் அசாத்திய நம்பிக்கையும் கொஞ்சம் கர்வமும் உண்டு. மற்றொரு சிற்பி தன் வேலையை நேசித்து செய்வாரே அன்றி கர்வம் கொண்டவர் அல்லர். ஒரு நாள் அரசர் ஓர் அறிவிப்பு செய்தார். நாட்டில் மிக அழகான சிற்பத்தை உருவாக்குபவருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கப்படும். அதோடு அரசு கலை பிரிவில் பதவியும் வழங்கப்படும் என்று. நாம் முன்னர் சொன்ன இரண்டு சிற்பிகள் உட்பட நாட்டில் உள்ள எல்லா சிற்பிகளும் போட்டியில் கலந்து கொண்டார்கள். முதல் சிற்பி விலை உயர்ந்த கற்கள் பதித்த கண்ணை கவரும் ஒரு சிலையை செய்தார். எல்லோரும் பார்த்து வியந்தார்கள், பாராட்டினார்கள். மற்றொரு சிற்பி வயதான சாதாரண ஒரு பெண்ணின் உருவத்தை சிற்பமாக்கினார். யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. அரசர் சிறந்த சிற்பத்தை தேர்ந்தெடுக்க ஒரு சிறுவனை அழைத்தார். இரண்டு சிற்பங்களில் உனக்கு எது பிடித்திருக்கிறது என்று கேட்டார். இரண்டையும் கொஞ்ச நேரம் பார்த்த சிறுவன் இரண்டாவது சிற்பத்தை தேர்ந்தெடுத்தான். அரசர் காரணம் கேட்டார். அவன் கூறினான், இந்த சிலைதான் என் அம்மாவை போலவே இருக்கிறது என்று. இரண்டாவது சிற்பி வெற்றி பெற்றதாக அறிவித்தார் அரசர். கூடியிருந்த மக்களிடம் கூறினார், கண்களை கவர்வது அழகல்ல, இதயத்தை கவர்வதுதான் அழகு என்று. எண்ணம் அழகானால் எல்லாமும் அழகாகும். எண்ணத்தை தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகாகும். நன்றி.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
3: நேர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல ஆனா

0: இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
5: அவங்க சொன்னது போல உணவு தரத்தில் குறைபாடு இருந்தது. ஸோ அந்த குக்கு வந்து மாற்றி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டலில் போட்டிருக்கோம். அவங்களோட சமையலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு போகிற அன்றைக்கு மட்டும் இருக்கக்கூடாது, தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமாக இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இன்னும் பல இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாமல் தப்பில் போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமல்ல அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்குது. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
4: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15 தேதி டெல்லியிலும், இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்கள்

0: இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது,
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா அருண். சாலையோரத்துல ஒரு வயசான பாட்டி அதிக எடையுடைய ஒரு பைய தூக்க முடியாம தூக்கினத கவனிச்சானா. உடனே அருண் என்ன பண்ணானா, ஓடி போயிட்டு அந்த பாட்டி கிட்ட நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டானா. அதற்கு அந்த பாட்டியும் மகிழ்ச்சியோட, இது செத்த எனக்கு தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் அந்த பைய பாட்டியோட வீட்டு வாசல் வர எடுத்துட்டும் போனானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, நீ செய்தது சிறிய உதவிதான்ப்பா, ஆனா எனக்கு அது பெரிய நிம்மதியை தந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னையில இருந்து அருண் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறருக்கு செய்யும் சிறிய உதவி கூட அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: எம் சிவசக்தி.
7: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: GPS செருமா விலங்கை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
7: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: பாட்டு பாட போறேன்.
7: எங்க பாடுங்களேன்.
8: அந்தி மல்லி பூத்திருக்கே, ஆல மரம் காத்திருக்கே, இளவ பஞ்சு வெடிச்சிருக்கே, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கே, உற்சாகமான் கூட்டிடுவோம், ஊரெல்லாம் சுத்திடுவோம், எருக்கம் பொய்வில் தேர்ந்தெடுப்போம், ஏற்கூட்டம் பார்த்திடுவோம், ஐலைசா ஐலைசா ஒன்று இரண்டு கத்துக்குவோம், ஓடையாடி பாடிடுவோம், ஏற்கூட்டம் பார்த்திடுவோம், ஐலைசா ஐலைசா ஒன்று ரெண்டு கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம். அடுத்து நான் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சா. அந்த நாய் ஒரு எலும்பு துண்டை கவிட்டு வந்துச்சா. பாலத்துக்கு நடுவுல அந்த நாய் போச்சா, அப்ப தண்ணியில எட்டி பார்த்துச்சா. அதே மாதிரி நாயும் எலும்பு துண்டும் இருந்துச்சா. அப்புறமா அது தண்ணியில குதிச்சு சண்டை போட்டுட்டு அந்த எலும்பு துண்டி வாங்கலான்னு குதிச்சு அப்புறமா அந்த எலும்பு துண்டு தண்ணில அடிச்சிட்டு போயிட்டான். அப்புறமா அந்த நாய் அப்படியே மாட்டிக்கிட்டான். கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பேராசைப்பட்டா நம்மளுக்கு தான் நஷ்டம்.
7: சூப்பரா கதை சொன்னிய தம்பி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: போலீஸ்.
7: சரிப்பா, நீ வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: தேங்க்யூ.
6: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி.
6: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
7: தங்கமுத்து தங்கமுத்து
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
8: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
9: நீ கூட்ட நிப்பாட்டிட்டு ஒரு சம்பு தண்ணிய குடிச்சுட்டு கைய கழுவிட்டு அரக்க பறக்க ஓடியாந்த.
10: என்ன விசேஷம்?
11: சொன்னாலும் சொல்லாட்டினாலும் விசேஷமே தாண்டா. தம்பி, ஓ பேருக்கு உயில்
10: எழுதிட்டேன்.
11: போய் படிக்க சொல்லி காட்டிவிட்டு நல்லா கேட்டுவிட்டு கையெழுத்து நாட்டிட்டு வருவோம்.
10: மின்சார அதிர்ச்சி உண்டு பண்ற. என் பேருக்கு உயிலா? என்ன உயிலே?
11: 5 பீரோ நிறைய பொக்கிஷண்டா.
10: 5 பீரோ நிறையா பொக்கிஷமா? அண்ணே, தங்கமா, வெள்ளியா, பித்தளையா, செம்பா, இல்ல பிளாட்டினமா சொல்லுண்ணே.
11: அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் இல்ல. அத்தனையும் விலை மதிக்க முடியாத.
10: விலை மதிக்க முடியாத
11: பழைய புத்தகங்கள். உன் பேருக்கு மாத்தி எனக்கு பிறகு ஆண்டு அனுபவிக்க வேண்டியது, தமிழை வளர்க்க வேண்டியது, தமிழை வாழ வைக்க வேண்டியது. என்னடா சொல்ற?
9: பாவி பாவி, பழைய புத்தகமா? 5 பீரோவா? குடு குடு, அத்தனையும் கடை போட்டு வித்து காசாக்கி கை செலவுக்கு
11: வச்சுக்கிறேன்.
9: அது ஒண்ணு இல்லண்ணே, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. நாளு நல்லா இல்லையேன்னு நினைச்சேன்.
11: அப்போ வளர்ந்து வரட்டும், காரியத்தை பாப்போம்.
9: சரி.

0: திருவாரூர் டிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை
1: மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார திருவாரூர்.
4: கத்திரிக்காய நெருப்புல சுட்டு விட்டான், இல்ல எண்ணெயில வதக்கி விட்டான்.
2: அந்த பக்குவம் எல்லாம் நமக்கு தெரியாது, வீட்டுல அதுகிட்ட தான் கேக்கணும். நமக்கு சாப்பிட வேண்டியதான் தெரியும். அண்ணே,
4: என்னடா
2: சொல்ல மறந்துட்டேன். கடத்தருவுல எலக்ட்ரிக் கடையில ஒரு மிஷின் வந்திருக்கே, வெறும் 25,000 ரூபா தான்.
4: அது என்ன வெறும் 25,000? 25,000 எவ்வளவு பெரிய பணம்? அத போய் வெறுச்சுங்கிற
2: 1,000னா அல்பம், லட்சம்னா லட்சியம் இல்ல, கோடினா தான் மனுஷன் மாய புழக்கிறான். அண்ணே, அந்த மிஷினை வாங்கி வயசுல வச்சு கட்டி பில்ட போட்டு அதுக்கு பிறகு உயர தூக்கி பிளக்ல சொருகி விட்டு ஜிச்ச போட்டீங்கன்னா
4: சாக்கடிச்சு நாம சாவ வேண்டியதுதான்.
2: ஏன்னா சுக்கிரித்தனமா பேசுற, தொப்ப குறைஞ்சு விடுனே.

0: பிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை
1: மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: தம்பி தங்கமுத்த, ரோட்ல போறவன் அசப்புல பார்த்தாக்க நம்ம முத்துசாமி போராட்டம்ல தெரியறான். அவன் தான் போறானா?
1: அவனே தான்.
0: பக்கத்துல போற பொண்ணு யாருடா?
1: அவன் பொஞ்சாதி தான்.
0: அவன் பொஞ்சாதியா? ஏய், முத்துசாமி வருவோளா?
1: ஆமா.
0: எப்படா கல்யாணம் ஆச்சு? எங்கடா கல்யாணம் நடந்தது? நமக்கு எல்லாம் பத்திரிக்கையே இல்லையே.
1: எத்தனையோ பொண்ணோட ஜாதகம் தான் வந்துச்சு. நேரடியா வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இந்த ஆளு முத்துசாமி இன்னும் ஜாதக கட்ட பிரிக்கல, குலசாமி உத்தரவு கொடுக்கலன்னு காலம் கடத்தினாரு.
0: ஆமா, பையனுக்கு 25 தான் ஒரு லிமிட்டடா. 30 வயசுனா கூட பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. முத்துசாமி ஏன் இப்படி பண்ணா?
1: பையன் மெட்ராஸ்ல ஐடில வேலை, மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பான்னு வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தான். அப்பா அவன் பணத்து மேலதான் கண்ணா இருந்தாரு. பார்த்தான், தன்னோட வேலை பாக்குற பொண்ணு 40,000 சம்பளம், ரெண்டு பேருக்கும் சம்மதம் வந்துட்டு உடனே கோயில வச்சு தாலியை கட்டி கூட்டியாந்துட்டான்.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: இன்று காலை 7:30 காலை காம்போ உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த

0: சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9 வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4 கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடு ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைனிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: ஐம் சிவப்பிரியா, SSCPA மேட்டுப்பாளையம் செக்ஷன், CBF செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து DRM சார் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட CBF செக்ஷன்ல PRB மாடல் லிங்க்அப் 6 cm லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்டு இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் CBF செக்ஷனுக்கு டெடிகேட். இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன். அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமு ட்ரெயின்ஸ்லாம் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் கூறியுள்ளார்.

0: நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை திருவாரூர். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணீங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில்

0: பல்வேறு பகுதிகள்லேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிம்மா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஒரு அதிரடி அறிவிப்பு. திருவாரூர் மகாராஜா மற்றும் மயிலாடுதுறை வம்சாவில் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். வாடிக்கையாளர்கள் கோரிக்கை கிணங்க ஏப்ரல் 5 வரை நீட்டிப்பு. சேலை ரெடிமேட்ஸ் 50% மேல் தள்ளுபடி. திருவாரூர் மகாராஜா மற்றும் மயிலாடுதுறை வம்சா.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, இயற்கை, காலம், பொறுமை இவையே சிறந்த மருத்துவர்கள். இவ்வாறு சொன்னார் ஜார்ஜ் போகன் என்ற அறிஞர்.

உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.

திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட எடத்தெரு மார்க்கெட் வளாகத்தில் உள்ள இறைச்சி கடை வருட குத்தகை உரிம வாய்மொழி ஏலம் இம்மாதம் 8ஆம் தேதி 8/7/2021 புதன்கிழமை திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல விதிமுறைகள், ஏல விவரக்குறிப்பு போன்றவற்றை அலுவலக நேரத்தில் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் இம்மாதம் 6ஆம் தேதி 6/7/2026 மதியம் 1 மணிக்குள் இந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏல விண்ணப்ப பெட்டியில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட 6 குளங்களில் மீன்பிடி குத்தகை மற்றும் கனி வர்க்க மரங்கள் பொது வாய்மொழி ஏலம் வருகிற 8ஆம் தேதி 8/7/2026 புதன்கிழமை காலை 10 மணியளவில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்படுகிறது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி, தொழில் உரிம கட்டணம் நிலுவைத் தொகையினை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பின்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ.

0: நேர்லே இன்று காலை 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமீனா பிபி அவர்கள். சேவை செய்திகள். நாகப்பட்டினம் வட்டம் செல்லூர் அருள்மிகு சிங்கமுக காளியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு பூச்சொரிதல். மயிலாடுதுறை வட்டம் சித்தர்காடு அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று மாலை 4:30 கும்ப அலங்காரம், 7:00 முதல் கால யாக பூஜைகள் ஆரம்பம், 9:00 பூர்ணாகுதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விடுக்கும் அறிவிப்பு. இம்மாதம் கடந்த 24/6/2026 அன்று நடைபெற இருந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக இன்று முற்பகல் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைக்க வேண்டும். கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயனடைமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் குட்டைகளில் மீன் பிடிப்பதற்கான வாய்மொழி ஏலம் நடைபெறவுள்ளது. 3/7/2026 இன்று காலை 10:30 விழுதியூர் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், காலை 11:30 கீழமனை கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இனங்களுக்கும் ஏலம் நடைபெற உள்ளது.

காரைக்கால் நகராட்சி ஆணையர் மற்றும் திட்ட அதிகாரி விடுக்கும் அறிவிப்பு. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் தெருவோர வியாபாரிகளின் கவனத்திற்கு காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நகரத்தின் தூய்மை, போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் வியாபார ஒழுங்குமுறையை கருத்தில் கொண்டு தெருவோர வியாபாரிகள் மற்றும் அனைவரும் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெருவோர வியாபார ஒழுங்குமுறை விதிகள் 2017 சட்ட விதிகளின்படி வியாபாரம் செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் அனைவரும் தாங்கள் விற்பனை செய்யும் இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக தார்பாலின் மூங்கில் ஓலை, நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்தவொரு கட்டமைப்பையும் அமைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் நிலையாக விற்பனை செய்பவர்களும் நகர்த்தக்கூடிய தள்ளுவண்டி அல்லது மொபைல் வண்டிகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள்

விற்பனை செய்யும் அனைத்து வியாபாரிகளும் செல்லுபடியாகும் உணவு பாதுகாப்புத் துறையின் உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். தெருவோர வியாபாரிகள் தாங்கள் விற்பனை செய்யும் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளில் பொது இடங்களில் கொட்டாமல் நகராட்சி அறிவுறுத்தியபடி குப்பைத் தொட்டிகளில் சேகரித்து அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத கடைகளை உடனடியாக அகற்றிடுமாறும் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளை ஒரு வாரத்திற்குள் அகற்றுமாறும் தெருவோர வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. புதிதாக விற்பனை செய்ய விரும்பும் தெருவோர வியாபாரிகள் காரைக்கால் நகராட்சியில் உரிய அனுமதி பெற்ற பிறகே விற்பனை செய்ய வேண்டும். கூறப்பட்ட விதிமுறைகளை வியாபாரிகள் தெருவோர வியாபாரிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தவறும் பட்சத்தில் விதிகளை மீறும் தெருவோர வியாபாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களது அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது.

0: நேயர்கள் கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலைக்காம்பு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3. தொல்லி வரும் பாட்டு, திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம்.

0: 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
1: அனைத்தையும் வாங்கிட
0: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம அதுல வெற்றி அடையணும். உண்மைதான், அதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். சோ இந்த வெற்றி அப்படிங்கறது வந்து விபத்து அல்ல, அது மனப்பான்மையின் விளைவு. இந்த மனப்பான்மை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னோம்னா இங்கிலீஷ்ல ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனப்பான்மையை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃபே மாத்திக்கலாம். சோ நிறைய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, மனப்பான்மைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இது புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்ற பாருங்களேன். ஒரு ஆப்பிள் தோட்டம், அந்த ஆப்பிள் தோட்டத்துல நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்கு. அந்த பக்கமா ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான், டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த தோட்டத்து பக்கம் பாக்குறான், ஒரு பெரிய ஆப்பிள் அப்படியே கீழே கிடக்கு. அந்த கேட் கிட்ட போய் நின்னு பாக்குறான், அவனுக்கு ரொம்ப டெம்டேட் ஆகுது அந்த ஆப்பிள சாப்பிடணும் என்ன வருது. ஆனா அந்த கேட் லைட்டா ஓபன் ஆகுது, அப்ப அந்த தோட்டத்துல யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தி மத்தியும் பாக்குறான், யாருமே இல்ல. ஸ்லோவா போனா ஆப்பிள் எடுத்தான், துடைச்சான், சாப்பிட்டான், வாய துடைச்சான், கேட்ட சாத்திட்டு வெளில வந்தான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு திருடனை உருவாக்கிடுச்சு. அதே போல இன்னொருத்தர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாரு, அந்த ஆப்பிள பார்த்தாரு. அந்த ஓனர் அங்க உட்காந்துருக்காரு, ஐயா உங்க தோட்டத்துல ஒரு ஆப்பிள் விழுந்திருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, 10 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கீங்கன்னு சொன்னாரு. 10 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த போய் அந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு நேர்மையான மனுஷன் அடையாளம் காட்டுச்சு. சரி, ஆப்பிள் விழுந்தது, ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு. சாப்பிடலாம் நினைக்கும் பொழுது வீட்டுல இருக்க சின்ன பையன் ஞாபகத்துக்கு வந்துட்டான். என் பையனுக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி கட் பண்ணி பையனுக்கு கொடுத்தான். பையன் சாப்பிடறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு பொறுப்பான தகப்பன அடையாளம் காட்டுச்சு. ஆப்பிள் விழுந்தது, ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வெளில வந்தாரு. ஒரு வயசான பாட்டி, ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது தானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டது. பாக்குறாரு, அவட்ட சில்லறையே இல்ல, இந்தாப்பா சாப்பிடுன்னு சொல்லி இந்த ஆப்பிளே கொடுத்துட்டாரு. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு கொடையுள்ளம் கொண்ட ஒரு மனுஷன் அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வெளில வந்தாரு. அந்த ஆப்பிள கையில எடுத்துட்டு வரும்போது ஒரு ஆள் கேட்டாரு, இந்த ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கே எவ்வளவுன்னு கேட்டாரு. உடனே யோசிச்சான், 20 ரூபான்னு சொல்லி வித்துட்டான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு பிசினஸ் மேன அடையாளம் காட்டுச்சு. ஆப்பிள் விழுந்த உடனே ஒரு ஆள் யோசிக்கிறான், இந்த ஆப்பிள் மேல பெருக்க வேண்டியதானே, இது ஏன்டா வந்து கீழே விழுந்ததுன்னு யோசிச்சான். அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு விஞ்ஞானி அடையாளம் காட்டுச்சு. ஆப்பிள் விழுந்தது, ஒரு பையன் பார்த்தான், நோட்டு எடுத்து எழுதுனா, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு எழுதுனா. அந்த ஆப்பிள் வந்து ஒரு கவிஞன் அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து இந்த ஆப்பிள் வாங்கிட்டு கிளாஸ் உள்ள போய் இந்த ஆப்பிள் இந்த வகையை சார்ந்ததுன்னு கிளாஸ் எடுத்திருந்தாரு. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பாட்னி டீச்சரை அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, உங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு மருத்துவரை அடையாளம் காட்டுச்சு. ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு விதையை எடுத்து பயிர் பண்ணி செடிகளை உருவாக்கினாரு. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு விவசாய அடையாளம் காட்டுச்சு. இப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன், மொத்தம் எத்தனை ஆப்பிள் விழுந்தது ஃப்ரெண்ட்ஸ், விழுந்தது ஒரே ஒரு ஆப்பிள். அந்த ஆப்பிளை எந்த மனப்பாங்கல எந்த கண்ணோட்டத்தில் நீங்க பாக்குறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு விடை தெரியும். இந்த வாழ்க்கையும் ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையை நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் வாழ முடியும். சோ அப்ப தங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் தங்களுடைய மனப்பான்மையை மாத்திக்கிங்க. மனப்பான்மையை மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது நவஜீவன் யங் இந்தியா. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: அகிம்சையை பாதுகாப்பதற்கான இயக்கம் பொதுவாகவே எனினும் நிதானமாக ஒரு பக்கம் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வந்த சமயத்தில், மற்றொரு பக்கத்தில் அரசாங்கத்தின் சட்டவிரோதமான அடக்குமுறை கொள்கை அதிக தீவிரமாக இருந்து வந்தது. பாஞ்சாலத்தில் அந்த அடக்குமுறை தனது பூரண சுரூபத்தையும் காட்டி வந்தது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இராணுவ சட்டம் அமல் நடத்தப்பட்டது. அதாவது சட்டம் என்பதே இல்லை என்றாயிற்று. விசேஷ நீதிமன்றங்களை அமைத்தார்கள். இந்த விசேஷ நீதிமன்றங்கள் எதேச்சாதிகாரியின் இஷ்டத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும் கருவிகளாகத்தான் இருந்தனவே அன்றி உண்மையில் நீதி வழங்கும் மன்றங்களாக இல்லை. நீதிமுறைக்கெல்லாம் முற்றும் மாறாக சாட்சியத்திற்கு பொருந்தாத வகையில் தண்டனைகள் விதிக்கப்பட்டன. அமிர்தசரஸில் ஒரு பாவமும் அறியாத ஆண்களும் பெண்களும் புழுக்களைப் போல் வயிற்றினாலேயே ஊர்ந்து செல்லும்படி செய்யப்பட்டனர். ஜாலியன் வாலாபாத் கொலையே உலகத்தின் கவனத்தையும், முக்கியமாக இந்திய மக்களின் கவனத்தையும் அதிகமாக கவர்ந்ததென்றாலும், இந்த அட்டுழியத்தின் முன்பு அப்படுகொலை கூட என் கண்ணுக்கு அவ்வளவு பெரியதாக தோன்றவில்லை. என்ன நேர்ந்தாலும் பொருட்படுத்தாமல் உடனே பாஞ்சாலத்திற்கு போகும்படி வற்புறுத்தப்பட்டேன். அங்கே செல்ல அனுமதி அளிக்குமாறு வைஸ்ராய்க்கு எழுதினேன், தந்தியும் அடித்தேன். ஆனால் ஒரு பலனும் இல்லை. அவசியமான அனுமதி இல்லாமல் நான் போவேனாயின் பாஞ்சால எல்லை தாண்டி உள்ளே போக நான் அனுமதிக்கப்படமாட்டேன். சாத்வீக சட்ட மறுப்பு செய்தேன் என்ற திருப்தியோடு இருந்துவிட வேண்டியதுதான். எவ்விதம் என்ன செய்வதென்று தோன்றாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன். இருந்த நிலைமைப்படி பார்த்தால் பாஞ்சாலத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்ற தடை உத்தரவை மீறுவது சாத்வீக சட்ட மறுப்பு ஆகாது என்றே எனக்கு தோன்றிற்று. ஏனெனில் நான் எந்த வகையான அமைதியான சூழ்நிலையை விரும்பினேனோ அதை என்னை சுற்றிலும் நான் காணவில்லை. பாஞ்சாலத்தில் நடந்து வந்த அக்கிரமமான அடக்குமுறையே மக்களின் ஆத்திரத்தை மேலும் அதிகமாகிவிட்டது. ஆகையால் அப்படிப்பட்ட சமயத்தில் நான் சாத்வீக சட்டமறுப்பு செய்வது சாத்தியமென்றாலும் அது எரியும் நெருப்பில் எண்ணெயை வார்த்தது போன்றே ஆகும் என்று எண்ணினேன். எனவே போகுமாறு நண்பர்கள் கூறிய போதிலும் பாஞ்சாலத்திற்கு போவதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டேன். இத்தகைய முடிவுக்கு நான் வரவேண்டி இருந்தது எனக்கே அதிக கஷ்டமாகத்தான் இருந்தது. அட்டுழியங்களையும் அநீதிகளையும் பற்றிய செய்திகள் தினமும் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் நானோ எதுவும் செய்ய இயலாதவனாக உட்கார்ந்து கொண்டு பல்லை நரநரவென்று கடித்துக் கொண்டிருக்க வேண்டியதாயிற்று. அச்சமயத்தில் ஸ்ரீ ஹார்னிமனின் கையில் பம்பாய் கிரனிக்கல் பத்திரிகை பலமான சக்தியாக இருந்து வந்தது. அதிகாரிகள் திடீரென்று அவரை பிடித்து வெளியேற்றிவிட்டார்கள். அரசாங்கத்தின் இச்செய்கை அதிசயம் நிறைந்த காரியம் என்று எனக்கு தோன்றியது. அச்செய்கையை இப்பொழுதும் மிக்க அருவறுப்பான செய்கையாக எண்ணுகிறேன். சட்டவிரோதமான கலவரங்களை ஸ்ரீ ஹார்னிமன் என்றும் விரும்பியதில்லை என்பதை நான் அறிவேன். பாஞ்சால அரசாங்கம் எனக்கு பிறப்பித்த தடை உத்தரவை சத்தியாகிரக கமிட்டியின் அனுமதி இல்லாமல் நான் மீறியது அவருக்கு பிடிக்கவில்லை. சாத்வீக சட்ட மறுப்பை நிறுத்தி வைப்பது என்ற முடிவை அவர் பூர்ணமாக ஆதரித்தார். சட்ட மறுப்பை நிறுத்தி வைப்பதாக நான் அறிவிப்பதற்கு முன்னாலேயே சட்ட மறுப்பை நிறுத்தி வைக்குமாறு யோசனை கூறி அவர் எனக்கு கடிதமும் எழுதினார். நான் அப்பொழுது அகமதாபாத்தில் இருந்ததால் பம்பாய்க்கும் அதற்கும் உள்ள தூரத்தின் காரணமாக நான் அறிவித்த பிறகே அக்கடிதம் எனக்கு கிடைத்தது. ஆகவே அவர் திடீரென்று நாடு கடத்தப்பட்டது எனக்கு மனவேதனை மட்டுமின்றி ஆச்சரியத்தையும் அளித்தது. இவ்விதமான நிலைமைகள் ஏற்பட்டுவிடவே பம்பாய் கிரானிக்கலின் டைரக்டர்கள் பத்திரிகையை நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஸ்ரீ பிரல்வி ஏற்கனவே பத்திரிகையில் இருந்தார். ஆகவே நான் செய்ய வேண்டியது அதிகமில்லை. ஆனால் என் சுபாவத்தை அதிகரித்து இப்பொறுப்பு என்னுடைய சிரமத்தை அதிகமாக்கியது. ஆனால் எனக்கு சிரமம் இல்லாதபடி செய்து வந்தது போல் அரசாங்கமும் முன்வந்து விட்டது. அரசாங்கத்தின் உத்தரவினால் கிரானிக்கல் பத்திரிகையை நிறுத்தி வைத்துவிட வேண்டியதாயிற்று. கிரானிக்கல் நிர்வாகத்தை நடத்தி வந்த நண்பர்களான ஸ்ரீ உமர் சோ

0: வாரியம் ஸ்ரீ சங்கர்லால் பாங்கரும் இதே சமயத்தில் யங் இந்தியா என்ற பத்திரிகையையும் நிர்வகித்து வந்தார்கள். கிரானைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டதால் அதனால் ஏற்பட்டிருக்கும் குறை நீங்குவதை முன்னிட்டு யங் இந்தியாவின் ஆசிரியர் பதவியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். வாரப்பத்திரிகையாக நடந்து வந்த யங் இந்தியாவை வாரம் இருமுறை பத்திரிகையாக்கலாம் என்றார்கள். நானும் அதைத்தான் எண்ணினேன். சத்தியாகிரகத்தின் உட்பொருளை பொதுமக்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று நான் ஆவலோடு இருந்தேன். அதோடு இம்முயற்சியால் பாஞ்சால நிலைமையை குறித்தும் ஓரளவுக்கு என் கடமையை செய்யலாம் என்று நம்பினேன். ஏனெனில் நான் என்ன எழுதினாலும் அதன் முடிவு சத்தியாகிரகமே. அரசாங்கத்திற்கும் அது தெரியும். ஆகையால் இது நண்பர்கள் கூறிய யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் ஆங்கிலத்தை உபயோகித்து சத்தியாகிரகத்தில் பொதுமக்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்க முடியும்? நான் முக்கியமாக வேலை செய்து வந்த இடம் குஜராத். ஸ்ரீ சோஃபானியும் ஸ்ரீ பாங்கரும் கோஷ்டியுடன் அச்சமயம் ஸ்ரீ இந்துலால் யாக்ஞியும் இருந்தார். குஜராத் மாத பத்திரிகையான நவஜீவனை அவர் நடத்தி வந்தார். இந்த நண்பர்கள் அதற்கு பண உதவி செய்து வந்தார்கள். அந்த மாத பத்திரிகையையும் அந்நண்பர்கள் என்னிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீ இந்துலாலும் அதில் வேலை செய்வதாக கூறினார். அந்த மாத பத்திரிகை வார பத்திரிகையாக மாற்றப்பட்டது. இதற்கு மத்தியில் கிரானிகள் புத்துயிர் பெற்றிருந்தது. ஆகையால் யங் இந்தியா முன்பு போலவே வார பத்திரிகையாயிற்று. இரண்டு வார பத்திரிகைகளை இரண்டு இடங்களிலிருந்து பிரசுரிப்பது என்பது எனக்கு அதிக அசௌகரியமானதோடு செலவும் அதிகமாயிற்று. நவஜீவன் முன்பே அகமதாபாத்தில் இருந்து பிரசுரமாகி வந்ததால் என் யோசனையின் பேரில் யங் இந்தியாவும் அங்கேயே மாற்றப்பட்டது. இந்த மாற்றத்திற்கு இதெல்லாமல் வேறு காரணங்களும் உண்டு. இத்தகைய பத்திரிகைகளுக்கு சொந்தமாக அச்சகம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்தியன் ஒப்பீனியன் அனுபவத்திலிருந்து அறிந்திருந்தேன். மேலும் இந்தியாவில் அப்பொழுது கடுமையான அச்சு சட்டங்கள் அமுலில் இருந்தன. ஆகையால் என்னுடைய கருத்துக்களை தங்கு தடையின்றி வெளியிட நான் விரும்பினால் லாபம் கருதியே நடத்தப்பட்டவையான அப்பொழுதிருந்த அச்சகங்கள் அவற்றை பிரசுரிக்க தயங்கும். எனவே சொந்தத்தில் ஒரு அச்சகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாயிற்று. அகமதாபாத்திலேயே சௌகாரியமாக அச்சகத்தை அமைத்துக் கொள்ளலாமாகையால் யங் இந்தியாவையும் அங்கே கொண்டு போனோம். சத்தியாகிரகத்தை குறித்து பொதுமக்களுக்கு இப்பத்திரிகைகளின் மூலம் என்னால் இயன்ற வரையில் போதிக்கும் வேலையை தொடங்கினேன். இரு பத்திரிகைகளுக்கும் ஏராளமானவர்கள் சந்தாதாரர்கள் ஆகினர். ஒரு சமயம் ஒவ்வொரு பத்திரிகையும் 40,000 பிரதிகள் செலவாயின. நவஜீவன் சந்தாதாரர்கள் தொகை ஒரே அடியாக பெருகிய போதிலும் யங் இந்தியாவின் சந்தாதாரர்கள் தொகை நிதானமாகவே அதிகரித்தது. நான் சிறைப்பட்ட பிறகு இரு பத்திரிகைகளின் சகோதரர்கள் தொகையும் அதிகமாக குறைந்துவிட்டது. இன்று 8,000 பிரதிகளே போகின்றன. இப்பத்திரிகைகளில் விளம்பரங்களை பிரசுரிப்பதை ஆரம்பத்திலிருந்தே மறுத்துவிட்டேன். இதனால் அப்பத்திரிகைகள் எந்த நஷ்டத்தையும் அடைந்து விட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் இதற்கு மாறாக அப்பத்திரிகைகள் சுதந்திரமாக இருந்து வருவதற்கு என் தீர்மானம் பெரிய அளவுக்கு உதவியாக இருந்தது என்பதே என் நம்பிக்கை. என்னளவில் நான் மன அமைதியை அடைவதற்கு இப்பத்திரிகைகள் எனக்கு உதவியாக இருந்தன. சாத்விக சட்ட மறுப்பை உடனே ஆரம்பிப்பதற்கு இடமில்லை என்று ஆகிவிட்ட போது என் கருத்துக்களை தாராளமாக எடுத்துக் கூறவும் மக்களுக்கு தைரியம் ஊட்டவும் அவை உதவியாக இருந்தன. மக்களுக்கு அதிக கடுமையான சோதனை ஏற்பட்டுவிட்ட காலத்தில் அவர்களுக்கு இவ்விரு பத்திரிகைகளும் சிறந்த சேவை செய்ததோடு இராணுவ ஆட்சி கொடுமையை தணிக்கவும் தங்களால் ஆனவை அவை செய்தன என்று எண்ணுகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது நவஜீவன் யங் இந்தியா. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர், நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு ஃபர்னிச்சர்களை வாங்க ஆவணி ஃபர்னிச்சர், ஃபின்லே விளையாட்டு மைதானம் அருகில், மன்னார்குடி.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நேர்களை துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0 4 3 6 8 இணைப்பு எண்ணுடன் 2 3 1 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1. இந்த எண்களுக்கு தொட்டழைத்து துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் பண்பிலையோடு இணைந்து. அதே போல இன்றைய நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டுக்காக குறுகிய தூர ஏவுகணை எவ்வளவு தூரம் செல்லும் அப்படின்னு ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். விடைகளை வந்து நேயர்கள் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
7: ஒரே கிளிக்லயா அற்புதம்
8: மாட்டிக்கிட்டீங்க.
9: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.

0: துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். வரக்கூடிய முதல் நேர் எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க நிகழ்ச்சிக்காக?
1: வேதாரண்யம் மட்டும் கத்திரிப்புறத்திலிருந்து பாக்கியராஜ் பேசுறேன்.
0: என்ன பாடல்
1: சார்? நெஞ்சமே நெஞ்சம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை. வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை.
3: ஆடி சூப்பர் சேல் July 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி, வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் ₹5 சேலை, வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி, அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக ₹5 சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே, வம்சா மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100 புள்ளி 3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: சொந்த வழியில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த தங்க தமிழ் ஒழிக்கும் தங்க தமிழ் ஒன்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத விடுகனாகும்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கனா திரைப்படத்தில் இருந்து வாயாடி பெத்த புள்ள வரப்போ அணிய போல.

0: அறிவ
1: இதற்காக பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கே. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். அதாவது, ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல், குறுகிய தூர ஏவுகணை எவ்வளவு தூரம் செல்லும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நேர்களும் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் சரியான விடையை வந்து பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள்லாம் பார்க்கலாம். பூந்தோட்டம் கார்த்திகேயன், நாகை பாபு, அடுத்ததாக வந்து காரைக்கால் சேப்பு விஜயராகவன், பூவம் குபேர், கடலூர் சுரேஷ், தேத்தாக்குடி வைத்தியர்காடு ராஜகுமாரன், அன்பு ராணி சென்னையிலிருந்து, கும்பகோணம் ஜெயா செந்தில் விவேகானந்தன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, அள்ளிநகர மகாதேவன், சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, மதுரை சண்முகசுந்தரம், அமிர்தராயன் குட்டை பாரிவள்ளல், நாகை குமரன், தேவனூர் ஜோதி.

செந்தில் விவேகானந்தன், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, அள்ளிநகர மகாதேவன், சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, மதுரை சண்முகசுந்தரம், அமிர்தராயன்குட்டி பாரிவள்ளல், நாகை குமரன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, நாகூர் முகமது ரஃபிக், சந்தோஷ்குமார் பேரளம், ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை, ஜோதி அன்னப்பன்பேட்டை, செல்லராஜா ஆக்கூர், நந்தினி சுரேஷ் திருபுவனம், குவைத் திட்டச்சேரி நிஷான் ஹலீம், சுரேஷ் ஸ்ரேயாஸ்ரீ திருபுவனம், கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டி, பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால், ஆண்டிமடம் கார்த்திகேயன், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா, சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டம், கலாத்தூர் பரமசிவம், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், நன்னிலம் அம்பலவாணன், சிங்காரவேள் கீழ்குடியிருப்பு, அதம்பார் கலைச்செல்வி, சிவபுரி சோமசுந்தரம், காட்டுமன்னார்கோவில் மீனாட்சி குழஞ்சியப்பன், மணக்குடி ராஜேந்திரன், புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், வீரதுரை அரியலூர், மங்கைநல்லூர் ராமதாஸ், காரைக்கால் நளினி, வலங்கைமான்துரை, கோமல் சரவணன், கலைவாணி சாய் சக்தி மன்னார்குடி, ராஜா முகமது கோவை ரத்னகிரி, ஸ்ரீதர் காரைக்கால், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், எராவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலம், வினோத்குமார் திருமலைராயன்பட்டினம், திருமூலஸ்தான வீரசுந்தரி, நாகராஜன் மேட்டுப்பாளையம், புதுத்துறை செல்வகுமார், ஆண்டிமடம் சரவணன், நிரவி கஜேந்திரன், செந்தில் கண்ணன் பேரளம், குத்தாலம் தில்லை வில்லாளன், இந்த மாதிரி நிறைய நேயர்கள் சரியான விடை அனுப்பியிருக்காங்க.

அதாவது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல். இந்த மிசைல் வந்து எவ்வளவு தூரம் செல்லும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முகநூல் பக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கு வந்து நேயர்கள் வந்து இவ்வளோ பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஆனால் விடை என்னன்னு நம்ம சொல்லணும் பார்க்குறீங்களா? அதாவது 620 மைல்கள் வரைங்க, அதாவது 300 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரையிலான வரம்பை கொண்டது தான் இந்த குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த விலை மற்றும் எளிதான கட்டமைப்பு காரணமாக இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நவீன சொற்களில் SRBM தியேட்டர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் பரந்த குழுவின் ஒரு பகுதியாகும். இதில் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டருக்கு குறைவான வரம்பை கொண்ட எந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையும் இதற்குள்ளே அடங்கும். குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை SRBM இது வந்து 300 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் வரை தூரம் பாயக்கூடிய திறன் கொண்டது. அதாவது 620 மைலுங்க. இதுதான் இதற்கு சரியான விடை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 7:45.
7: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
8: இன்னும்
7: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸின் விடங்கலூர் எண்ணெய்.

0: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசன விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்சி நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணித்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், பணத்தை மெச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலகணித்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழுங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சீமாடி சில்க்ஸ் திருவாரூர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஜிங் ஜிங் ஜிங் ஜிங்.

துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காகரிக்கால் பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். அதாவது குறுகிய தூர ஏவுகணை எவ்வளவு தூரம் செல்லும் அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் போட்டிருந்த போஸ்டருக்கு நிறைய நேயர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. இந்த வகையில் அடுத்து யாரெல்லாம் பதில் அனுப்பியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது யாரெல்லாம் பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக வந்து நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க அமுதா சேகர், அதே போல் பிரதாமராமபுரம் கவியரசி பிரியா யோகநாயகி அனன்யா, செந்தில்வேல் சபரி சாகர கொத்தகை, நிகழ்ச்சிக்காக சரியான விடை அனுப்பியிருக்க அனைத்து நேயர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். அதே போல் அடுத்த நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க பாரி, காரைக்கால் பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சி வழங்குகிற இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
3: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே வம்சா மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து
10: கேட்டாதானே?
9: சமைச்சுகிட்டு இருக்கமாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
6: நேயர்கள், இப்போது கேட்கலாம் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
10: நலமாய் வாழ உயிர்களை காக்கும் உன்னத பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களின் சேவையை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் July 1 அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் வகையில் 3 நாளான இன்று காரைக்கால் பொது மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமீன் பஷீர் அவர்கள் தரும் தகவல்.
11: ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ எங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டதுன்னா 1942 வேர்ல்ட் வார் டூல வந்து அந்த நீட் வாஸ் தேர். ஸோ யார் யாரும் வந்து வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரத்தம் கொடுத்துட்டு அவங்க தேவை ஏபிள் டு ஹெல்ப். பட் எதுவும் ஒரு சிஸ்டம் இல்லாத சமயத்தில் தே வாண்டட் சம்திங் டு பி புட் இன் அ பிளேஸ். அப்போதான் வந்து அவங்க பிளட் பேங்க்கை வந்து யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிளட் பேங்க் இன் இந்தியா வந்து 1949 வந்து கால்கட்டில் வந்து ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு பிளட் பேங்க் வாஸ் ஸ்டார்டட். அப்போது 1980s தான் வந்து HIV வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ தேர் வேர் மெனி பீப்புள் ஹூ ஆர் எஃபெக்டட். ஸோ அப்போ போக போக வந்து தென் தே ரியலைஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து ரத்தம் தரக்கூடாது. ஒன்ஸ் த பிளட் பேங்க் வாஸ் புட் இன் டு த சிஸ்டம், தென் தே மேட் இட் இன் சம்திங் இன் டு அ க்ரைட்டீரியா, யார் யார் வந்து கொடுக்கலாம், யார் வந்து தரக்கூடாதுன்னு. யார் தரக்கூடாதுன்னு வந்துச்சுனாக்கா அப்போ யார் யார் ஹூ ஆர் HIV பாசிட்டிவாக இருக்காங்க, அவங்க ஸ்பவுஸ் அவங்களுக்கும் HIV இருக்குது, இப்போ ஹிப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் இருக்காங்க, அது வந்து பியாக இருக்கட்டும் சியாக இருக்கணும், இப்போ அவங்களுக்கு ஒரு கேன்சர் வியாதியில் அவங்க சர்வைவர் இருக்காங்க, இல்லை கேன்சர் வியாதி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து தே கேன் நாட் டூ. ஹீமோக்ளோபின் 12.5 grams இருக்கணும். சில பேருக்கு வந்து ஏற்கவே அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து பாலிசைத்தீமியா வீரான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து 16.5 மேலே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்தாக்கா நீங்கள் டெஸ்ட் பண்ணுற சமயத்தில் தெரிஞ்சிச்சுனாக்கா யூ ஷுட் திங்க் அவங்களுக்கு அந்த பாலிசைத்தீமியா டிசீஸ் இருக்குன்னு. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ்வலி டூ நாட் டேக். அது வந்து ஆண்களுக்கு 16.5 grams மேலே, பெண்களுக்கு வந்து 16 grams மேலே இருந்தாக்கா வி யூஸ்வலி டூ நாட் டேக். அப்போது அவங்களுக்கு வந்து தெரப்பட்டிக் ஃபிளிபோட்டோமின்னு சொல்லுவோம், பாடியில் அதிகமாக ரத்தம் ஊறுது இல்லையா. ஸோ வாட் வி டூஸ் அது ட்ரீட்மெண்ட்டாகவே நம்ம வந்து ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் வந்து குறைஞ்சிடும். பட் அந்த ரத்தம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ டிஸ்கார்டு தான் பண்ணுவோம். இப்போ லெப்ரசி இருந்தாக்கா அவங்களும் எடுக்கக்கூடாது. பிளட்டுக்கு வந்து 4 காம்பனெண்ட் இருக்குது, RBCs, WBTs, பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா. ஸோ வந்து ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்தாக்கா இட் வில் ஹெல்ப் டு சேவ் வந்து 4 people. இப்போ யாருக்கும் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ரத்த சோவையாக இருக்குது, அப்போ ஓலடாக கூடாது, அப்போ வந்து RBC மொத்தம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பிளேட்லெட் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் டிஸ்ஆர்டர்ஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு கொடுக்கப்படும். பிளாஸ்மா வந்து உங்களுக்கு வந்து அது ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கூட, யூ கேன் ஸ்டோர் இட் இன் த பிளட் பேங்க் அப் டு 1 year. மேக்ஸிமம் வந்து 90-95% வந்து RH பாசிட்டிவ் தான் இருப்பாங்க, மீதி 5-10% வந்து RH நெகட்டிவாக இருப்பாங்க. ஓ நெகட்டிவ் வந்து இட்ஸ் யூனிவர்சல் டோனர், நீங்கள் யாருக்குமே கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது, அவங்க பிளட் குரூப் வந்து கண்டுபிடிக்க முடியல, தெர் இஸ் நோ டைம், அப்போ சேஃப்லி வந்து வி கேன் கிவ் ஓ நெகட்டிவ் பிளட் டு தெம். That's fine.

0: ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் பண்ணி நீங்கள் கொடுத்துருந்தாக்கா ஓ நெகட்டிவ் பிளட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொரு பிளட் குரூப் இருக்குது, இந்த பாம்பே பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. அது வந்து 1952 வந்து டாக்டர் பெண்டே தான் அவர் கண்டுபிடிச்சாரு. பாம்பே பிளட் குரூப்ல என்ன ஆகணும், உங்களுக்கு அந்த ஆர்பிசிஸ் மேலே எதுவுமே இருக்காது, ஏயும் இருக்காது, பியும் இருக்காது, ஹெச்சும் இருக்காது. ஏ இல்லாத வகையத்தில் வந்து நீங்கள் அவங்க ஏவுக்கும் கொடுக்கலாம், பி பிளட் குரூப்பும் கொடுக்கலாம், ஓக்கும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து யாருக்கிட்டே வாங்க முடியாது, எனக்கு அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட எடுத்து உங்களுக்கு இந்த மூணு பேரோட ரத்தம் எடுத்து பாம்பே பிளட் குரூப் கொடுத்தாக்கா அது வந்து மேட்ச் ஆகாது. சோ அவங்களுக்கு வந்து தே கேன் டொனேட் பிளட் டு எனிஒன், பட் தே கேன் நாட் ரிசீவ். தே கேன் ரிசீவ் ஒன்லி ஃப்ரம் பாம்பே பிளட் குரூப் பீப்பிள் தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன் ரேர் தான், இட் இஸ் ஒன் இன் 10,000 பேருக்கு வந்து அந்த பாம்பே பிளட் குரூப் இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: திசையெட்டும் இசைமீட்டும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் சீமாட்டை சில்க்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களை அதிகம் கவர்ந்தது எந்த இசைக்கருவியின் இசை? நேரிலே பாயிண்ட் டு பாயிண்டில் உங்களை அதிகம் கவர்ந்த இசைக்கருவியை பற்றி இன்னைக்கு நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய முகநூல் பக்கத்தில் உங்களை அதிகம் கவர்ந்தது எந்த இசைக்கருவின் இசை அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

வெரி குட். கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே குக்கு குக்கு கே கே. பாடுங்க. கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே குக்கு குக்கு கே கே.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களை அதிகம் கவர்ந்தது எந்த இசைக்கருவின் இசை அப்படின்னு இன்னைக்கு அந்த பாயிண்டை பற்றி கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் சூப்பராக தங்களுடைய கமெண்ட்டுகளில் கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல கடலூர் துறைமுகம் சுரேஷ், புல்லாங்குழல் தான் எனக்கு பிடித்த இசைக்கருவி, அதிலும் பாடகர் அருள்மொழி இவருடைய வாசிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் வருகிற விழியிலே மலர்ந்தது அந்த பாட்டு முழுக்க முழுக்க புல்லாங்குழல் தான். அதே போல் கோகுலம் படத்தில் தெற்க அடிக்கடி காத்து இந்த பாட்டும் கூட புல்லாங்குழல் இசை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அதே போல் அடுத்ததாக வந்து அருண், இவங்களும் வந்து புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து மணக்குடி ராஜேந்திரன், எனக்கு நாதஸ்வர இசை ரொம்ப பிடிக்கும், அதை கேட்டாலே வந்து இந்த கோயில் திருவிழா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், தனி கம்பீரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெய விவேகானந்தன், சாக்ஸபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததாக நந்தினி சுரேஷ், திருபுவனத்திலேருந்து புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அதே புல்லாங்குழல் சொல்லியிருக்காங்க நாகூர் முகமது ரஃபிக்.
7: அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி, எனக்கு வந்து மங்கள வாத்தியம் வந்து ரொம்ப பிடிக்கும், அது மிருதங்கம் பிற வாத்தியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: புல்லாங்குழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதம்பார் கலைச்செல்வி செல்வம்.
7: அடுத்ததாக சென்னையில் எனக்கு வந்து வீணை இசை தான் பிடிக்கும். சென்னையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன், அங்கே ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது, அதில் வீணை இசை மட்டும் என தனியாக கவர்ந்தது, மெய்மறந்து கேட்டேன் அப்படின்னு காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ்.
6: பழனிவேல் ஆயக்கரன் மூலம் நாதஸ்வர இசைன்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததாக ட்ரம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல வேகமாக இசைக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு காரைக்கால் நளினி அனுப்பியிருக்கக்கூடிய கமாண்ட்.
6: நாதஸ்வரத்தில் வருகின்ற அந்த இசை நம்மை சந்தோஷத்தில் சங்கமிக்க வைக்கிற இசை சிங்கார வேலனே தேவா அந்த பாட்டு, மாலை பொழுதின் காவியமா நெஞ்சின் ஓவியமா இந்த பாடல்களில் வரக்கூடிய நாதஸ்வர இசை எப்பவுமே மறக்க முடியாது அப்படின்னு காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் எழுதியிருக்காங்க.
7: அதே போல் அடுத்ததாக வந்து எனக்கு வந்து வீணை தாங்க அப்படின்னு சுரேஷ் ஸ்ரேயா திருபுவனத்துலேருந்தும், அடுத்து எனக்கு புல்லாங்குழல் அப்படின்னு ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலத்துலேருந்தும் அனுப்பியிருக்காங்க.
6: நாதஸ்வர இசை தான் எனக்கு பிடிக்கும்னு அரியலூர் கீழக்குடியிருப்பு சிங்கரவில் சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததாக ரவஞ்சரி கலாவதி ராஜ்மோகன், எனக்கு வந்து இந்த மண்பானை இசைக்கருவி கடம் இருக்கு இல்லையா,
6: சூப்பர் சூப்பர்,
7: அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பண்டைய காலத்தில் அந்த ராமாயணம் இதிகாசம் இதில் போல் இதிலெல்லாம் குறிப்பிட்டக்கூடிய அந்த தொன்மையான தாள வாக்கிய வந்து இந்த கடம் புல்லாங்குழல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து அசோக் ராஜ் கனிமொழி ஐயாவாடியிலிருந்து, புல்லாங்குழல் அரங்கேற்ற வேலை படத்தில் ஆகாய வெண்ணிலா பாட்டில் வரக்கூடிய புல்லாங்குழல் வந்து ரொம்ப அதிக முறை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
7: மீண்டும் மீண்டும். அடுத்ததாக வந்து எனக்கு கிளாரினெட் இசைக்கருவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாகூர் முகமது ஜலீல் அனுப்பியிருக்கக்கூடிய கமாண்ட்.
6: கல்லாத்தூர் பரமசிவம் புல்லாங்குழல் மற்றும் வீணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததாக வந்து குத்தாலம் சிவசுப்பிரமணியன், எனக்கு சாக்ஸபோன் கிளாரினெட் இசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: கீபோர்டு இசைக்கருவிக்கு தமிழில் விசைப்பலகை அல்லது கிளபம் என்ற பெயர். இந்த கீபோர்டில் பல வகை இருக்கு, போர்ட்டபிள் கீபோர்டு, 61 விசைகள் கொண்டது, அதே போல் எடுத்து செல்ல ஆரம்ப நிலைக்கு உகந்ததாக இருக்கும், டிஜிட்டல் பியானோக்கள், அப்புறம் 88 விசை

0: கொண்டு உண்மையான பியானோ இருக்கிறது. எம்ஐடிஐ கீபோர்டுகள் கணினி அல்லது லேப்டாப்பில் உள்ள மியூசிக் சாஃப்ட்வேரோடு இணைந்து இசைக்க பயன்படும் எனக்கு பிடித்த இசைக்கருவி கீபோர்டு அப்படின்னு நிறைய தகவல்களோட சூப்பராக சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி.
1: அடுத்ததா எங்களுக்கு பிடிச்சது புல்லாங்குழல் தான் அப்படின்னு ஆண்டி மேடம் சுதி சுபிதா அனுப்பியிருக்கக்கூடிய கமாண்ட்.
0: புல்லாங்குழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததும் புல்லாங்குழல் தான் அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத்ராஜா இவங்களும் சொல்லியிருக்காங்க. மனதை அமைதிப்படுத்தும் தன்மை இயற்கையோடு இணைந்த ஒரு உணர்வையும் தருதுங்க. மகிழ்ச்சி சோகம் பக்தி எந்த உணர்வையும் அழகாக வெளிப்படுத்துகிற திறனும் புல்லாங்குழலுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரம்பள்ளம் பாஸ்கர்.
1: அடுத்தது எனக்கு புல்லாங்குழல் தான் அப்படின்னு சொல்லி மூங்கிலில் காற்று புகும்போது உருவாகும் இயற்கை இசை மனித மூச்சு காற்றையே இசை கவிதையாக மாற்றும் விந்தை கொண்டது அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: வீணை இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி மேடம் கார்த்திகேயன்.
1: அடுத்தது வந்து அரசடிக்குப்பம் சரவணன் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பகுதியில் அந்த புகழ்பெற்ற ஃபேக் ஃபைபர் இசைக்கருவி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாதஸ்வரனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் தில்லானா மோகனம்பல் அந்த இசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சக்தி முருகானந்தம் அலிவலத்திலேருந்து எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததாக வந்து நாதஸ்வரன் தாங்க எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி.
0: என்னை கவர்ந்த இசைக்கருவி புல்லாங்குழல் அப்படின்னு நிறவி எண்ணம் நச்சுப்பிள்ளை என் ஃபேமிலி எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததாக திட்டச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலேருந்து புல்லாங்குழல் இசை தான் அதில் வரும் மெல்லிய காற்று காற்றோட்டமான நாதம் இதெல்லாம் வந்து அமைதியோடு கலந்த இதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பந்தநல்லூர் ரபேக்கா கீபோர்டு இசைக்கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருபுவனம் ரவி லக்ஷ்மி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய அந்த வயலின் இசை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க விரும்பி கேட்பேன் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நாதஸ்வரம் புல்லாங்குழல்னு சொல்லியிருக்காங்க பஞ்சநதி குளம் கோவி இளவரசன்.
1: அதே போல நாதஸ்வரம் புல்லாங்குழல்னு சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்து செய்வதற்கு எளிமையாக கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல் தான் வளங்கிமான் துறை எழுதியிருக்காங்க.
1: அதே புல்லாங்குழல் எனக்கும் பிடிக்கும்னு தொடர்ந்து அடுத்த கமெண்ட் வந்திருக்குது நளினி சங்கர் டிஆர் பட்டினத்திலேருந்து.
0: பாபு முள்ளிக்காடு புல்லாங்குழல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்தது அரியம்மா ஆண்டி மேடம் பாஸ்கர் அவங்க அனுப்பியிருக்கக்கூடியது வந்து ஆறு மணிய பெட்டி அப்படின்னு அதாவது ஆறு மணிய பெட்டி அதை தான் வந்து ஆறு மணிய பெட்டின்னு அனுப்பியிருக்காங்க.
0: ஹார்மோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆறு மணிய பெட்டின்னு எழுதியிருக்காங்க.
1: இதில் வந்து நல்ல ஸ்வரங்களை தேட முடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது புல்லாங்குழல் கண்ணனின் கைகளில் தவழக்கூடிய புல்லாங்குழல் அப்படின்ட்டு செம்னார் கோயில் குணசேகர் எழுதியிருக்காங்க.
1: அடுத்து நாதஸ்வரமும் தமிழ் இசையும் மிகவும் பிடிக்கும் அது அதுவும் வந்து கல்யாணம் கோவில் திருவிழாலாம் வந்து நினைவு வந்து போகும் இந்த இசையை கேட்குறப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன்.
0: அடுத்து ட்ரம்பேடு கித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர்.
1: பணக்காட்டங்குடி அனுஷியா சங்கர் புல்லாங்குழல் என்னை கவர்ந்த இசைக்கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைமாலையின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுல முதல்.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நிறைய நேயர்கள் புல்லாங்குழல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால ஒரு இனிய புல்லாங்குழல் வருகிற பாடல்.

0: நேயர்கள் கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். நேரம் 9:30.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.

0: கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியின் வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: இன்று ஜூலை 3, வரலாற்றின் பேரேட்டில் இந்த நாள். இன்று சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 3 அன்று சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மாற்று சுற்றுச்சூழல் பொருட்களான மஞ்சள் பை, காகிதப்பை போன்றவற்றை பயன்படுத்த மக்களை ஊக்குவிப்பதும் தான் இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரி, காரைக்கால் போன்ற கடலோர பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல் வளங்களுக்கும் உயிரினங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. கடற்கரைகளை சுத்தமாக வைத்திருத்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்கை அதிகரித்தல் என்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடமையும் ஆகும்.
1: அதே போல இன்றைக்கு வந்து மியான்மரில் மகளிர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 கொண்டாடப்படுவதையொட்டி கூடுதலாக மியான்மரில் ஆண்டுதோறும் ஜூலை 3 இன்று மியான்மர் மகளிர் தினத்தையும் அனுசரிக்குது. பெண்களின் முக்கிய பங்களிப்பையும் மன உறுதியையும் போற்றும் வகையிலும் பெரும்பாலும் தனித்துவமான நிகழ்வுகளால் இது குறிப்பிடப்படுகிறது.
4: 1608 ஜூலை 3, கனடாவின் முக்கிய வரலாற்று நகரமான கியூபெக் நகரம் இன்று நிறுவப்பட்டது. இது உலக பாரம்பரிய நகரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. வட அமெரிக்காவில் ஐரோப்பிய குடியேற்ற வரலாற்றின் முக்கிய தொடக்கங்களில் ஒன்றாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது.
1: 1938 இங்கிலாந்தில் மல்லாட் என்ற நீராவி எஞ்சின் மணிக்கு 125.88 மைல்கள், அதாவது 202.58 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி உலக வேக சாதனையை படைத்த நாள் இன்று.
4: 1947 ஜூலை 3, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டது. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த மசோதா அடுத்த சில வாரங்களில், அதாவது ஆகஸ்ட் 15, இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்க அடித்தளம் இட்டது.
1: 1886 கையால் அச்சு கோர்க்கும் முறையை நீக்கி லினோடோ இயந்திரத்தை பயன்படுத்திய முதல் செய்தித்தாளாக நியூயார்க் ட்ரிபியூன் ஆன நாள் இன்று.
4: மருத்துவ வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள். 1885 ஜூலை 3, பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் லூயிஸ் பாஸ்டர் வெறிநாய் கடிக்கு எதிரான தடுப்பூசியை முதன் முதலில் ஒரு மனிதனுக்கு செலுத்தி சோதித்தார். ஜோசப் மெய்ஸ்டர் என்ற 9 சிறுவனை வெறிநாய் கடித்தபோது அவனை காப்பாற்ற வேறு வழியே இல்லாத நிலையில் பாஸ்டர் தனது புதிய தடுப்பூசி செலுத்தினார். சிறுவன் உயிர் பிழைத்தான். அந்த துணிச்சலான முயற்சிதான் இன்று வரை உலகெங்கும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி வருகிறது.
1: 1938 அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் கெட்டிஸ்பர்க் போர்க்களத்தில் நித்திய ஒளி அமைதி நினைவகத்தை அர்ப்பணித்து அணையாத சுடரை ஏற்றினார். இந்த சுடரானது அமெரிக்க உள்நாட்டு போரின் போது ஆண்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும், ஒற்றுமை மற்றும் அமைதியை வலியுறுத்தும் வகையிலும் ஓஹில் மீது நிறுவப்பட்டது.
4: இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய பெருமைக்குரிய பிரதிபா பாட்டில் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. பெண்களின் முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் அவர் அளித்த பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது.
1: 1952 எஸ்எஸ் யுனைடெட் ஸ்டேட் கப்பல் தனது முதல் பயணமாக சவுத் ஆம்டனை நோக்கி புறப்பட்ட நாள் இன்று. இந்த கப்பலானது நியூயார்க்கில் இருந்து இங்கிலாந்தின் சவுத் ஆம் நகருக்கு புறப்பட்ட போது அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த வேகத்திற்கான உலக சாதனை இன்றும் தன் கைவசம் வைத்துள்ளது.
4: தமிழ் திரைசையின் பொற்காலத்தை செதுக்கிய மாபெரும் இசையமைப்பாளர் TR பாப்பா அவர்களின் பிறந்த தினம் இன்று. நமது டெல்டா மண்ணில் திருத்தறை பூண்டியில் பிறந்து வயலின் கலைஞராக தன் பயணத்தை தொடங்கி பின்னாளில் திரையுலகையே தன் மெல்லிசையால் கட்டி போட்டவர் TR பாப்பா. இன்றும் காற்றில் மிதந்து வரும் அவரது பழைய பாடல்கள் நம் மனதை வருடிக்கொண்டே இருக்கின்றன.
1: 1988 துருக்கியின் இஸ்தான்புல்லில் உள்ள ஃபாத்தி சுல்தான் மஹமூத் பாலம் கட்டி முடிக்கப்பட்ட நாள் இன்று. இது போஸ்பரஸ் நீர்வழிப்பாதையின் மீது ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களுக்கு இடையே 2 இணைப்பை வழங்குகிறது. முக்கிய தொங்கு இது வந்து ஆசிய

0: ஐரோப்பாவையும் இணைக்கும் முக்கிய தொங்கு பாலமாகும். 1988 திறக்கப்பட்ட இப்பாலம் இரண்டாம் போஸ்பாரஸ் பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இஸ்தான்புல்லின் ஓட்டமான் பேரரசர் மெஹமத் தி கன்குவார் நினைவாக இப்பெயரிடப்பட்டது. இது சுமார் 1510 மீட்டர், அதாவது 4954 அடி நீளமுள்ள எஃகு தொங்கு பாலமாகும். இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கிய தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியின் வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
5: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பீபி அவர்கள்.
6: ஒரு மரம் வெட்டுனா 10 மரமாவது நடணும் அப்படிங்கிற ஒரு காம்பன்சேட்டரி பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் மரங்களின் எண்ணிக்கையை நம்ம வந்து அதிகரிக்க முடியும். ஏன் வந்து ஒரு மரம் அழிக்கும்போது திருப்பி வந்து பல மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பூமியின் நுரையீரலே மரங்கள் தான். நம்ம எப்படி சுவாசிக்கும்போது உள்காத்தா பிராணவாயை எடுத்துக்கிறோம், கரியமில வாயுவை வந்து வெளியே விடுறோம். அந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தால் என்னாகும், அப்புறம் நமக்கு நல்ல காற்றே இல்லாமல் போயிடும்ல. மரங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம வெளியிடுற கரியமில வாயுவை உள்ளே எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான பிராணவாயுவை வந்து வெளியிடுறாங்க. அதனால் மரங்கள் தான் பூமியின் நுரையீரலாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து வேளாண் மக்கள் மறுசுழற்சி வந்து செய்கிறாங்களோ அதே மாதிரி காட்டையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். பழைய மரங்கள் வந்து வெட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் புது மரங்கள் பல மரங்களாக நட்டுக்கிட்டு வரணும். அப்படி நடும்போது தான் பண்ணைக்கு தேவையான வேப்பங்கொழுந்து, அகத்தி அந்த மாதிரியெல்லாம் நமக்கு திருப்பியும் வயலுக்கு பயன்படுத்த முடியும். இன்னொன்று, வயல் ஓரங்களில் இருக்கிற வரப்பில் மரம் நடலாம், வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொள்ளையில் மரம் நடலாம். எங்கெல்லாம் வந்து இடம் இருக்குதோ, நிறைய பண்ணை இடம் நிறைய இருக்கிறவங்க பலவிதமான மரங்களை, பல உயரங்களில் இருக்கிற மரங்களை, பல விதமான மரங்களை நடும்போது அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருப்போம். அவங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஒரு தனிநபர் முன்னேறது மாதிரி பலர் செய்யும்போது அந்த சமுதாயமே முன்னேற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போவோம். ஊரையும் சரி நாடையும் சரி வளர்ச்சி பாதைக்கு நம்ம வேளாண் மக்கள் நம்ம கொண்டு போவோம். எப்படி வந்து ஆக்சிஜனை, அதாவது பிராணவாயுவை எப்படி மரங்கள் உற்பத்தி செய்யுதோ, அதே மாதிரி பல உயிரினங்களுக்கு தேவையான உணவை வந்து மரங்கள் தருது. மரங்கள் வந்து உற்பத்தி செய்கிற உணவு தான் இலைகள், பழங்கள், கொட்டைகள் அந்த மாதிரி வந்து அதை உண்ற விலங்குகள் அதை நம்ம சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு என்னென்னா, மரத்தை நம்ம கீரையாக நம்ம சாப்பிட்லாம், காய்களாக சாப்பிட்லாம், பழங்களாக சாப்பிட்லாம். ஆனால் இலைதலைகளை சாப்பிட்ற விலங்குகள், ஆடு மாடுகளை நம்ம சாப்பிட்லாம், கோழிகளை சாப்பிட்லாம். அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு உயிர் வலைன்னு ஒன்று இருக்குது, வெப் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் முதல் புள்ளி வந்து மரங்கள் தான். அதை மாதிரி பூமி வெப்பமாகுதலை வந்து தடுக்கிறதின் பெரிய பங்கு வந்து நம்ம மரத்துக்கு இருக்குது. அதனால் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக மரங்களை நடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை ஒரு நல்ல விதமாக மாற்றி வைக்க முடியும். அதை மாதிரி வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லார் வீட்லேயும் வந்து வாகனங்கள்னா மாட்டு வண்டி தான் வாகனங்களாக இருக்கும், வில்லு வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டியெலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை இருசக்கர வாகனங்கள்னு போக, இப்போ வந்து வீட்டுக்கு குறைந்தது 2 காருன்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் தெரியும். ஆனால் வாகனங்கள்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாசடைந்த ஒரு காற்றை தான் வந்து அந்த வாகனங்கள் வெளியேற்றுது. அப்போது அந்த மாசடைந்த காற்றை சுத்தம் பண்ணணுன்னா மரங்களை விட்டால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மாதிரி வாகனங்கள் வெளியிடுவது நச்சு

0: காற்றை மட்டும் அல்ல, தூசிகளையும் தான். அந்த தூசிகளையும் வடிகட்டி நமக்கு நல்ல சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு, ஒரு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு மரங்களின் உதவி கட்டாயமாக தேவைப்படுது.
1: வன மகோத்சவ வாரம் குறித்த தகவல்களை வழங்கினார் காரைக்கால் வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை வேளாண்மை அலுவலர் கே. அமினா பிபி அவர்கள்.

0: காரைக்கால் வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு துறை வேளாண்மை அலுவலர் கே அமினா பிபி அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகநிதி நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலகநிதி நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீமாடி சில்க்ஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலகநிதி நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.

0: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து எந்த இசைக்கருவி என்னை கவர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம் மூணூல் பக்கத்தில்.
4: அடுத்தது கலைவாணி வெங்கடேஷ் சொல்லியிருக்காங்க, வாட்டார் மன்னார்குடியிலேருந்து. எனக்கு ரொம்ப பிடித்தது நாதஸ்வரம் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அதே போல் அடுத்ததாக வந்து காமராஜ் கொள்ளிடத்துலேருந்து மாரியப்பன் இவங்கெல்லாம் அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட் அப்படின்னா, எனக்கு வந்து பிடித்த இசைக்கருவி வீணை தாங்க. சகலகலாவல்லியான நாமக்கலை அவ்வப்போது அடியனுக்கு ஞாபகப்படுத்துவதால். அதே போல் ஒரு கவிதை தொகுப்பில் கூட அந்த வீணையை பற்றின ஒரு வரியை நமக்கு கொடுத்துருக்காங்க. சுகம் சோகம் எதை வாசித்தாலும் சம்மதிக்கிறது வீணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அருமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்தது பியானோ புல்லாங்குழல். அது கேட்கும்போது மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நஸ்ரின் அயான் தாவூத் திருவாரூர்லேருந்து எழுதியிருக்காங்க.
3: அடுத்ததா பூந்தோட்டம் கார்த்திகேயன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இசை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோட பியூர் தபலா
4: தபேலா
3: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, நம் மனதில் நினைக்கும் ராகங்களை நமது கைகளை கொண்டு வீணையின் நரம்புகளால் கொண்டு வர முடியும். அதே போல நமது வாழ்க்கையின் நல்லது கெட்டது எல்லா விதமான உணர்வுகளையும் உயிரோட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய வீணை இசை கருவி என் மனசுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
3: அடுத்ததான் வேதாரண்யம் வாயன்காரன் புலம் சுரேஷ், எனக்கு வந்து இசைக்கருவினா வயலின் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: தப்பலாம்புலியூர் மகேந்திரன், கடம் வாசிக்கிற போது இசை மனதை கவர்கிறது அப்படின்னு இந்த மண்பானை இசைக்கருவி அதை சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து வளர்மதி ஆசை தம்பி தஞ்சாவூர்லேருந்து, பாங்கூஸ் இந்த இசைக்கருவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
4: அரச மரம் ஆலமரத்திலிருந்து அந்த இலைகளின் ஓசையுடன் குயில்களின் பாடல் மைனாக்களின் சத்தம் அதனுடன் சேர்ந்து காரை வானொலி அப்படின்னு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியதா செல்வமரி காரைக்கால் பிள்ளை திருவாசல்ல.
3: அதுபோல் காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, எனக்கு நாதஸ்வரம் ரொம்ப பிடிக்கும். எந்த திருமணத்துக்கு சென்றாலும் இந்த நாதஸ்வர இசை கேட்டு ரசிப்பேன். அதே போல் அவங்களுக்கு பாராட்டியும் கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து மங்கை நல்லூர் ராமதாஸ், உருமி செட்டு அப்புறம் புல்லாங்குழல் அது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து நாதஸ்வர இசை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரளம் செந்தில் கண்ணன் இவங்களுடைய கமாண்ட்.
4: நெய்விளக்கு தூயமணி, நாதஸ்வர இசை பிடிக்கும். நலம்தானா நலம்தானா இந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருப்பேன், மெய்மறக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: மிருதங்கம், மிருதங்க இசையில் வந்து அதே போல் யேசுதாஸ் அவங்களோட பாடலும் சேர்த்து கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரமேஷ் டிஆர் பட்னத்துலேருந்து.
1: அடுத்து நந்தகுமார் மணவெளியிலேருந்து, நாதஸ்வரம் மற்றும் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நாகையிலேருந்து குமரன் அனுப்பியிருக்காங்க, சின்ன சின்ன கம்பிகள் சுண்டி இடைத்து இசைத்திடும் ராகங்கள், இதெல்லாமே பட்டு தெரித்திரை இழையோடும் பண்களோடு எனக்கு வீண இசை ரொம்ப பிடிக்கும், இல்லாத துயரமும் அதில் மீண்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நாதஸ்வரம் மற்றும் வயலின் புல்லாங்குழல் அப்படின்னு மூணு கருவிகள் சொல்லியிருக்காங்க பூம்புகார் மேலையூர் கோ வை செம்பியன்.
0: எனக்கு வந்து நாதஸ்வர இசை பிடிக்கும், அதே போல் எல்லா இசைக்கலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெத்திலேருந்து செல்வி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: நாதஸ்வரம்னு சொல்லி மேமாத்தூர் அமுதாசேகர் எழுதியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்க சொல்லியிருக்காங்க, நாதஸ்வரம் மங்களகரமான இசையை கேட்க காதுக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, எனக்கு நாதஸ்வரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வயலின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களுடைய கச்சேரி, அது தஞ்சாவூரில் நடக்கும்போதெல்லாம் சென்ற ஞாபகம் அப்படின்னு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க.
0: திருவாரூர் நஸ்ரீன் அயான் தாவூத், எனக்கு வந்து பியானோ புல்லாங்குழல் ரொம்ப பிடிக்கும், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: எனக்கு பிடித்த இசைக்கருவி மோர் சிங் அப்படின்னு மன்னார்குடி சசிகலா தியாகராஜன்.
0: அடுத்ததான் அனுப்பியிருக்காங்க மயிலாடுதுறை மணி, எனக்கு வயலின் இசை ரொம்ப பிடிக்கும், ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து முடிவு வரை அந்த ஸ்டிக்கெல்லாம் இழுக்கிறப்ப இசை காதை தொலைச்சிக்கிட்டு போவுங்க, குட் ஃபீல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பொன்ராஜ் வந்து ஜூன் 3 சைக்கிள் தினம் அப்படின்னு இருக்காங்க, ஆனால் இன்றைக்கு ஜூலை 3 அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம்.
0: சரி, அடுத்ததாக வந்து நிமேலி நந்தகுமார், எனக்கு புல்லாங்குழல் இசை தாங்க கவர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க.
1: வயலின் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த ஸ்டிக்கில் இழுக்கும்போது இசை காலு.
0: இந்த எஸ்எம்எஸ் நம்ம படிச்சிட்டோம்.
1: சரி, அடுத்தது புல்லாங்குழல்னு நிம்மேலி நந்தகுமார். அடுத்தது ஹெட்ஃபோனில் கேட்கக்கூடிய எந்த இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைய நிலா பொழிகிறது. எனக்கு பிடித்த இசைக்கருவி கிட்டார், ஏன்னா அந்த பாட்டில் அது வரும் அப்படின்னு கொரநாட்டு கருப்பர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததாக கோமல் சரவணன், வயலின் புல்லாங்குழல் என்னுடைய பிடித்த இசைக்கருவி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: கீர்த்திராஜன் சிவபுரியிலேருந்து, நாதஸ்வரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், வீணை இசை அப்புறம் புல்லாங்குழல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடு, நாதஸ்வரம் வயலின் புல்லாங்குழல் அதுதான் இனிமை, இசைனா எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு பிடித்த இசைக்கருவி சாக்ஸஃபோன் சார், அதோட சவுண்டு கேட்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு புதுத்துறை செல்வகுமார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: ஆரூர் கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், எனக்கு ட்ரம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ட்ரம்ஸ் இசையில் வரக்கூடிய பாடல்களை விரும்பி கேட்பேன், சின்ன வயதில் வீட்டில் கையில் கிடைக்கும் பொருட்களில் கம்பு குச்சியை வைத்து ட்ரம்ஸ் அடித்ததை நினைவுபடுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல் எனக்கு பிடித்த இசைக்கருவி வயலின் இசை தான், அதில் விதவிதமான திரை இசை பாடல்கள் அமைத்து நம்மை மகிழ்வித்த குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை மறக்க முடியுமா அப்படின்னு நாகூர் ராஜ் கேட்டிருக்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அடுத்து கண் ஸ்ரீராம்லு செமினார் கோயிலேருந்து எழுதியிருக்காங்க, வீணை அது பேசும் மீட்டும் விரல்களை கண்டு, பிடித்த நரம்பு கருவி வீணை தான், அகத்தியர் திரைப்படத்தில் அகத்தியருக்கும் ராவணேஸ்வருக்கும் நடக்கும் மலையை உருக்கும் போட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்காங்க.
0: அதே போல் சோகமாக இருக்கிறப்ப வயலின் இசை பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கிறப்ப ட்ரம்ஸ் இசை பிடிக்கும், பக்திமயமாக இருந்தால் நாதஸ்வரம் பிடிக்கும் அப்படின்னு திருப்பட்டின வடக்கட்டளை ரித்திகா ஸ்ரீ சாய் சர்வின் தேவா இவங்களாம் அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட்
1: புல்லாங்குழல் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலேருந்து எழுதியிருக்காங்க.
0: நாகம்பாடி கௌதமி கருணாகரன், என்னை கவர்ந்தது வீணை தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பூந்தோட்டம் அம்பல் தேஜன், புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பூவம் குபேர், நாதஸ்வரம் தமிழ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: கலைமகளின் வீணை இசை அப்படின்னு சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

நேர்களே, இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது தலைமுறை இடைவெளி, பழமையும் புதுமையும் சந்திக்கும் தருணங்கள். இந்த தலைப்புல நேரலை நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஒரு முறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம்

மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ. பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள்.

0: ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். நேர்களை காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை இரங்கத்தில் முதலாவதாக
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னைக்கு ஒரு 2-3 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு வலி இந்த மாதிரி வலியோட கை விருத்து போகிறது இந்த மாதிரி இதோட வந்தாங்க. அவங்க மெயினாக அவங்க எல்லாமே வந்து குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே இருக்கவங்க, 1 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இருக்கவங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த ப்ரெக்னென்சி போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஜென்ரலாகவே டாக்டர்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் டெஃபினட்டாக அவங்க வந்து நீங்கள் எடுத்துக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா கால்சியம், அயனு, மல்டி விட்டமின். ஸோ டில் அந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற வரைக்கும், குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் இதை கம்பல்சரி எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று. ஸோ அதோட எலும்பு வளர்ச்சி இது எல்லாமே வந்து தாய்ப்பால்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அதனால் அதோட கால்சியமோ விட்டமினோ அதில் நம்ம ஜாஸ்தி இருந்தால் தான் அது குழந்தைக்கு போய் சேரும், ஒன்று வளர்ச்சிக்காக. இன்னொன்று ஜென்ரலாகவே அவங்க பாடி வந்து இந்த ஹார்மோனல் ரிலீஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட நீர் கோக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தசையெல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3-4 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சினா ஃபுல் ப்ரெக்னென்சியே ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த தசை இது எல்லாமே வந்து ரொம்ப வீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி வீக் ஆகும்போது என்ன ஆக போகுதுன்னா டெஃபினட்டாக சடனாக அந்த ஒர்க் லோட்லாம் அதிகப்படுத்தும் போது இந்த வலியும் சரி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் மெயின் என்னன்னா எக்ஸசைசிங். டாக்டர்கிட்ட கேட்டு மேபி 1 வீக்கோ 2 வீக்ஸோ கழிச்சு நார்மல் டெலிவரினா ஈவன் செகண்ட் டே தேர்ட் டேலே நம்ம முதுகு தண்டுக்கான எக்ஸசைஸ், ஸோ ரெகுலர் வாக்கிங் ரொம்ப முக்கியமானது. வெயிட் யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா வெயிட் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அந்த பேபி வயிற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைனோட பொசிஷனே மாறி இருக்கும். ப்ளஸ் அவங்களால கம்ஃபர்ட்டாக படுக்க முடியாது, ஒரே பொசிஷன் தான் படுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ரீசன் தான். ஸோ பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷன் தான் படுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ரீசன்னால அவங்களுக்கு அந்த பேக் பெயின் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் மெதுவாக ரெக்டிஃபை பண்ணும். 95% பார்த்தீங்கன்னா 100-95 பேர் வரவங்களில் முதுவலியில் இந்த மாதிரி போஸ்ட் ப்ரெக்னன்சியில் வரவங்களுக்கு மெயினாக எக்ஸசைஸ், வெயிட் லாஸ் இந்த மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருதுங்க. 3 மந்த்ஸ் தான் பண்ணுவாங்க. 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இதெல்லாம் பண்ணும்போது 100% பெயின் வந்து அப்படியே குறைஞ்சிருது. ரொம்ப ரேராக நான் சொன்ன அந்த 5% வந்து வேறு ஏதாவது பல இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் உங்கள் ஸ்பைனில், அதை அகர்வேட் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுப்புமே தவிர ரொம்ப முக்கியம் போஸ்ட் ப்ரெக்னன்சியில் எக்ஸசைஸ், வாக்கிங்கோ எந்த எக்ஸசைஸோ இதெல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக பெயினும் சரி இந்த மாதிரி நீர் கோக்கூடிய தன்மையும் கம்மியாயிரும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:06. சிந்தனை அரங்கம், நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. தலைமுறை இடைவெளி, பழமையும் புதுமையும் சந்திக்கும் தருணங்கள். உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கும் தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231-231 அல்லது 299-480 இன்னொரு எண் 299-580. அலைபேசி எண்ணில் அழைக்க 9566-42-7231. முகநூலிலும் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு டைப் செய்தால் வரக்கூடிய முகநூல் பக்கத்தில் சிந்தனை அரங்கம் போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் எழுதலாம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, தலைமுறை இடைவெளி, இன்றைக்கு தலைமுறை இடைவெளி, பழமையும் புதுமையும் சந்திக்கும் தருணங்கள். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, தலைமுறைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் இடைவெளியில் தான் ஒரு தலைமுறை மாற்றம் அப்படின்னு நடந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பம் வேகமாக முன்னேறிட்டே இருக்கிறதுல 5-8 வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி கேப்பானது ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறைகளில், பழக்க வழக்கங்களில், நம்முடைய கடைபிடிக்கும் முறைகளில், உறவுகளில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளோடு அதிக நேரம் பேசி கொண்டிருந்தார்கள், கடிதங்கள் எழுதினார்கள், வீட்டுக்கு வீடு வராண்டா இருக்கும், திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைமுறை இடைவெளி, விஞ்ஞான தொழில்நுட்பம் தந்த மாற்றம் வந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விட்டது. எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் திரைகளில் நாள் முழுக்க அவங்க அந்த திரையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, திரையை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பழைய தலைமுறையுடைய பொழுதுபோக்கு வேறு, இப்போ உள்ளவங்களுடைய பொழுதுபோக்கு வேறு. செலவழிக்கக்கூடிய முறைகள், பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்க, அதே போல் கல்வி முறைகள், வேலை பார்க்கக்கூடிய விதம், உறவுகளை பார்க்கும் கோணம், திருமண விஷயம், உணவு பழக்கம், ஆரோக்கியத்திற்காக நாம் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், எல்லாத்துலேயுமே தலைமுறை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதனுடைய சாதகங்களை நாம் பழமையும் புதுமையும் எப்படி ஒன்றிணைந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நேர்மறை அணுகுமுறையோடு இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். தலைமுறை இடைவெளி, இந்த தலைப்பில் முதலில் பேச இணையும் நம் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா.
5: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்கய்யா.
5: நான் செந்தில்கண்ணன் பேரலாம். தலைமுறை இடைவெளி, அதாவது சார் முன்னாடி காலத்துல சார் செல்போனு இந்த டிவி இதெல்லாம் இல்லாம இருந்தது சார், ரேடியாவே இல்லாம இருந்தது சார் ஒரு காலத்துல.
0: சரிங்க.
5: அதாவது வீட்டுக்கு ஒரு ரேடியா தான், ஏரியில் வச்ச ரேடியா தான் இருக்கும். சேர்ந்த தகவல் எல்லாம் பேப்பர் மூலியமா தான் ஒளிபரப்பாகும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு உள்ள செய்தி நாளைக்கு நாளானைக்கு தான் கிராமப்புறத்துக்கு எல்லாமே தெரியும். இப்ப சில இதுல இப்ப வந்து வெளிநாட்டுல என்ன நடந்தாலும் உடனுக்குடன் அடுத்த செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சினால எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம.

0: தலைமுறை இடைவெளினா இப்போதைக்கு உள்ளதுல வந்து எதையுமே நம்ம பாதிப்பு இல்லாம ஏதாவது பாதிப்பு வருதுனாலும் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அதுக்கு தகுந்தாப்புல செயல்படலாம். இந்த வானிலை கூட நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு எல்லாமே மழை எப்ப வரும், இந்த கடல்ல போவாதீங்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. இந்த பசங்க எதை கேட்டாலும் ஜென்ரேஷன் கேப், என்ன வேலைதான் உங்களுக்கு தெரியாதுங்க புரியாதுங்க அப்படிம்பாங்க இளம் வயசு பசங்க, அதே மாதிரிலாம் இருக்கு சார்.
1: சரி,
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார், கும்பகோணம் டிஎஸ் பாலு
1: பேசுங்க.
2: ஒரு அருமையா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு முன்னேறியில சொல்லிட்டீங்க.
1: இன்னும் நிறைய இருக்கு.
2: நன்றி வாழ்த்துக்கட்ட.
1: இன்னும் நிறைய இருக்கு
2: சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து தலைமுறை, நீங்க சொன்னதான் சார் உண்மை, 25 ஆண்டுகள் தான் நம்ம ஒரு தலைமுறை. இப்ப நான் வந்து 3rd தலைமுறைக்கு நெருங்கி போயிட்டு இருக்கேன், 60 வயசு வந்துட்டேன் இல்லையா. ஆனா அன்னைக்கு வந்து இந்த கலர் தொலைக்காட்சி இருக்குல்ல, வண்ண தொலைக்காட்சி பத்தி இன்னைக்கு வந்து அது சர்வதேச பிளாஸ்டிக் பை பயன்பாடு தவிர்ப்பு
1: தினம்.
2: நீங்க என்ன வேணாலும் மாற்றத்துக்கு போங்க, எழுத வேணாலும் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு போங்க, எதுக்கு வேணாலும் போங்க. புனிவுன்னு சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு படம் வந்துச்சு கா கா கான்னு, ஒரு படம் இருக்குல்ல பராசக்தியில, அந்த படத்துக்கு வந்து காக்கா வந்து இரட்டை இயக்குனர் கிருஷ்ணன் மஞ்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா, காக்கா வச்சு பாட்டு போறப்ப எந்த காக்கா வரல உட்காரும், அங்கங்க ஓடி பார்த்தாரா வந்து 4th சொல்லிட்டு புறாவெல்லாம் வந்து இந்த கருப்பு கலர் பயன்படுத்தி காக்கா மாதிரி மாறி அந்த படத்தை ஊத்து போத்தா தெரியும். உட்கார்ற காக்கா உட்காந்துட்டு போட்டோம், புறாவை வந்து காக்கா வாக்குன கூட நம்ம தாத்தாவை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 75 வயசு ஒரு முடியவர் கூட ஒரு இளைஞரா இன்னைக்கு ஒரு பெரியவர் இருக்காருனாக்கா அதை நாம ரசிக்கிறோம், அதெல்லாம் தேவையில்லை. நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தாலு நோய் நொடி இல்லாம ஆஸ்பத்திரி போகாம ஆரோக்கியமா உடலாம். நன்றி, நெடுங்காடு சார். பரவாயில்ல சார்,
1: நன்றி. அருமை அருமை. அது இந்த புறாவுக்கு பெயிண்ட் அடிச்ச கதை இன்னைக்குதான் தெரியும். நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்கம்மா.
3: விளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார். பழமையின் அனுபவமும் புதுமையின் ஆற்றலும் இணையும் போது சமூகத்துல புதிய ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் உருவாகின்றன. பழமையும் புதுமையும் ஒன்றுபடும் போது நம் கலாச்சாரத்தை இழக்காமல் காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்கிறோம். பரதம், கர்நாடக இசை போன்ற கலைகள்ல நவீன தொழில்நுட்பங்களும் புதிய கருப்பொருளும் இணைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதே போல செட்டிநாடு வீடுகளிலையும் தஞ்சை கட்டிட வடிவமைப்புக்குள் நவீன மின்னணு வசதிகளும் விளக்குகளும் பொருத்தப்பட்டு பழமையும் புதுமையும் இணைந்து ஜொலிக்கின்றன. 2000 ஆண்டுகள் பழமையான திருக்குறள் போன்ற இலக்கியங்கள் இலக்கியங்கள்ல நம்ம நவீன கைபேசி செயலிகள் மற்றும் வலைதளங்கள் மூலமா இன்றைய தலைமுறை எளிதாக கற்றுக்கொள்ள ஒரு புதுமைகள் உதவுகின்றன. தாத்தா பாட்டிகளோட அனுபவம் மிக்க அறிவுரைகள் இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் பிறக்கும் குழந்தைகளிடம் பகிரும் போது தலைமுறை இடைவெளி குறைந்து புதுமை பிறக்குது சார்.
1: சரி,
3: வாய்ப்புக்கு நன்றி சார். வாழ்க வளமுடன்.
1: நன்றி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்லே, தலைமுறை இடைவெளி உணவு பழக்கத்தில் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வீட்டு சாப்பாடு ஆரோக்கிய மேம்பாட்டில் அவர்கள் காட்டிய அக்கறை இன்னைக்கு எப்படியெல்லாம் மாறியிருக்கு. அதே போல் மற்றவர்கள்ட்ட செவி கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள். இப்படி பல விஷயங்களை நாம தலைமுறை இடைவெளி பற்றி சிந்திக்க வேண்டும். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: வணக்கம் குரு. மணக்குடி ராஜேந்திரன்.
3: சொல்லுங்க.
4: இந்த இடைவெளிக்கு

0: காரணங்களை முதல்ல சொல்லிடுறேன் சையா. காரணம் ஒன்று, கூட்டு குடும்ப சிதைவு. ரெண்டாவது கல்வி அறிவு. மூன்றாவது வந்து அறிவியல் வளர்ச்சி. நாலாவது வந்து அலட்சிய போக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாவது வந்து பெற்றோர்களுடைய வளர்ப்பு. ஆறாவது பாத்தீங்கன்னா ஆணவ குணம். இந்த ஆறு பிரச்சனைகள் தான் முதல்ல முதல் காரணங்களாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மூத்தவர்களுடைய சொல் கேட்பதுன்னா இன்னைக்கு நெல்லிக்காய் மாதிரி இன்னைக்கு கசக்கும், ஆனா பின்னாடி இனிக்கும். நான் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவதுன்னா, மத்தவங்க பேச்சை கேட்கறவங்களோட பெத்தவங்க பேச்சை கேளுங்க. பெத்தவர்கள் பிள்ளைகள் பெத்தவர்களுடைய பேச்சை கேட்டா மத்தவர்களும் எப்படி மதிக்கணும், இந்த சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு பொது இடங்கள்ல பெரியோர்களுக்கு எந்த இடத்துல மதிப்பு கொடுக்கணும், அவர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சார், கிராமப்புறங்கள்ல வீட்டு வாசல்ல பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பயந்து முதிர்ந்தோர் போனா உடனே ஏஞ்சி நிப்பாங்க. அதை நான் என் கண் கூட பாத்திருக்கேன். ஏன்னா அன்றைக்கு அவங்களுக்கு உடந்த ஒரு நாகரிகமான அந்த பழமையான வாதம், அந்த பழமையான எல்லோரும் ஒரு ஒன்று கூடி மதிக்கிறது. இன்னாரும் சொன்னாங்கன்னா அந்த சொல் அந்த சொல்ல வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். இன்றைக்கு பஸ்ல போங்க, ஒரு முதியவர் நிற்பாரு, பசங்க உட்காந்து செல்போன் கவுண்டிட்டு இருப்பான். இது எந்த அளவுக்கு இருக்கு? அதான் இது காரணம் பாத்தீங்கன்னா, இந்த கல்வி அறிவும் அறிவியல் வளர்ச்சியும் வந்ததுனால பிள்ளைங்க பெற்றோர்கள் வளர்ப்போம், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும்.
1: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி நல்லது பண்றது? முதிய தலைமுறையும் இளைய தலைமுறையும் எப்படி சேர்ந்து ஒற்றுமையாக முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு சிந்திப்பது?
0: அடுத்தது ரெண்டு பேரும் ஒன்றும் ஒற்றுமையா சேர்ந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப என்ன பண்ண, இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நாம தான் சார் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்.
1: சரி,
0: பெரியவர்கள் கொஞ்சம் இறங்கி போய் அவர்கள் வழியில போய் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லணும். அவங்களுடைய அப்பா இது நல்லதுல தம்பி, இது கெட்டதுல தம்பி. ஏன்னைக்கு வெயில் இந்த எரியறிக்கிற சுற்றுச்சூழல் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து பெரியவர்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். நீர்நிலைகளை இப்படி பண்ணணும்டா, இந்த சமுதாயத்தை இப்படி பண்ணணும்டா, குளங்களை காக்கணும், மரங்களை வைக்கணும், பனைமரங்களை வைக்கணும்டா, தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வண்டியில போவத சைக்கிள்ல போ, சைக்கிள்ல போனா உனக்கு உடல் ஆரோக்கியம்டா அப்படின்னு நம்ம எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்பார்கள். இந்த அப்படி ஒரு இதுக்கு பெரியவர்கள் நாம் தான் இன்னைக்கு இறங்கி போய் இந்த இடைவெளியை குறைக்கணும்னா நம்ம பெரியவர்கள் நாம் தான் விட்டு கொடுத்து போகணும் சார்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: எனக்கு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேங்க.
1: பேசுங்க கணேசன் ஐயா.
2: அதாவதுங்க, இப்ப 1.5 வயசுல 2 வயசுல பிரிவு வந்துருச்சு. ஏன் அது எதுக்கு அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நம்ம சின்ன வயசுல, அம்மா வந்து சின்ன வயசுல வந்து 5 வயசுக்கு மேலே பள்ளிக்கூடமே சேர்ப்பாங்க. அது காது எடுத்தாத்தையும் சேர்ப்பாங்க, அடி வச்சு விட்டுருவாங்க போய் தலகல. அது வரல தாய் தாப்பன் சுத்திக்கிட்டே அதை சொல்றது, சின்ன வயசுல அவங்க சொல்றது பூரா கேட்டுக்கிட்டு அப்ப இருந்து நம்ம வந்து அவங்க கூட இருக்கிறதுனால பெரியவங்க பாட்டி வயல் பாட்டி புகுட்டே சொல்லலாம் கேட்டோம்.
1: சரி,
2: ஆனா இன்னைக்கு 5 வயசுல கொண்டு போய் எங்க குழந்தைங்கன்னு கேட்டா இப்ப ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப இங்கேயே இடைவெளி தொடங்கிறது இல்ல.
1: சரி,
2: அப்புறம் என் பேச்சை கேட்கலாம், தாய் பேச்சை கேட்கலாம், தாப்புக்கு பேச்சை கேட்கலாம், யாருக்கு அப்பா யாருக்கு பேச்சை கேட்பா, அவங்க அவங்க பேச்சத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்துக்கு. நன்றி, வணக்கம்ங்க.
1: நன்றி, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர், ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: பேசுங்க ரவிச்சந்திரன் சார்.
3: தலைமுறை இடைவிடை, அது மாதிரி இப்ப உள்ள அந்த அரண்மனை இருந்த மாதிரி கூட்டு குடும்பம்லாம் இப்ப எல்லாமே இருக்கு. பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், உறவினர் மாதிரி வர்றாங்க, வந்து ஒரு நாள் தங்குறாங்க, மறுநாள் போயிடுறாங்க. அவங்களோட பிள்ளைங்களோட நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா அவங்க தூரத்துல இருக்காங்க, கோயம்பூர், பெங்களூரு, சென்னையோ நம்மளால போய் இருக்க முடியல. அங்க உள்ள சூழ்நிலை நமக்கு ஒத்து இல்ல, வந்து இருக்கதான் சொல்றாங்க. நம்மளால போய் அங்க போய் அந்த உள்ள அந்த நம்ம இயற்கையோட ஒன்றே வாழ்ந்துட்டு அங்க போய் நம்ம நகரத்துல போய் நம்மளால வாழ முடியாம சூழ்நிலை ஏற்படுது.
1: ஆமா,
3: இப்ப உள்ளதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம பழகிக்கணும். வருவாங்க, விருந்தாளி மாதிரி வருவாங்க, ஒரு நாள் இருப்பாங்க, ரெண்டு நாள் இருப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. நம்ம இங்கதான் தனியா தான் தெளிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி ஒரு, ஏன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் அது மாதிரி ஆயிடுச்சு.
1: சரி,
3: நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: சிறப்புங்க, நன்றி. நேரில் தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொன்னாலே இந்த பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். கேட்கலாமா?

0: மற்றும் அனைத்து
1: நேர்களே, தலைமுறை இடைவெளி இந்த தலைப்பில் இன்றைக்கி சிந்தனை அரங்கத்தில் நம்ம நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். தொடர்ந்து இணையும் நேர்கள், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஆ சொல்லுங்கள் சார். ஆ சொல்லுங்கள் பஷீர் சார்.
2: பல வகையில்

0: நீங்க அந்த லைட் முடிச்சு எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு போயிருங்க, அங்க இருந்து இந்த லைட் ஆடுங்க, அங்க இருந்து அந்த தூரம் வரும், நீங்க இங்க இருந்து எல்லா தூரமும் நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு படிப்படிய போயிட்டு இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டை எப்படி நம்ம டார்ச்சல் இருக்க எப்படி பழைய படங்களோ அதை வைத்து இப்போ காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுதான் சார் இருக்கு. வாய்ப்பு நன்றி சார்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: திருப்பூர் மன்னரை பாரம்பரிய சேரங்கசாம் பேசுறீங்க.
1: ஆ, பேசுங்க.
2: தலைமுறை இடைவெளி அதை தவிர்க்க என்ன பழிகள் அப்படின்னு
1: கேட்குறீங்க.
2: ம், பார்த்தீங்க இந்த பசங்க பேரனுக்கு இருக்கன்னா சின்ன சின்ன நாலஞ்சுக்கு தான் மறுத்துருங்க. பழி ஒரு ஒரு கழுத்தலைவுங்க ஒரு கிலோமீட்டர் நடந்தது நடந்து கூட்டு வருங்க.
1: சரிங்க.
2: ஏன்னா வண்டியில் வீட்லேயும் வந்து வண்டியில் கூட்டு போகணும், நடந்தும் கூட்டு போகணும். கொஞ்சம் முன்னாடியே வேற நேரம் பரவாயில்ல.
1: என்ன
2: இந்த மாதிரி நாங்களே தயார் பண்ணிக்குவோம். தயார் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பல இதுக்கு வர்றக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. உறவுகள் கூட்டு பிறந்த பல குழுக்கள் அதுல இருக்குதுங்க. அது மாதிரி அடிக்கிட்டே போலாங்க சின்னதான் நினைக்கிறேன்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜ் முகமது இக்பால்.
1: ஆ, பேசுங்க.
3: தலைமுறை இடைவெளி பத்தி கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு பரம்பரைக்கு 7 தலைமுறைன்னு சொல்றாங்க.
1: சரி,
3: அந்த தலைமுறை இடைவெளி எப்படி இருப்பேன்னா, முன்னாடிலாம் கூட்டு குடும்பமா இருந்துச்சு, இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சுங்க.
1: அப்படின்னா
3: அது மாதிரி? ஆமாங்க, அதெல்லாம் விட்டு குடும்ப மனப்பான்மையெல்லாம் போயிட்டா எல்லாம் அது மாதிரி தனியாக போகிற மாதிரி இருக்குங்க. அதனால அனுசரித்து போனால் தான் இந்த இடைவெளி இல்லாமல் இருக்கும்.
1: சரி,
3: அது மாதிரி பெரியவங்கள் மூத்தவர்கள் சொல்லு வந்து கொஞ்சம் முன்னாடி கசக்க பின்னாடி இனிச்சோம் நெல்லிக்கனி மாதிரி. அது அப்பெல்லாம் சொன்னதெல்லாம் பிள்ளைங்க கேட்டாங்க அப்ப அந்த காலத்துலாம்.
1: சரி,
3: இப்போ வந்து நான் சொல்றது நீங்க கேளு அப்படிங்கிறாங்க. அந்த இடைவெளிக்கு தான் நம்ம அனுசரிச்சு போனாதான் நல்லபடியா இருக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க, நன்றி. அனுசரிச்சு விட்டு கொடுத்து அதே சமயத்துல நல்வழிப்படுத்தி பெரியவர்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: அடுத்த நேம் நேயர்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
6: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
1: சொல்லுங்க செல்வபாரதி.
6: அதாவது தலைமுறைகள் மாறும்போது பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டா வருது. பொதுவா பாடல் ஒரு பாடல் எடுத்துக்கிட்டா பழைய பாடல்கள் வந்து இந்த தலைமுறைக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தெரியும். ஆனா அதே வந்து ரீமிக்ஸ் போட்டு இப்ப அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப உள்ள தலைமுறைகள். அதே மாதிரி இப்ப உடைகள் விஷயத்திலயும் அப்படியே மாறி வருது. ஆனா பழமை வந்து மறுபடியும் வருது. இப்ப வேஷ்டிகள் வந்து நிறைய இப்ப வேஷ்டிகள் கட்டிட்டு இருந்தாங்க, மறு வந்தது இப்ப வேஷ்டிகள் நிறைய கட்டுறாங்க. அதே மாதிரி அந்த இப்ப உள்ள நவநாகரிய உடைய வந்து வயதானவர்களும் நிறைய அணிய ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரெண்டும் கைகோர்த்து ஒரு நடக்கிற மாதிரி தான் இப்ப தோணுது சார்.
1: சரி,
6: நன்றி சார்.
1: வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கய்யா.
7: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநாட்டுத்துறை.
1: சொல்லுங்க துறை.
7: தலைமுறை இடைவெளி, தலைமுறைங்கிறது வந்து தவிர்க்கப்படாத ஒண்ணு, அது தொண்டு தொட்டு வந்துகிட்டேதான் இருக்கும். முன் தலைமுறை மாதிரியே பின்ன அடுத்தடுத்து வர தலைமுறை இருக்கணும்ங்கிறது, நல்ல விஷயங்களா இருந்தா அதை தொடர்ந்துக்கலாம் வச்சுக்கலாம். அதே சமயத்துல அந்த தலைமுறையினுடைய முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாம் சில காரணங்களால தடைப்பட்டு போயிருக்கோம். அதே மாதிரி நாம இருக்கணும்னு இல்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி நாம

0: மாறி
1: சரி.
0: நம்ம தலைமுறையா இந்த இளைய தலைமுறையா ஒரு புதிய தலைமுறையா தனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆட்சி பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது தலைமுறைங்கிறது வந்து இப்போ முன்னாடிக்கு இப்போ வந்து ஒரு உலக லெவல்ல நீங்க வந்து வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா எந்த எவ்வளவு என்னென்னமோ விஞ்ஞான ரீதியா எவ்வளவோ வளர்ந்துருக்கு. அதனால அந்த தலைமுறையில அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த தலைமுறையில எங்க தாத்தா தலைமுறையில வீட்டுல விளக்கு கிடையாது, விளக்குன்னா மின்சார விளக்கு, அது அந்த தலைமுறை பழகி போயிடுச்சு. காட்டோ கிடையாது, காரு கிடையாது, ஊருக்குள்ள சேரா இருக்கும், ஒரு அர்ஜென்ட்னா மாட்டை பூட்டிட்டு மாட்டு வண்டியில போன ஒரு தலைமுறை அது. அது காலங்கள் மாற மாற தலைமுறை மாற மாற எவ்வளவு தலைமுறை இடைவெளி இருந்தாலும் கூட ஒரு புதிய சக்தி புதிய உந்து சக்தியா ஒவ்வொரு செயலையும் நம்ம பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி தலைமுறைக்கு தலைமுறை நாமளும் மாறிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: ஆ பேசுங்க.
2: தலைமுறை இடைவெளி, அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் கிராமத்துல வந்து திருமணங்கள்லாம் வீடுகள்ல தாங்க செய்வாங்க. வீடுகளில் செய்யும்போது பந்தல் அதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா பந்தல்லாம் போட்டு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த வீட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஃபோன் தான், அதுல இருந்து தான் பாட்டு இது பண்ணுவாங்க, ரெக்கார்டு போட்டு அதை நாங்கள் கிட்டக்க போய் உட்காந்து அதை கும்பலாக வேடிக்கை பார்ப்போம். அதுல என்ன ஒரு ஊசி தானே இருக்கு, அதுல இருந்து ஏதோ சவுண்ட் வருது, ஆனால் பாட்டு நல்லா வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறது உண்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 1000 பாட்டு இல்ல, ஒரு பென்ட்ரைவ் சொருகி விட்டு போயிடுறாங்க, கேசட் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சிடி வந்துச்சு, இந்த மாதிரி எவ்வளவோ அட்வான்ஸா போய் இன்னைக்கு வந்து 1000 பாட்டு ஒரு சின்ன பென்ட்ரைவ்ல வந்துருச்சு.
1: ஆமா,
2: இந்த மாதிரி நிறைய இப்ப வந்து கால மாற்றங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க.
1: சரி,
2: நன்றிங்க.
1: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, தலைமுறை இடைவெளி பழமையும் புதுமையும் சந்திக்கும் தருணங்கள். முகநூலில் நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான். பழமையான கருத்துக்களும் புதுமையான சிந்தனைகளும் அதற்கிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது இரண்டும் இணையும் போது சிறந்த வாழ்க்கை முறை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ். பழமை பெரியவர்களின் நீண்டகால அனுபவம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், குடும்பம் மற்றும் கலாச்சார மதிப்புகளை கற்றுத்தரும். புதுமை வந்து தொழில்நுட்பம் அறிவு உலகத்திற்கேற்ப நமக்கு வாழ்வதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமுறை இடைவெளி என்பது வெவ்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்தவர்களிடையே வயது, அனுபவம், கலாச்சாரம், தொழில்நுட்பம் சார்ந்த கண்ணோட்டங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. பொதுவாக இளைய தலைமுறைக்கும் அவர்களது பெற்றோருக்கும் முந்தைய தலைமுறைக்கும் இடையே உள்ள சிந்தனை மற்றும் பழக்க வழக்கங்களில் இது வெளிப்படுகிறது அப்படின்னு ஜோதி அன்னப்பன்பேட்டை சொல்லியிருக்காங்க. உறவினர்களிடையே இடைவெளி பெருகி வருவது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறதுன்னு பாபு முள்ளிக்காடு. பூந்தோட்டம் கார்த்திகேயன், பழைய தலைமுறை நிலைச்சு இருக்கணும்னா அது உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையான பாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன், தாத்தா சொன்ன கதையெல்லாம்

வேப்ப மரத்து நிழலில் கேட்டுக்கிட்டு இருந்தது அந்த காலம். பேரன் சொல்லும் கதையெல்லாம் இணையதளம் கைபேசி திரையில், அதுதான் இந்த காலம். நூல்கள் படிக்கும் தாத்தாவின் அனுபவ பார்வை பழமையானது. புதுமைகள் தேடும் பேரனின் அறிவியல் வேகம் புதுமையானது. காலத்தின் ஓட்டத்தில் இருவரின் கோணங்கள் வேறுபட்டாலும் அன்பு பாசம் அதனால் தலைமுறை இடைவெளி மறைந்து விடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை குரு ராஜா தெருவிலிருந்து, பழமை என்பது நாம் கடந்து வந்த பாதை, புதுமை என்பது நாம் வாழும் பாதை. இரண்டையும் ஒப்பிடாமல் இளையவர்களின் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும். இளையவர்கள் பெரியவர்களின் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதம்பார் ராமன், வயதில் மூத்தவர்களுக்கு இடையே சிந்தனை பழக்க வழக்கங்கள் தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேறுபாடு புரிதலின்மை, அதனால் முதியவர்கள் தாங்கள் ஒதுக்கப்படுவதாக நினைப்பது ஒரு பொதுவான பிரச்சனை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு

இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதம்பாரராமன். தலைமுறை இடைவெளியெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவந்திகா ஸ்ரீ செந்தில் சொல்லியிருக்காங்க. சொந்த பந்தமெல்லாம் காசு இருந்தால் பேசுகிறாங்க, யாரோ மாதிரி இல்லாட்டா போயிடுறாங்க. சிலர் தான் பாசத்துக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் காரைக்கால் நளினி. தலைமுறை இடைவெளி, ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் இளைய தலைமுறையிடையே உள்ள சிந்தனை, பழக்க வழக்கங்கள், கலாச்சார பார்வை, தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது, வேறுபாடுகளை குறிக்கிறது. சமூகத்தில் இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. தாத்தா அமர்ந்திருந்தார் வீட்டு திண்ணையில், ஊர்க்கதைகளை பேசி உறவுகளை பகிர்ந்து கொள்ள. பேரன் அமர்ந்திருக்கிறான் மூளை அறையில் தொடு திரையில், உலகிற்குள் தன்னை தொலைத்து விட்டு. அதாவது மொபைல் தொடுதிரை உலகிற்குள் தன்னை தொலைத்து விட்டு. அன்று பக்கத்து வீட்டுக்காரரின் முகம் பார்த்து பழகிய காலம் என்று முகநூலில் ஆயிரம் நண்பர்கள் இருந்தும் தனிமைதான் அனுபவங்களின் பாடம் அலட்சியமாய் போனது. இணையத்தின் தேடல் வாழ்க்கை இருப்பதாய் இளமை நம்பியது அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி ஒரு கவிதையாகவே எழுதிட்டாங்க. மன்னார்குடி அண்ணாமலை. தலைமுறை இடைவெளி, தகவல் தொடர்பு குறைபாடு, இளையவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்வதிலும் மூத்தவர்கள் தங்கள் அனுபவங்களை சொல்வதிலும் போதிய நேரத்தை ஒதுக்காதது இந்த இடைவெளி அதிகமாக்குகிறது. அதனால் பெரியவங்கள்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூத்த தலைமுறை அனுபவம் ஒழுக்கம், பொறுமை, பண்பாடு ஆகியவற்றின் பொக்கிஷமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைய தலைமுறை புதுமை, தொழில்நுட்ப அறிவு, படைப்பாற்றல், உலகளாவிய பார்வையை கொண்டிருக்கிறது. எனவே இந்த ரெண்டு தலைமுறையும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம். கருத்துக்களை மதிப்போம், அனுபவத்தையும் புதுமையையும் இணைத்து குடும்பத்தையும் சமூகத்தையும் வலுப்பெறச் செய்வோம். பழமை வேறாகவும் புதுமை கிளையாகவும் இருந்தால் வாழ்க்கை வளர்ச்சி பெறும் அப்படின்னு அருமையான கருத்துக்களை அழகாக எழுதியிருக்கிறாங்க திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. அடுத்து, உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள், வீட்டு பண்டிகை கொண்டாடும் முறைகள், பெரியவர்களை மதிக்கிற விஷயம், பெரியவர்களின் வழிகாட்டுதலை நாடுதல், தெய்வ வழிபாடு, சடங்குகள், சமய சடங்குகள், தனிநபர் உறவுகள், எல்லாவற்றிலும் இந்த தலைமுறை இடைவெளி எதிரொலிக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தில் போதுமான கல்வியறிவு, செயலறிவு இல்லாத காரணத்தால் முதியவர்கள் தலைமுறை இடைவெளி என்ற பெயரால் தனித்து விடப்படுகிறார்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை நடராஜன் ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்காங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம். கூட்டு குடும்ப வாழ்க்கை மறைந்து போய் தனி மனித வாழ்க்கையும் தனி மனித இடைவெளியும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் உறவுகளையும் நட்புகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும். ஒன்றிணைந்து வாழ்வதுதான் தலைமுறை இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டிமடம் கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி. நாங்கள் அப்போ விறகடுப்பில் சமைச்சு அம்மியில் அரைச்சி கிரைண்டரில் தண்ணி எடுத்து வேலை செஞ்சோம், உடல்நிலை நல்லா இருந்தது. அதாவது கொலவிக்கல்ல அரைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாமே கருவிகள் வந்துருச்சு, அதனால் உடல்நலம், சுகர், ப்ரெஷர், எல்லா வியாதியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமுறை இடைவெளி என்பது மாற்றங்கள் நிறைந்தது. இந்த முன்னாள் கருத்தை சொன்னவங்க அதம்பார் கலைச்செல்வி. இப்போ அடுத்த விஷயத்தை, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க. தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது மாற்றங்கள் நிறைந்ததுன்னு. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி. தலைமுறை இடைவெளியை மோதலுக்கான இடமாக பார்ப்பதை தவிர்த்து ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளும் பாடமாக பார்த்தால் பாதிப்புகள் வராது. பழமையின் வேர் இல்லாமல் புதுமையின் கிளைகள் வளர்ந்து பயன் தர முடியாது. அதே போல் புதுமையின் வெளிச்சம் இல்லாமல் பழமையின் வேர்கள் வளர்ச்சி அடையாது, அடைய முடியாது. இந்த புரிதல்களோடு வாழும் பழமையும் புதுமையும் சந்திக்கும் முரண்பாடுகளை எளிதாக சமாளித்து கடந்து வர முடியும். அதனால் இளைஞர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். புதுமை மாற்றங்களின் அவசியத்தை முதியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின்
நலமாய் வாழ.

0: தரமான தார் பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல்லும்போது, தரமான தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: முகநூல்ல அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் இந்த இடைவெளியே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் நந்தினி சுரேஷ், தலைமுறை இடைவெளி மூத்த தலைமுறையினர் பாரம்பரிய முறைகளை விரும்புவார்கள். இளைய தலைமுறையோ இணைய மற்றும் சமூக வலைதளங்களை சார்ந்தே வாழ்கிறார்கள். பண்பாடு, கலாச்சாரம், உடை, உணவு பழக்க வழக்கங்களில் பெரிய அளவில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் தங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முற்படுவது பிரச்சனையாகும். அதனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. திருபுவனம் ரவி, சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுப்பதோடு செல்லையும் கொடுப்பது இந்த தலைமுறை இடைவெளிக்கு பிள்ளையார் சொல்லி போடுவது போல இருக்கிறது. வறுமை என்பதை தெரியா வண்ணம் வளர்ப்பது இதற்கு முக்கிய காரணம். எனவே அதனால் தலைமுறை இடைவெளியை குறைக்க இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. கொரடாச்சேரி காளிதாஸ், தலைமுறை இடைவெளி என்பது இந்த காலகட்டத்தில் படிப்பு என்ற பெயரிலும் வேலை என்ற பெயரிலும் நம்ம வீட்டு பிள்ளைகள் வெளியூரில் இருப்பதால் ஏற்படுகிறது. வளர்கின்ற விஞ்ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நிலை வந்துடும். பெரியவர்கள் தங்கள் கருத்தை அவர்கள் மேல் திணிக்க முடியாத ஒரு நிலைமை. அதனால் இந்த விஷயங்களை நாம் சிந்தித்து இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. நேயர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை, சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களே, நேரம் இப்போ 10:52. இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம். இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். வெள்ளிக்கிழமை ஊரும் உறவும் இருக்கிறே, எந்த ஊருக்கு வரப்போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்தில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும்.

0: இன்று இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டோட உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் அனுபவம் சொல்லும் விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் காழியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொலைபேசி வழியாக நிறைய நேயர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவர்களை இப்போது சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நல்லா இருக்கும், சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க.
2: அதனால இன்னைக்கு வந்து தலைமுறை பத்தி சொல்லிருக்கீங்க. தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை, எங்க தாத்தா எங்க அப்பா கூட சார் கொஞ்சம் ஞாபகம் கிடையாது. அம்மாவோட அப்பா, உங்க அம்மாவோட அப்பா தெரியும், அப்பா எங்க அம்மாவோட தாத்தா தெரியும். இந்த தாத்தா வம்சம் வந்தாங்கன்னா அப்பெல்லாம் என் காலம்பங்காண்டி அவங்களுடைய பாவனையே இந்த கூழ் கஞ்சி அந்த பாரம்பரியம் அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் ஆகி அவங்க அந்த காமங்கடி கஞ்ச குஞ்சி அந்த அப்பெல்லாம் அரிசி கேப்பா இருக்கும்.
0: வயசுல
2: அது அரிசிதான் அவ்வளவு நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கும்.
0: சரிங்க,
2: அது திருந்து ஒரு நம்ம வாழ்க்கையில நம்மள பெண்பா வளர்ந்தாங்க அத்தா தாத்தா எல்லாம், அவங்களுக்கு எந்த விதமான நோய் எல்லாம் இல்லாம இருந்தது. அதனால இப்பயும் அதே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு சார். இப்ப எங்க ஊர்ல இந்த கைக்குத்தலாம் குதிரை அதெல்லாம் வந்துட்டு இருக்கு.
0: ஆமாமா, இப்ப எல்லாம் தேடி தேடி வாங்குறாங்களே.
2: தேடி வாங்குறாங்க, ஏன்னா அதெல்லாம் ஊட்டச்சத்து நிறைய இருக்கு. அதனால நம்மளும் அந்த ஊட்டச்சத்தை வாங்கி பழகி விட்டு ஒரு நாள் சாப்பிட்டோமா, கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், ரெண்டு நாள் சாப்பிடணும், அது கொஞ்சம் ஒரு இது ஒரு மாதிரியா இருக்கும். இதெல்லாம் புது விதமான ஒரு உணவு சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி அதை சாப்பிட பழகி கத்துக்கிட்டு நான் உடல் நிலைத்தை நல்லா பேச்சு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய ஒரு தாமனா கருத்தை வேண்டிய கேட்டுக்கொள்.
0: நன்றி, நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கதிராமங்கலம் மீனா சாமிநாதன், அடுத்த நேர். வணக்கம்
3: சார். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: யார் முருகேசன்?
0: சொல்லுங்க முருகேசன் ஐயா.
3: தலைமுறை இடைவேளை அப்படின்னு கேக்குறீங்க, நிறைய விட்டு போச்சு. காரணம் என்னன்னா அப்ப வந்து 60 எல்லாம் 10 குழந்தை இருந்தாங்க, அப்புறம் 6 குழந்தை இருந்தாங்க, அப்புறம் 8 குழந்தை இருந்தாங்க, அப்புறம் 4 குழந்தை இருந்தாங்க, அப்புறம் 8 2 ஆயிடுச்சு. குழந்தை பேச்சுகளை வந்து பாட்டி வளர்ப்பாங்க, புல்லு பேச்சுகளை வந்து பாட்டி வளர்த்த காலம்லாம் இருந்துச்சு.
0: சரிங்க,
3: இப்ப அது இல்லாம இருக்கு. தலைமுறை நிறைய
0: கரெக்டா சொன்னீங்க, முக்கியமான கருத்து. கொள்ளு பேத்தியே பாட்டி பார்த்தாங்க அந்த காலத்துல. ஏன்னா இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்த தலைமுறை வந்து பலமாக கோட்டை விட்டுருக்கிறது அப்படிங்கிறத உணர முடியுது நம்ம நேயருடைய கருத்தில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: காட்டுமன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன். தலைமுறை இடைவெளி,
0: இன்னைக்கு
4: முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் பரிமாண வளர்ச்சி தான் இன்னைக்கு பெரிய ஏற்றங்கள், பல மாற்றங்கள் உருவாயிருக்கு. ஆனா அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலயும் வந்து நமக்கு சாதகமானதா தான் இருக்கு.
0: சரி,
4: ஆனா ஒரு சில நிகழ்வுகள் இன்னைக்குள்ள கஷ்டமா தான் இருக்கு. நீங்க அடிப்படையிலே சொன்னீங்க,
0: அன்னைக்கு
4: பாத்தீங்கன்னா வீட்டுல திண்ணை வச்சு கேட்டிருப்பாங்க, திண்ணையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமையா உட்காந்து பேசுவாங்க. இதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். எழுத்து வீடு, பக்கத்து வீடு, கடைசி வீடு, எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு அந்த நாலு கிழமெல்லாம் நீங்க தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் தான் நம்ம விசேஷங்களை வந்து செய்வாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ட விட்டாரு, எழுத்த விட்டாரு, அவங்க எல்லாம் வந்து அந்த இதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவுல உள்ள கடைசி வீட்டுல கூட பரிமாற்றம் இருக்கும் நமக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறது யாருன்னு புரியாம இருக்கு. இந்த இந்த இடைவெளி கட்டாயம் மாறணும். அதே மாதிரி உணவு வகைகள், அதையும் சொன்னீங்க, இந்த உணவு பரிமாற்றங்கள் இன்னைக்கு வந்து நம்ம சரியானதா இல்லாதனாலதான் இன்னைக்கு மருத்துவமனைக்கு படையெடுக்கிறாங்க. அதனால முன்னோர்கள் வந்து முறைப்படுத்திய அதை நம்ம முழுமையா அள்ளினாலும் ஓரளவு அதை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா சிறப்பா இருக்குங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
0: நன்றிங்க, நன்றி.

நேர்களே, தலைமுறை இடைவெளி என்பது எப்போதும் இருப்பது. பாலமாக இருப்போம், சுவராக இருக்க வேண்டாம். அந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது ஒருபோதும் மறையாது. அது இயற்கையாக எப்போதும் இருக்கிறதால அதை வந்து புரிதலால் மட்டும்தான் நாம் நிறைவு செய்ய முடியும். பெரியவர்கள் சிறியவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதே போல் பெரியவர்கள் எதிர்பார்ப்பதும் அதையே தான். இன்றைய இளைஞர்கள், பேரப்பிள்ளைகள், அடுத்த தலைமுறை வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத தான் அவர்கள் எதிர்பார்க்குறார்கள். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கொடுத்து கேட்டாலே இந்த அன்பால் தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறத இல்லாமல் செய்து விடலாம். புரிதல் தான் முக்கியமானது. நல்ல கருத்துக்களை முன்வைத்த நேயர் நெஞ்சங்களுக்கு நன்றி. நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்வது உங்கள் நெடுங்காடு கா. பிரபாகரன்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். இது பாவையர் மனம் பேசும். வணக்கம் தோழி.

பட்டாம்பூச்சி தான் பறக்குமே. வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டதும் பேகு தூக்கி போட்டுட்டு ஐயா ரெண்டு நாள் லீவுன்னு வீட்டுக்கு ஓடி வந்த அந்த ஃபீல் இருக்கே அடடா. சனிக்கிழமை காலையில 6 மணிக்கு முடிச்சு கார்ட்டூன் போடுற வரைக்கும் டிவி முன்னாடி உட்காந்து அப்புறம் கிரவுண்டுக்கு ஓடி கிரிக்கெட் கில்லி பம்பரம் இதையெல்லாம் விளையாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா போதும், ஐயோ ஹோம் ஒர்க் பண்ணலன்னு வயிறு கலங்கு பார்த்தீங்களா. இல்ல மொட்டை மாடியில கோலி கொண்டு விளையாட திட்டம் போட்டீங்களா. அப்பா கூட மீன் மார்க் போன கதை இருக்கா. இல்ல இந்த வீக்கெண்ட்ல எப்படியாச்சும் டியூஷனை கட்டடிக்கணும்னு சதி போட்டீங்களா. இந்த கோல்டன் டேஸ் நினைச்சு பார்த்தா சிரிப்பும் அழுகையும் ஒன்னா வருதுல்ல. உங்களுடைய சனி ஞாயிறு சேட்டைகளை என்கிட்ட சொல்லுங்க, சேர்ந்து சிரிச்சும் மீளலாம். நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூல் பருவத்துக்கு ஒரு ரவுண்டும் போயிட்டு வரலாம். தோழிகளே, உங்களுடைய அழகான நினைவுகளை என்னோட பகிர்ந்து கொள்ள 0436 68 என்ற முன்னிணைப்பு என்னோட 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2999 5 8 0 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566 4 2 7 2 3 1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறும். ஆனா முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கேட்கக்கூடிய பாடல் எல்லோரையும் சந்தோஷமா வைக்கிற மாதிரி இருக்கணும். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் முதல் தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
5: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது நான் சிதம்பரம் போனையில இருந்து சுமதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
5: சிறப்பா இருக்கமா.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: எனக்கு ஸ்நேகிதியை படத்துல இருந்து ராதி மனிதர் அந்த படத்துல.
0: சரி, பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
5: போடுவாங்களா?
0: கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டோம். அங்க போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு
5: நிறைய நாள் வந்து திங்கட்கிழமை காலையில போய் ஸ்கூல்ல போய்தான் நிறைய நாள் ஹோம்ஒர்க்கே பண்ணிருக்கோம். கெஞ்சுவோம் பாருங்க, கெஞ்சுறதுக்குலாம் ஆளே இருக்காது.
0: அதான் அந்த ரெண்டு நாள் லீவ்ல வந்து நம்ம வந்து விளையாடுறது மட்டும் தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்போம் இல்லையா?
5: குறிக்கோளே அப்படிதான் இருக்கும். விளையாடுறது, சைக்கிள் எங்க அப்பாவுக்கு தெரியாம வெளியில எடுத்து போய் ரவுண்ட் போயிட்டு வந்து சுத்தம் பண்ணி தொடச்சி சத்தம் போடாம கொண்டு வச்சிருவோம்.
0: சத்தம் போடாம எடுத்து சத்தம் போடாம வச்சிட வேண்டியதான்.
5: ஆமா, எங்கயாவது சைக்கிள் ஓட்டிட்டு விழுந்துருவோம், அடிபட்டுருந்தா அப்பா அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு பெரிய பிளான் ஸ்கெட்ச்னா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரப்பே போட்டே வருவாங்க. நாங்க
0: எப்படா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வருவோம் அப்படின்னு இருக்கும்ல?
5: ஆமா, அதே மாதிரி அதே நேரத்துல திங்கட்கிழமை காலையில சீக்கிரம் வரக்கூடாது
0: வரக்கூடாதுன்னு இருக்கும். ஆமா கண்டிப்பா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
5: நன்றிமா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 11:20 பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இது பாவையர் மனம் பேசும். வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த தோழி யார், எங்க இருந்து பேசுறாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, என்ன பாடல் கேக்குறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் தோழி.
2: வணக்கம், யார் பேசுறது?
7: சுபத்ரி சங்கரி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
7: படம் துப்பாக்கி. பாடல் குட்டி புலி கூட்டம், லீவு விட்டா ஓட்டம்.
2: லீவு விட்டா ஓட்டம் தான் கண்டிப்பா பாடல் கொடுத்துடலாம். இன்னைக்கு தலைப்பு கேட்டுட்டு தான் நீங்க பேசுறீங்க அப்படின்றது இந்த பாடல்ல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க கேட்கலாம்.
7: நாங்கள் லீவு விட்டா சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம் தோழி. ஸ்கூல் போக கூட லேட்டா எழுந்திருப்போம். விளையாடுறதுக்காகவே சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம்.
2: விளையாடுறதுக்காகவே அலாரம் வச்சாது சீக்கிரமா எழுந்திரிச்சிருவோம். அலாரம் வைக்கலனாலும் சீக்கிரமா எழுந்திரிச்சிருவோம். கரெக்டா?
7: ஆமா, ஸ்கூல் போறதா 8:00 எழுந்திரிப்போம். அதே ஸ்கூல்ல லீவுன்னா 6:00 எழுந்திரிச்சிருவோம்.
2: எழுந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க?
7: விளையாடுறதுக்காக தான்.
2: அதான் என்னென்ன விளையாட்டு?
7: நாங்க மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட் தான் அதிகமா விளையாடுவோம். வெயில் இல்லாம கொஞ்சம் விளையாடலாம், 10:00 முடிய அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்பா கூட தாத்தா வீட்டுக்கு போகும். அங்க நுங்கு ஏனி இது மாதிரி சீசனுக்கு தகுந்த
2: மாதிரி சாப்பிடுவீங்க.
7: அப்புறம் அப்பா கூட சைக்கிள்ல போறது இருக்கு. எதுல போனாலுமே அந்த இன்பம் வராது தோழி.
2: கண்டிப்பா
7: அப்பா கூட கடைக்கு போவோம், மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதெல்லாம் நாங்க எடுத்து வைப்போம். அப்புறம் திரும்ப ஈவினிங் விளையாட ஆரம்பிச்சிருவோம்.
2: விளையாட்டு
7: சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம்.
2: ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா, அது ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். நீ நாளைக்கு இருக்கு, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமே ஸ்கூல் போயிடுவோம்.
7: ஆமா, அந்த 2 நாள் 1 நிமிஷம் மட்டும் ஓடினோம். மண்டே பாத்தீங்கன்னா வயிற்று வலிக்குது, பல்ல வலிக்குது, ஸ்கூல் போகல.
2: ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு லீவு போட ட்ரை பண்ணுவோம் இல்லையா?
7: ஆமா,
2: ஆனா கண்டுபிடிச்சு அனுப்பிடுவாங்க.
7: ஆமா.

0: சரி, பாடல் கேட்டு ரசிக்கலாமா?
1: நன்றி மேடம்,
0: நன்றி. ரோ

0: காற்றலையில் கவி பாடிடும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 11:30.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
3: படம் மதராசி, பாடல் தங்கப்பூவே, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: சரி, பாடல் கொடுத்துடலாம். தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டம்மா.
0: பேசுங்கம்மா.
3: தனிநாயனா ரொம்ப விளையாட்டுதாம்மா எங்களுக்கு. தாயெல்லாம் விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், நிறைய நேரம் குளத்துல குளிப்போம், தண்ணீர்ல ஊறுவோமா.
0: தண்ணீர்லயே ஊற வேண்டியது இல்ல. வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதே இந்த பிளான் எல்லாம் போட்டுருவீங்களா?
3: பிளான் எல்லாம் போட்டுருவோமா நாங்க.
0: நீங்க போட்ட மாதிரி அந்த பிளானும் நடந்துரும்.
3: ஆமா, பொழுதுனைக்கும் விளையாட்டு தாமா. எரிக்கிற வெயில் அந்த தலையில தாமா, ரோட்ல தாமா விளையாடுவோம். எரிக்கிற வெயில்ல
0: என்ன வெயில் அடிச்சாலும் நமக்கு விளையாட்டு தானே முக்கியம்.
3: என்ன வெயில் அடிச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, எரிக்கிற வெயில நம்ம தலையில தான் எரிக்குது. ரொம்ப நேரம் குளத்துல குளிச்சு ஊறிட்டு தான் மறுபடி வரும். வீட்டுலயே தேடுவாங்க, குளிக்க போனோட காணுமே.
0: திட்டு வாங்குவீங்கல்ல?
3: திட்டு வாங்கிருது. திட்டு வாங்கிட்டு இந்த காலை வாங்கிட்டு
0: அந்த காலை விட்டு வேண்டியது.
3: ஆமாமா.
0: சரிங்கம்மா, நன்றி.
3: நன்றிம்மா.
0: இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஸ்கூல் படிக்கும்போது சனி ஞாயிறு லீவுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இதுக்கு நம்முடைய தோழிகள் வந்து ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. டிஆர் பட்டினத்துலேருந்து நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, கடற்கரைக்கு செல்லலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் பிளான் வந்து வேறு மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனத்துலேருந்து நந்தினி சுரேஷ், ஸ்கூல் லீவு விட்டால் சைக்கிள் ஓட்ட வேண்டும், நண்பர்களுடன் விளையாட வேண்டும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் பிளானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயவாடி கனிமொழி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிலுக்கு சென்று வழிபடுதல், பூங்காவிற்கு சென்று பொழுதுபோக்குகள், அதாவது அவங்களுடைய குழந்தைகளோட அந்த 2 லீவை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சனிநேர லீவுனா எங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும், தூரமாக இருக்கிற அந்த குளத்தில் போய் குளிக்கணும், பசங்களோட சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைக்கணும், நிறைய பிளான் இருக்கும். எங்களுடைய அப்பா அம்மா வந்து சில பிளான் இருக்கும், தம்பியை பார்த்துக்கடா, தங்கச்சியை பார்த்துக்கடா, எங்கேயும் போகாதடா, வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி பிளானை எல்லாத்தையும் மாற்றி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கட்டங்குடி அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க.

அடுத்ததா பாத்தீங்கன்னா, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் வெயில் எங்கும் போக, வெயிலா இருக்கும் அதனால எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிடுவாங்க. லீவ்ல நாங்க வீட்லயே இல்லைனா வீட்டுக்கு எதுக்கு உள்ள கோயிலுக்கு, எதுக்கு உள்ள கோயில்ல போய் விளையாடுறது, பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி விடுமுறையில் தோழிகள் அனைவரும் ஒன்றாக கூடி கூட்டாஞ்சோறு வேறு ஏதாவது தெரிந்த பலகாரங்கள் செய்து உண்டு மகிழ்வோம். ஒவ்வொருத்தவங்களோட வீட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு உண்பதில் வந்து ரொம்பவே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்? நீங்க பேசுறது தெளிவா கேக்கலம்மா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? சரி, கில்லி படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாம். நீங்க தலைப்பு கேட்டீங்களா? ம், சொல்லுங்க பாப்போம்.
4: சேர்ந்து
2: பேசி ஜாலியா விளையாடுவீங்க, ரெண்டு நாள் அப்படியே போயிடும். நன்றிமா, பாடல் கேக்கலாமா? விளையாட்டுலயும் உங்களுடைய அந்த கரெக்டான வே இருக்கும், ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருவீங்க. சூப்பர், நன்றிமா, பாடல் கேட்கலாம்.
4: நன்றி.

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பொன்மலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. நேரம் 11:45. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: முடிகண்டநல்லூர் வாசிக்கு முத்துக்குமரன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மாவீரன் படத்துல ஜோடினா ஜோடி வரும், அப்படி வரும். ஆனா முன்னாடி வேற வரும்.
0: வேற வரும், சரி ஓகே. பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டோம்மா.
0: பேசுங்க.
1: நான்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 80-90களில் சொல்றேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அதனால அவங்கள தேடிட்டு போயிடுவாங்க. பக்கத்துலயே ஆறு, பெரிய பெரிய ஆறு எங்க வீட்டுக்கு பக்கத்துல. அந்த ஆறு வந்து அன்னைக்கு நல்லா ரெண்டு ரெண்டா ஆயிடும். அக்கா
0: ரெண்டா ஆக்கிடுவீங்கன்னு சொல்லுங்க.
1: ஆமா, கேங் எல்லாம் அங்கதான் கூடுறது. ஒரு வழி பண்ணிட்டு வந்துருவோம்னு.
0: ரெண்டு நாள் லீவ்ல ஒரு வழி பண்ணிட வேண்டியது எல்லாத்தையும்.
1: ஆழம் விழுது தொங்கும் அந்த ஆத்துல, அப்படியே பாலத்துல ஏறி அப்படியே குதிச்சு ஆழம் விழுதுல இருந்து ஒரு ஊஞ்சல் ஆடி தொப்புட்டு நடு ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு, அது ஒரு அழகிய நிலாக்கலமா.
0: ஆமா கண்டிப்பா. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருவீங்களா அந்த டைம்ல? இப்ப நம்ம தோழிகள் வந்து Facebook பக்கத்துல போட்ட அந்த கருத்துக்களை பதிக்காம் அனம்பன்பேட்டையிலிருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைக்கிள் ஓட்டோ தான் கிளம்பிடுவோம் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டார் மன்னார்குடியிலிருந்து கலைவாணி வெங்கடேஷ் சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் லீவ் விடும் அந்த இரண்டு நாட்களில் நண்பர்களோட சந்தோஷமாக விளையாடுவோம். நண்பர்களுடன் இந்த இரண்டு நாட்களையும் கடந்து செல்வேன். ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் கரெக்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் எழுதுவேன். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான காலம். இன்று அதை எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்கு காரை பண்பலைக்கு நன்றிகளும் தெரிவிச்சிருக்காங்க. சனி ஞாயிறு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் விளையாடியே வருவோம். ஏன்னா அப்போதான் வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா தான் பிளான் போடுவோம். அதனால ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சிருவோம், செய்யாமல் போகவே மாட்டோம். செஞ்சுட்டு ரெண்டு நாளும் சந்தோஷமாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா பேரத்துலேருந்து. காரைக்கால் தலத்தேரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளையாட்டு குளத்தில் நீண்ட நேரம் குளிக்கணும்னு பிளான் போடுவோம். ரொம்ப

0: நேரம் குளிக்கிறோம்னு வீட்டில் திட்ட விழும், எப்படியும் குறைஞ்சது 2 மணி நேரமாச்சும் குளிப்போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமறைகள்லேருந்து யார் சொல்லியிருக்காங்க, திருமறைகள் ஹரி உமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பருவத்தில் வந்து சனி ஞாயிறு விடுமுறையில் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டி மகிழ்வது, பட்டம் விடுவது, தோழமைகளோடு கூட்டாஞ்சோறு செய்வது, 2 நாட்கள் புத்தகமே எடுக்காமல் வீட்டு பாடம் செய்யாமல் திங்கட்கிழமை என்று ஆசிரியரிடம் அடி வாங்கிய ஞாபகம் இன்னும் நெஞ்சில் சுகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடு, எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போகிறனால அம்மாவுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைக்கிள் ஓட்டி மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் லீவ் அப்படின்னாலே தனியான ஒரு சந்தோஷம்தான். நான் என் தோழி தோழர்களுடன் கோலி கொண்டு விளையாடுவது, சில்லிக்கோடு, அப்புறம் கெட்டிபுல் அடிப்பது, சைக்கிள் எடுத்துக்கொண்டு சுற்றுவது, இதில் எங்கெங்க வீட்டு பாடலாம் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நல்லீலத்திலிருந்து மல்லிகா, சனி ஞாயிறு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும், பிளான் போடுவோம், பிறகு வந்து விளையாட சைக்கிள் ஓட்ட போகணும்னு பிளான் போடுவாங்கண்ணா, ஆனால் அந்த பிளானை மறந்துட்டு விளையாட போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நிறைய பேர் வந்து சைக்கிள் ஓட்டுறது தான் வந்து பள்ளி பருவத்தில் நினைவாகவும் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறையிலேருந்து ஓவியாஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன், முடிச்சுட்டு சனி ஞாயிறு வந்து நிறைய கார்ட்டூன் வந்து ஜாலியாக திங்கட்கிழமை ஐடி கார்டு, சனிக்கிழமை வந்து நிறையா கார்ட்டூன்ஸ் வந்து பார்ப்பாங்களாம், சனி திங்கட்கிழமை காலையில் வந்து ஐடி கார்டு, வாட்டர் பாட்டில், இதெல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி தேடி தேடிட்டு இருக்கும்போது அம்மா வந்து அடிக்கவும் செஞ்சுருக்காங்களாம். திருமலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, ஸ்கூல் படிக்கும்போது சனி ஞாயிறு லீவு, குளத்தில் நீண்ட நேரம் நீச்சல் அடித்து விட்டு குளத்தில் குதித்து விட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மாவோட வந்து வீட்டில் அடி வாங்கின ஞாபகம் இருக்குது. 1 தடவை 2 தடவை இல்லைங்க, நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா?
1: நீதான் கங்காவா?
2: தடாதடா, செல்லற செல்லலாம் கசங்குதுல்ல.
1: அட, ரொம்பதான் போனா.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் நிறைவான தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கவிதா ஆர்ப்பாக்கம்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: ரஜினி முருகன் பாட்டு கேட்டேன்
0: மேடம். சரி, பாடல் கொடுத்துடலாம். நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன்
0: மேடம். சொல்லுங்க, கேட்கலாம். எடுத்தவனே சிரிப்பு வந்துருச்சு
1: மேடம். அமர்க்கலாம் மேடம். ஜாலியா போய் இந்த குளத்துல குளிக்கணும் மேடம். வீட்டு பார்த்தா ஏதோ ஸ்கூல்ல போய் அடி வாங்குறது, அதெல்லாம் ஒண்ணு மதம் மேடம்.
0: ரெண்டு நாள் வந்து லீவ் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க.
1: ஜாலி மேடம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா?
1: கேட்போம் மேடம்.
0: நன்றி.

பொலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு தோழி வேன்முகி.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் 12 மணியில் பண்பலையோடு நம்மை இணைத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர், காரைக்கால் PSR தங்க மாளிகை, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எம் சிவசக்தி. 12:55 பனிசை. 1 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு. நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்க லைக் ஷேர் கமெண்ட். காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC தொடரும். 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் தொடரும். மாலை 5 மணிக்கு திரை இசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கொரு பாட்டு விளம்பரதர நிகழ்ச்சி. 5:30 விலக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பனிசை. 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மயிலாடுதுறை ஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை தூரிகை.

7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். அனுபவம் சொல்லும் விவசாயம். மயிலாடுதுறை மாவட்டம் காளியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுலரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல்லம் வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை FM எக்ஸ்பிரஸ் ஆய் பண்பலையில் நம்மை இணைத்திருந்தது. இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் உலா வந்தது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: பண்பலையில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி, அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேயர்களின் கடித விருப்பமாக உலா வருகிறது மனதில் நின்றவை. தொடக்கமாக வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் ஹரிணி மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது பார்த்திபன் கனவு. விருப்பம் திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், சரஸ்வதி ரெமோ தனசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், விஜய பார்த்தன் ஜெயஸ்ரீ, வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருமழிசை ராணி ராஜசேகர், குறிச்சிமலை டி பாஸ்கர், தாராசுரம் சமரசம் கோவிந்தபுரம் சங்கமித்ரா பாஸ்கர், தனுப்பிரியா தேவீந்திரன் ரிஷி, நந்தினி சரவணன், சித்ரா சாய்சரன் சாய்மித்ரன், வெள்ளிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், திருமழிசை மணிவண்ணன், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, தேவனூர் ஜோதி லட்சுமி.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மற்றும் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தாசு போஸ்டர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சல் அமது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தாசு போஸ்டர்ஸ் நாச்சார் கோவில் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மற்றும்
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மனதில் இன்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:20 ஆகிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சிக்காக ஒலிக்க வரும் அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி இசையில் சங்கீதா ராஜேஸ்வரன் விஜய் ஆண்டனி இணைந்து பாடியது ரிஷ்யூம் திரைப்படத்திற்காக. விருப்பம் சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், சங்கர் மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழ்னி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன், சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி.

0: மற்றும்
1: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது மனதில் நின்றவை. இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம், இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். இன்று மாலை 4 இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து நேரலையாக விழாவரும்.

மனதினின்ற நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடலுக்கு விருப்பம். இரக்கட்டாஞ்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன், கிழையூர் உத்ராபதி, தேன்மொழி, பெருங்குடி ரவிராஜன், பரசலூர் மல்லிகா, கீழமுக்கூட்டு செமனார்கோவில் அன்பழகன், வீர கடோத்கஜன், ஸ்ரீராமுலு, பாஸ்கர், வடுவக்குடி சுதா, சுமதி, கீழக்கொத்தமங்கலம் நாகவல்லி, ஜெயலட்சுமி, மேலவோடுதுறை விஷ்ணுவர்தன், யாழ்ஸ்ருதி, கலைமித்ரா, சுகந்தி, காளிதாஸ், பொறக்குடி கலையரசன், பாலமுருகன், திருநெல்வேலி மாலதி, ஸ்வேதா, போலகம் சங்கீதா, தேவதாஸ், அம்பல் தங்கையன், செல்வி, செமனார்கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி, பாலையூர் செல்வராஜ், செல்வி. இந்த நேயர்களின் கடித விருப்பமாக ஒலிக்க வருகிறது வைரமுத்துவின் வரிகளில் நித்யஸ்ரீ குழுவினர் இணைந்து பாடியது சங்கமம் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில்.

12:33 ஆகிட்டு இருக்குங்க. தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம். கோத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, ஆயிஷா சித்திகா, சலாமா சுகைனா, மலியம் ரவி அமுதா, திருமலை ராயன்பட்டினம் சாரதா தட்சிணாமூர்த்தி, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, பூங்குடி தேவா, தர்ணீஸ்வர் கைலாஷ்வர், நாகலட்சுமி அன்பரசு, தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவர்களின் விருப்பமாக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலியின் வரிகளில் உன்னிமேனன், ஸ்ரீகுமார், கவிதா கிருஷ்ணமூர்த்தி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் காதலர் தினம்.

0: ஒலித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய மனதில் நின்றவை நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர் இருநாடுகள்

0: ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின்போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொதுவழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸ்

0: 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா அருண். சாலையோரத்துல ஒரு வயசான பாட்டி அதிக எடையுடைய ஒரு பைய தூக்க முடியாம தூக்கினத கவனிச்சானா. உடனே அருண் என்ன பண்ணானா, ஓடி போயிட்டு அந்த பாட்டி கிட்ட நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்டானா. அதற்கு அந்த பாட்டியும் மகிழ்ச்சியோட இது செத்த எனக்கு தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் அந்த பைய பாட்டியோட வீட்டு வாசல் வர எடுத்துட்டும் போனானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, நீ செய்தது சிறிய உதவிதான்ப்பா, ஆனா எனக்கு அது பெரிய நிம்மதியை தந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னையில இருந்து அருண் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறருக்கு செய்யும் சிறிய உதவி கூட அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: எம் சிவசக்தி.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: ஜிபிஎஸ் செருமா விலங்கை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: பாட்டு பாட போறேன்.
5: எங்க பாருங்களே.
6: அந்தி மல்லி பூத்திருக்கே, ஆல மரம் காத்திருக்கே, இளவ பஞ்சு வெடிச்சிருக்கே, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கே, உற்சாகமான் கூட்டிடுவோம், ஊரெல்லாம் சுத்திடுவோம், எருக்கம் பொவியல் தேர்ந்தெடுப்போம், ஏற்கூட்டம் பார்த்திடுவோம், ஐலைசா ஐலைசா ஒன்று இரண்டு கத்துக்குவோம், ஓடையாடி பாடிடுவோம், ஏற்கூட்டம் பார்த்திடுவோம், ஐலைசா ஐலைசா ஒன்று ரெண்டு கத்துக்குவோம், ஓடையாடி பாடிடுவோம். அடுத்து நான் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சா. அந்த நாயி ஒரு எலும்பு துண்ட கவிட்டு வந்துச்சா. பாலத்துக்கு நடுவுல அந்த நாய் போச்சா, அப்ப தண்ணியில எட்டி பார்த்துச்சா. அதே மாதிரி நாயும் எலும்பு துண்டும் இருந்துச்சா. அப்புறமா அது தண்ணியில குதிச்சு சண்டை போட்டுட்டு அந்த எலும்பு துண்டி வாங்கலான்னு குதிச்சு. அப்புறமா அந்த எலும்பு துண்டு தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிட்டான். அப்புறமா அந்த நாய் அப்படியே மாட்டிக்கிட்டான். கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பேராசப்பட்டா நம்மளுக்கு தான் நஷ்டம்.
5: சூப்பரா கதை சொன்னிய தம்பி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவங்க பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: போலீஸ்.
5: சரிப்பா, நீ வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரியாக

0: உங்களுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேரம் 12:55. பன்னிசை கேட்கலாம்.

பனிசை கேட்டீர்கள். நேர்களுக்கு காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம். இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். இன்று மாலை 4 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து நேரலையாக உலா வர இருக்கு இன்றைய ஊரும் உறவும். இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் அரங்கம். அனுபவம் சொல்லும் விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம்.

காளியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே, கரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் மனம் கவர்ந்த 70 மற்றும் 80களின் பாடல்களை தேன்மழை நிகழ்ச்சியில்

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பானி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இணைந்திருக்கும் நேர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.
4: கூட்டத்திலே கோயில் புறா

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூங் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூங் கிடக தகிட தூங் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடும்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நிகழ்ச்சிக்காக
0: தொடரும் இந்த பாடல் ஒலிக்கிறது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கனிந்திரல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கும் பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரலில் ஒழிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 1:30.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நேர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை தேன்மழை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலைக்கும் இந்த பாடல் ஓர் காவலன் திரைப்படத்தில் இருந்து.
4: ஆடுகிற மேகங்களா

நினைவு பெறுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த தேன்மழை. நேர்களை காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறு காப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மைபாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22 தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருக்கேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆன்

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 24,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலை வாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு MK Stalin கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் August 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற August 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து RVJ.
1: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்

0: ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ஒரு நேர் கேட்டிருக்காங்க, மூளையில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மூளையில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நேர் கேட்டிருக்காங்க. வந்தால் எப்போ வரும், அதை எப்படி தவிர்க்கலாம், இதை பற்றி கேட்டிருக்காங்க. மூளையை வந்துட்டு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இடம். மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற நியூரான்ஸ், அதாவது மூளைக்கு இருக்கிற செல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், சில டைம் இரிட்டேஷனால பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நாங்கள் மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரலாம், அதாவது வலிப்பு வரலாம் அல்லது பக்கவாதம் வரலாம்னு சொல்லுவோம். ரைட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, லெஃப்ட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா ரைட் சைடில் பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கைக்கு காலுக்கு போகிற அந்த நரம்பு சப்ளை ஆக்சுவலாக மூளையில் ஆப்போசிட்டாக அது ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் யாராவது ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு ஸ்மால் சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் ஆகுது. நார்மலாக நாங்கள் மூளையில் கேன்சர் பண்ணும்போது மற்ற இடங்களில் கேன்சர் பண்ணுறதுக்கும் மூளையில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற இடங்களில் வேரோடு எடுப்போம், பட் மூளையில் அந்த மாதிரி வேரோடு எடுத்தோம்னா இந்த மாதிரி பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே என்ன பண்ணுவாங்க, கேன்சரை ஓப்பன் பண்ணி அது உள்ளேருந்து அப்படியே சுரண்டி சுரண்டி சுரண்டி நார்மல் டிஷ்யூ வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக வேரோடு எடுக்கிற மாதிரி பண்ணால் பேஷண்ட்டுக்கு பார்வை எழுந்துருவாங்க, பேஷண்ட்டுக்கு பேச்சை எழுந்துருவாங்க, பேஷண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் செயலை எழுந்துருவாங்க. சில டைம் என்னாகும், சில ரத்த குழாயை வந்துட்டு அந்த கைக்கு சப்ளை பண்ணுற நரம்புகளுக்கு போய் ரத்த குழாய் சப்ளை பண்ணுற நரம்பை தாண்டி தான் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த ரத்த குழாயை அடைச்சிட்டோன்னா அந்த பக்கம் செயல் எழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரும். இதுக்கு என்ன சான்சஸ்னால், சில டைம் ரத்தம் கட்டிக்கும் அந்த இடத்துல, ப்ரெஷர்னால பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடனே ஸ்கேன் பண்ணிடுவோம், சில டைம் மறு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். மூணாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கேன்சர் வந்தால், ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல வளர்ச்சி இருந்தால் அந்த பகுதி நசுங்கிறதுனால பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டைம் வரலாம், ஒன்று ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இமீடியட்டாக வரலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக வரலாம் 1 மாதம் கழித்து, அல்லது கேன்சர் திருப்பி வந்தால் பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தர நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள்.

நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2999 8 0 2995 8 0 அலைபேசி எண் 9566 4272 3 1.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எனக்கு வந்து இந்த உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக பண்பலைக்கு நீங்கள் வருகை தந்து இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் இதை பற்றின இந்த விழிப்புணர்வு தொடர்பாக பேசுகிறதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அதனால் மேம், நீங்கள் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இந்த இயற்கை வேளாண்மை கொள்கைகள் அதே போல் இந்த தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் இது ரெண்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
1: ஓகே. இயற்கை வேளாண்மை கொள்கைகள், ஆக்சுவலாக இயற்கை விவசாயத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம கொள்கைகளை கடைபிடிக்கணுன்றது தான். அது என்னென்ன கொள்கை அப்படின்னு பார்க்குறதுன்னு சொன்னால், நம்ம நிலத்தில் வந்து அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடாதுன்றது. எப்போவுமே ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய தடவை உழுது ஆழமாக உழுது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிலத்தை ரொம்ப பண்படுத்தணுன்ற பேரில் வந்து தொந்தரவு அதிகமாக பண்ணிகிட்ருக்கோன்னு. அப்போ அது இயற்கை விவசாயத்தில் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றது. அதாவது குறைந்த அளவில் வந்து மண்ணை வந்து தொந்தரவு பண்ணுறதுன்ற மாதிரி தான் வச்சுக்கணும், அதிகமாக பண்ணக்கூடாதுன்றது. அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா, எப்போவுமே வந்து வருஷம் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம நிலத்தை வந்து ஏதாவது ஒரு பயிர் வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு மூடாக் மாதிரி போட்டு மண்ணை எப்போவுமே மூடி வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும். எப்போவுமே வந்து அது பயிர் பண்ணாத நேரத்தில் அதை அப்படியே விட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் களைகள் அதிகமாகி அந்த களை தொந்தரவு அடுத்தடுத்த பயிர் சாகுபடி பண்ணும்போது இதுவாகும் அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வேறு வேறு விதத்தில் வந்து நிலத்தை மூடியே வைக்கிற மாதிரி நமக்கு வந்து உயிர் அந்த இது மாதிரி இருக்கிறதுன்னா பயிரோட வேர், அந்த வேர் வந்து நிலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மண் அரிப்பை தடுக்கும் அப்படின்றது, ப்ளஸ் அந்த நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கத்துக்கும் பயன்படும் அப்படின்னு. அதனால தான் வந்து எப்போவுமே வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம பயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு தண்ணி இல்லாத வசதி இல்லாத சமயத்துலலாம் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக சாகுபடி பண்ண முடியாத சமயத்தில் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம வந்து நம்ம வயலில் வந்து மூடி வச்சுக்க மாதிரி செய்கிறதுன்னு சொன்னால் அது மூடாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மல்ச்சிங் அப்படின்ற மாதிரி. அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து மண் மூடி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நிறைய விதத்தில் பயன்படும் அப்படின்றது. அது இன்னொரு கொள்கைன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, செயற்கையான எந்த இடுபொருளும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுன்றது. செயற்கை இடுபொருட்களே இல்லாமல் நம்ம வயலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை இடுபொருட்களை மட்டுமே பயன்படுத்தி பண்ணுறதுன்றது அது ஒரு கொள்கை அப்படின்னு. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மெயினாக இன்னொரு இதில் வந்து

0: வந்து இந்த மண்ணோட காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போன்னா குறைந்த அளவில் தண்ணி வைக்கணும், எந்த நேரமும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ மாற்றி மாற்றி வைக்கும்போது என்னென்னா காற்றோட்டமும் அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா பயிருக்கும் காற்றோட்டம் முக்கியம் அப்படின்றது. அது இல்லாமல் நம்ம வந்து செயற்கை இடுபொருட்களை பயன்படுத்த மாட்டோம்னு வச்சு செய்யும்போது பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா அது விதையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ தரமான விதையை வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ பாரம்பரிய நெல் விதைகளை நம்ம வாங்கி இல்லை பாரம்பரிய எந்த பயிர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த தரமான விதையாக வாங்கிறதுன்னு பார்த்து பண்ணுறதுன்னு. அதே சமயத்தில் அதுக்கு அந்த விதைகளையே வந்து நம்ம ஊட்டச்சத்து கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பயிர் நல்லா செழிப்பாக வளரும். ஸோ அதில் வந்து பீஜாமிரதம்ன்றத வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் ஊக்குவிக்கிறாங்க. அதாவது இந்த பயிருக்கு விதை நிறுத்தி பண்ணுறது இந்த பீஜாமிரத கலவையில் பண்ணுறதுன்னு. அடுத்தது வந்து செயற்கை உரங்களே இல்லாமல் பண்ணுற மற்ற விதத்தில் என்ன ஜீவாமிரதம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போ செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூட செயற்கை இடுபொருட்கள், அதில் செயற்கை இடுபொருட்கள்னு பார்த்திங்கன்னா செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், கலைக்கொல்லி, இந்த மாதிரி பூஞ்சான கொல்லி, இந்த இதெல்லாமே பயன்படுத்தக்கூடாது. அதாவது கெமிக்கல் எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கையாக கிடைக்கிறத வச்சு பயன்படுத்துறதுன்றது. ஸோ இந்த இதெல்லாம் அப்புறம் இன்னொன்று அந்த நான் சொன்ன மாதிரி தான் மண்ணை எப்போவுமே மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இன்னும் பயிர் சாகுபடி பண்ணுறது அது இல்லாத சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அது மண்ணை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறதுன்னு, அதை மல்ச்சிங்கன்னு சொல்லுவோம் தமிழ் இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து நல்ல மண் வளத்தை அதிக படுத்த முடியும். அதே சமயத்தில் வந்து ஆரோக்கியமான உணவையும் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ கொள்கைகள்னு பார்த்தோம்னா இந்த இது தான் முக்கியமான கொள்கைகளாக இயற்கை விவசாயத்தில் பார்க்கப்படுது.
1: ரசாயன நஞ்சுக்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான உணவை வழங்குறது, அதே போல் விவசாயிகளுடைய இடுபொருள் செலவையும் நம்ம குறைக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேணாம், இயற்கை முறையில் தான் செய்ய போகிறோம்.
0: இப்போ எல்லாம் நம்ம விவசாயிகளுக்கே தெரிஞ்சிருக்கும், சாகுபடி பயிர் சாகுபடி பண்ணுறதுனாலே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கிற விஷயங்கள் எதில்லன்னு பார்த்தீங்கன்னா உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லிக்கும் தான் வந்து அதிகமாக வந்து கலைக்கொல்லி இதுக்கெல்லாம் தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது. இப்போ இந்த செலவை கட்டுப்படுத்தினாலே நம்ம வந்து நல்ல ஒரு செலவை வந்து குறைச்சி அதிக லாபத்தை எடுக்கிற மாதிரி ஆகும். அந்த ஒரு இதுக்காகன்றதுன்னா நமக்கு தரமான உணவும் கிடைக்குது. ஸோ அதனால் செயற்கை இடுபொருட்களை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத தான் இயற்கை விவசாயத்தை. இந்த இயற்கை விவசாயம்னு நம்ம பேசுகிறது வந்து இது புது விவசாய உத்தி கிடையாது. எப்போவுமே நம்ம முன்னோர்கள் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ நம்ம செயற்கை உரங்கள் இந்த மாதிரி இடுபொருட்களை உள்ளே கொண்டு வந்தோமோ அது முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்த இல்லை நம்மளே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்றதே தான். இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காக இப்போ போயிருக்கோம், இயற்கை விவசாயத்தை ஒரு முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்ற ஒரு இது எதனால் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தரமான உணவு கிடைக்குதான்றது இப்போ கேள்விக்குறியாயிடுது. அதுவும் இல்லாமல் வந்து எங்கேருந்து நமக்கு உணவு கிடைக்குது, மண்ணிலிருந்து தான் நமக்கு வந்து உணவு கிடைக்குது. ஆனால் அந்த மண் வந்து இப்போ தரமாக இருக்கா வளமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போது எப்போ மண்ணோட வளம் பாதிக்கப்பட்டு நம்மளோட உணவு ஆரோக்கியமற்றதாக ஆச்சோ அப்போ நம்ம வந்து யோசிச்சது இப்போ இயற்கை விவசாய முறைக்கு மாறினா இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்தது தான் இயற்கை விவசாயம்.
1: நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு, இன்னொன்று அந்த பயிர் சுழற்சி செய்து மண்ணோட வளத்தையும் பாதுகாக்கணும், இதுதான் வந்து மெயினும். மேம், இப்போ வந்து இந்த நஞ்சில்லா உணவு, பயிர் பாதுகாப்பு, அதுவும் இல்லாமல் மண் பாதுகாப்பு இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த இயற்கை வேளாண்மை இதற்கான பயிற்சி மையங்கள் இருக்குதா? ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இயற்கை விவசாயம் செய்தவங்களாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு இப்போ நம்ம பூச்சிக்கொல்லிக்கு எதுக்காவது மாறியிருப்போம், அப்போ நம்ம மீண்டும் முயற்சி செய்கிறோம், ஒரு சரியாக நமக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கான பயிற்சி மையங்கள் இருக்குதா எடுத்துக்கலாமா?
0: ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பேச வந்த டாப்பிக்கே வந்து என்னென்னா இயற்கை விவசாயத்தோட கொள்கைகள். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் இயற்கை விவசாயம். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணுன்றது. அதுலேயே வந்து இந்த இயற்கை விவசாய முறைக்கு மாறணும் நம்ம விவசாயிகள் எல்லாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கமே ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த இயக்கத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு டார்கெட் வச்சு இப்போ இத்தனை விவசாய

0: வந்து இயற்கை முறைக்கு மாறணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு கொண்டு வர்றது தான் அது. அப்ப அது வந்து சொன்னா வந்து அவங்க வந்து மாறிடுவாங்களா? இப்ப நம்ம வந்து முன்னாடி அவங்க இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் செயற்கை உரங்கள் செயற்கை இடுபொருட்களுக்கு மாறினது எப்போ? நம்ம வந்து மகசூல் வந்து கம்மியாக இருந்தது, நம்மளோட மக்கள் தொகை அதிகமாக இருந்தது, அவங்களுக்கு அந்த பசி பட்டினி எல்லாம் இல்லாமல் உணவு பற்றாக்குறை இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக வந்து தான் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்து பண்ணினது இந்த செயற்கை இடுபொருட்களை வச்சு பண்ணும்போது அதிக மகசூல் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அப்படி செய்யும்போது அதிக மகசூல் கிடைச்சிது. ஆனால் கொஞ்சம் அது வருஷக்கணக்காக நம்ம அதையே வந்து அதிகமாக உரங்களை போட்டு இது பண்ணும்போது கிடைச்ச மகசூல் இப்போ கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் நம்ம வந்து இடுபொருட் செலவு அதிகமாச்சு, ஆனால் மகசூல் அந்த மாதிரி அதிக அளவுக்கு இருக்கான்னா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மண்ணோட வளமும் வந்து பாதிக்கப்பட்டுடுது. இப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம வந்து திருப்பியும் நம்ம விவசாயிகள்கிட்ட மகசூல் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்த அளவுக்கு இல்லைன்னா உங்களோட செலவு வந்து சாகுபடி செலவு அதிகப்பட்டே போகுது, ஆனால் மகசூல் வந்து நீங்கள் எப்போ எடுக்கிறதுன்னு, நான் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ 2 டன் எடுக்கிறேன் 3 டன் எடுக்கிறேன் நெல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போ அதுக்கான உற்பத்தி செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஜாஸ்தியாகிடுது. ஆனால் உனக்கு மகசூல் அதிகமாக இருக்குன்ற நினப்பு நமக்கு வந்து ஓகே நமக்கு இது கிடைக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் மகசூல் மாத்திரம் கிடையாது, நம்ம செய்யறதில்ல நமக்கு நஞ்சில்லாம் உணவும் கிடைக்கணும்.
1: நிச்சயமா.
0: அதுக்கு செய்யும்போது இது பண்ணும்போது இப்போ நான் வந்து நீ நஞ்சில்லாம் உணவு கிடைக்கணும்னா நீ செயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். சொன்ன உடனே மாறுவாங்களான்னா, எப்படி முன்னாடி வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்துங்கன்னு சொன்னப்போ அவங்கெல்லாம் தயங்கினாங்களோ, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அது கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பித்தாங்க. ஏன்னா நம்ம பயிரில் வந்து உரம் கொடுத்த உடனே பார்த்தோன்னா முக்கியமாக சொல்லப்போனால் யூரியா போடுறது, போட்ட உடனே பார்த்தா பயிர் பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ அதுலேருந்து அவங்களுக்கு உடனே இஃபெக்ட் தெரிஞ்சிடுது. அப்போ அதை பார்த்த உடனே ஓகே இதை நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அதுக்கு ஈஸியாக மாறிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எதை ஒன்று பார்க்குறோமோ பார்த்தோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்புவோம். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறத நம்புறதை விட நம்ம பார்க்குறத வந்து அதிகமாகவே நம்புவோம். அதனால தான் இந்த தேசிய இயக்கத்தில் விவசாயத்திற்கு இயற்கை விவசாயத்திற்கான இயக்கத்தில் ஒரு மாதிரி பண்ணை அமைக்கிறது அப்படின்னு. அப்போது இயற்கை முறையில் அவங்க பண்ணும்போது விவசாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கும் பண்ணுறதுக்கான இது இருக்குது. இப்போ இவ்வளோ எல்லாம் இது இவ்வளோ தான் செலவு ஆகுது, ஆனால் நமக்கு வந்து இந்த அளவுக்கு மகசூல் கிடைக்குது. அப்போ அதே சமயத்தில் நமக்கு நல்ல உணவும் கிடைக்குது, மண்ணோட வளமும் அதிகரிக்குது அப்படின்னு. அதுக்காக தான் இந்த இயக்கத்தில் வந்து நம்ம இந்திய அளவில் இருக்கிற எல்லா காலேஜ் அந்த அக்ரிகல்ச்சர் விவசாய கல்லூரி சொல்கிறோம் இல்லையா, விவசாய கல்லூரிகளில் கேவிகே இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மாதிரி பண்ணை அமைச்சு இயற்கை முறையில் நீங்கள் வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது விவசாயிகள் போய் பார்த்து இது பண்ணும்போது அவங்களுக்கும் அதனோட பலன் தெரியும். இப்போ வந்து நம்ம கல்லூரிகளில் வச்சு மட்டும் செய்தோம் அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுக்கு எல்லா டைமுக்கும் கல்லூரி வர்றது அப்படின்னு முடியாது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால். அப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 3 விவசாயிகள் யார் வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்களோட வயல்லையே வந்து இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணுறத மாதிரி பண்ணை மாதிரி வச்சு அவங்க வந்து அடுத்த விவசாயிகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ முன்னெடுத்திருக்காங்க.
1: நல்ல விசிபிளாக எல்லாருக்கும் தெரியும்.
0: இப்போ இதில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா எங்கெங்கெல்லாம் பயிற்சி மையங்கள் இருக்குன்னு. இப்போ இது பயிற்சி மையம்னு சொல்கிறது இந்த மாதிரி முன்னோடி விவசாயிகள் இதெல்லாம் மாதிரி பண்ணேன்னு வச்சுருக்கிறது, கல்லூரிகளில் வச்சுருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து அப்பப்போ பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி பண்ணுறது அப்படின்னும்போது, செயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தாமல் இயற்கையாக பண்ணணும் போது அந்த பீஜாமிர்தம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி கலவைகளில் தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நிலத்துக்கே வந்து விவசாயிகள் வராங்கன்னா இவங்கெல்லாம் அந்த முறையில் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ அவங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எப்படி பண்ணுறீங்கன்னு இப்போ காலேஜில் வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது, விவசாயிகிட்டே போய் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நேரில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இது எதுவும் அவங்களுக்கு புதுசான இது கிடையாது. பட் எப்படி இதுக்கு மாறிட்டு அவங்க எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்றதை பார்த்து கற்றுக்கிறது வந்து இன்னுமே வந்து அதிகப்படியான பலனை தருன்றது தான் இது ஒரு இயக்கமாக மாற்றி இப்போ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறிடுவாங்களா, மாறிடுறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து எப்போவுமே பலனை எதிர்பார்த்து தான் எதையுமே செய்வோம். ஸோ இப்போ இதில் கிடைக்கிற பலனை வந்து நம்ம

0: கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறப்போ என்ன ஆகும், எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்
1: அதிகம். சரிங்க மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விவசாய பயிற்சி மையம் இதற்கான வந்து மாதிரி பண்ணை அமைக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்ததாக வந்து இந்த நில மேலாண்மை, ஏன்னா வந்து இந்த நிலத்தை வந்து எப்போது வந்து நம்ம சும்மா போட்டிருந்தோன்னா களைச்செடி முளைக்கும், அதனால் வந்து முடிஞ்ச அளவு நிலத்தை மூடுற மாதிரி வச்சுருக்கணும்னு சொன்னீங்க. ஓகே, ஆனால் அந்த நில மேலாண்மை அப்படின்னா சில மண் வந்து காரத்தன்மையோடு இருக்கும், சில மண் வந்து அமிலத்தன்மையோடு இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி நிலத்தை வந்து பதப்படுத்தி நம்ம வந்து இன்னும் விளைச்சலை வந்து அதிகப்படுத்தலாம், அதை வந்து எப்படி மேம் சரி பண்ணலாம்?
0: ஆக்சுவலாக இப்போ வந்து நிலத்தை வந்து நம்ம பண்படுத்துறதுன்ற நம்ம எந்த பயிர் பண்ணுறதா இருந்தாலும் நிலத்தை வந்து அதிகப்படியாக விழுது பண்ணிட்டு இருந்தோன்றது இல்லையா. இப்போ இதில் சொன்ன ஒரு கொள்கை என்னென்னா, அதிகப்படியாக தொந்தரவு பண்ணக்கூடாது மண்ணை அப்படின்றது தான். இப்போ நீங்கள் எந்த மாதிரி வகை மண்ணாக இருந்தாலும் நமக்கு வந்து பயிருக்கு அந்த விதை போட்டு முளைச்சி வர்ற அந்த வேறு மேலே இருக்கிற அந்த இதுக்குன்னு சொன்னால் 15 சென்டிமீட்டர் ஆழம் அளவுக்கு வரைக்கும் அந்த இதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் போகிறோம். இப்போ இதுக்கு தான் நான் சொன்னேன், எப்போவுமே வந்து பயிர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த வேர் உள் வழி போகும்போது அதில் இருக்கிற சத்து மண் ஈரம் எல்லாத்தையும் அந்த வேர் வழியாக அதை எடுத்து பயிர் வளர்ச்சிக்கு இதுவாகும். இப்போ இதில் வந்து விவசாயிகள் இன்னொரு சந்தேகம் கூட கேட்கலாம், இப்போ என்னோடய மண் இறுகி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆழ உழ சொல்லுவீங்க. அப்போது இதில் வந்து நீங்கள் ஆழமாக உழ தேவையில்ல, 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் உழுறது அதிகமாக தொந்தரவு செய்யாமல் பயிர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி இது பண்ணுறதுன்னு. இப்போ இதை எப்போவுமே வந்து இப்போ நம்ம மண் அந்த அளவுக்கு இறுகி போய் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிர் பண்ணுறதுக்கு இப்போ நான் அதிகமாக உழக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை போடுறது, இப்போ நம்ம பயிர் இப்போ நெல் தான் போடுற முக்கியமான பயிர் நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொன்னால், நெல் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை போடலாம். இப்போ அது வந்து 35 நாள் 45 நாள் அளவு சமயத்தில் வந்து அதை மடக்கி உழுதோம் அப்படின்னு சொன்னால் அது மண்ணோட பொலப்பொழுப்பு தன்மையை அதிகரிக்கும், அதே சமயத்தில் வந்து நீரையும் பிடிச்சு வைக்கிற தன்மையும் வரும் மண்ணுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்போ இவ்வளோ நாள் வீணாக்கி வச்சுருந்ததை இப்போ தான் நம்ம சீர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி முறையில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மண் பழைய மாதிரி உயிர் உள்ள மண்ணாக நல்ல வளமான மண்ணாக மாறிடும், அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் இப்போவே பிரச்சனை இருக்குது, அதனால் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறது இல்லாமல் நம்ம இந்த முறைக்கு மாறி வந்துட்டு வரும்போது இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் வந்து ஒரு நேர் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் சிவபுரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அதாவது எங்கள்கிட்ட மா கொய்யா வந்து எலுமிச்சை செடி இருந்ததுங்க, போன வருஷம் நல்லா காய்ச்சுதுங்க, இந்த வருஷம் காய்க்கல. ஆனா நாங்க வந்து வீட்டுல உள்ள காய்கறி கழிவுகள் போடுறோம், அதோட சேர்த்து இந்த முட்டை ஓடு டீ தூள் காபி தூள் எல்லாம் போடுறோம், அதெல்லாம் போடலாமா? அதனால
1: இயற்கை வேளாண்மை அதாவது அந்த முன்னெடுப்பு சார்ந்துதான் நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
0: ஆக்சுவலா நீங்க இப்ப வந்து அந்த இதெல்லாம் கழிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், அதனால வந்து வருமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு வரலன்னு சொல்றீங்களா இல்ல வருமான்ற சந்தேகத்தை கேக்குறீங்களா? ஹலோ,
1: அவங்க இணைப்பில் இல்லை மேம்.
0: ஓகே, இப்போ என்னென்னா இதெல்லாம் நம்ம வந்து பயிர் கழிவுகளை பயன்படுத்தலாம், இந்த மல்ச்சிங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா மூடாக்கு மாதிரி நம்ம போடுறதுக்கு, அப்போ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வயலில் போடுறதுக்கு முன்னாடி உரமாக்கி நீங்கள் உங்கள் ஏரியாவில் வயல்லே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்கள் இடத்துல ஒரு இடத்துல இந்த கழிவுகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதை கம்போஸ்ட் ஆக்கி நீங்கள் இது வந்து வெளியேந்து தான் எந்த இடுபொருட்களும் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் உங்களால் என்ன தயாரிக்க முடியுமோ உங்கள் வயலில் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இயற்கையாகவே வந்து பூச்சிக்கொல்லியாகவும் பயிருக்கு ஊட்ட சத்து ஊக்கிகளாகவுமே இந்த இதுங்கெல்லாம் பயன்படுறது தான். அதனால் இந்த இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எங்கேயுமே உரம் போட்டு அந்த மாதிரி இது செய்யலாம், நம்ம வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்தின கழிவுகள் அந்த இதெல்லாமே வந்து உரமாக்கி பயிருக்கு கொடுக்கறது தான். இப்போ அந்த இதில் பண்ணும்போது பயிர் நல்லா வளர்ந்து வரும்.
1: சரிங்க மேம். நேர்களை பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் உழவை

போற்றுவோம். இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து நேரலையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: நாளை காலை 6 நாற்பதற்கு ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மற்றும் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலி நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவிலில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது. நிகழ்ச்சியினை வழங்குற அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சார் கோவில் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:35 ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வந்து உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள் நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்றைய உழவை போற்றுவோம் உலா வந்துட்டுருக்கு. மேம், நம்ம திரும்பவும் நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் இதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இடையிலே வந்து ஒரு நேர்மறாங்க சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? இன்றைக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் அந்த இயக்கத்தினுடைய விழிப்புணர்வை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம்ல மேம், இந்த கொள்கை இந்த இயக்கம் இதனுடைய ஒரு இலக்கு, இப்போ ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறோம்னா இதுக்கு நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம் இல்லையா? அதே போல் அரசு சார்ந்து இந்த முன்னெடுப்பு எடுக்கிறப்ப இந்த இயற்கை விவசாயத்திற்கு இந்த திட்டமிடுதலுக்கு எவ்வளவு வந்து ஒரு இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க மேம் குறைந்தபட்சம்?
2: ஆக்சுவலாக இந்த நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கம் அப்படின்றது பிரதம மந்திரி அவர்களால் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதை ஆரம்பித்தது 2024 அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து இதை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஒரு இயக்கமாக மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன ஒரு இது, இப்போ வரைக்கும் அவங்க 2 26 நம்ம வந்து 1 crore விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறின இயற்கை விவசாயிகள்லாம் 1 crore வந்து அவங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த இயற்கை விவசாயிகளில் வந்து 1 crore வந்து இது பண்ணுறதுன்னா தேசிய அளவில் எல்லா இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி கல்லூரிகளில் மாதிரி பண்ணேன், அது இல்லாமல் முன்னோடி விவசாயிகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறது இயற்கை முறையில் பண்ணுற விவசாயிகள். இதில் எல்லாம் கேவிக்கே இருக்கு இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இதுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கான பயிற்சி எல்லா விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறுற விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு கேவிகேக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து என்ன இலக்கை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் 1 crore விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற வைக்கணும் அப்படின்றது. இதுக்கான இது விவசாயத்துறைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த விவசாய துறையில் குழுக்கள்லாம் பிரித்து பிரித்து இயற்கை விவசாயிகள்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து விவசாயத்துறையில் ஆண்டுக்கு 1 விவசாயிக்கு இயற்கை முறையில் பண்ணுறவங்களுக்கு இந்த அளவுக்கு மானியம் இல்லைன்னா நிதி உதவி அப்படின்ற மாதிரி செய்துட்ருக்காங்க. இப்படி பண்ண இதில் வந்து மாறுற விவசாயிகளை பார்த்துட்டு அடுத்து எல்லாருமே மாறுறதுக்கான வாய்ப்பு, அதனால் தொடக்கத்தில் 2 இதுன்னு வச்சுருக்காங்க.
0: சரிங்க மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்ன இந்த இயற்கை விவசாயத்துக்காக நம்ம மாறுறோம் அப்படின்னா இந்த பயிர்களுக்கான அந்த இடுபொருள் ஊட்டச்சத்து இதை பற்றி சொல்லுங்கள் மேம். இயற்கை விவசாயத்தில்
2: இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா செயற்கை இடுபொருட்கள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ இயற்கையாக பண்ணணும், செயற்கை இடுபொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் முக்கியமாக இடுபொருட்கள் என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உரங்கள், செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்துவோம், பூச்சிக்கொல்லிகள், தாவர கொல்லிகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா. இப்போ இதை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் பயிர் நல்லா வர்றதுக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து பயிரோட ஊட்டச்சத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இயற்கை விவசாயத்துக்கான முறைகளில் அவங்க சொல்லியிருக்கிறது முதல்ல நம்ம வந்து விதையை வந்து நல்லா கொண்டு வந்துட்டோம்னாலே பயிர் நல்லா வரும் அப்படின்றது. அப்போது விதை நேர்த்தி பண்ணுறதில் பீஜாமிரதம்ன்ற ஒரு கலவையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பீஜாமிரத்தை பயன்படுத்தி இது பண்ணும்போது அந்த விதைகளில் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும், அதனோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பீஜாமிரதத்தை வந்து எப்படி யாராக கொடுப்பாங்களா இல்லை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்மளே செய்துக்க முடியும். இப்போ செய்துக்க முடியாத விஷயத்தை தான் வந்து நம் ஆனால் வந்து இயற்கை விவசாயத்தில் நீ வெளியேந்து எதுவுமே வாங்காமல் நம்மளால் என்ன முடியுதோ நம்ம பண்ணையிலே அதை மட்டும் செய்து பண்ணுறதுன்னு இதுக்கு ஒரு இது கூட சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக சொல்லும் போது செயற்கை இடுபொருட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி, ஆனால் இந்த இயற்கை விவசாயம் இயற்கைக்கு எதிரான விவசாயம் கிடையாது.

0: இயற்கையோடு இணைந்த விவசாயம். அப்போ நம்மளால் என்ன முடியுது, இயற்கையில் கிடைக்கிற பொருளை வச்சே பண்ணுறதுன்றது தான். இப்போ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த பீஜாமிரதம் நம்மளாலே நம்மளோட வயல்லையே தயாரிச்சிக்க முடியும், நம்ம பயிருக்கு விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பீஜாமிரதம் பண்ணுறதுக்குன்னு எடுத்தால், இப்போ என்ன இயற்கை விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நாட்டு மாட்டு பசு வேணும்,
1: நிச்சயமாக
0: நாட்டு மாடு வேணும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இல்லையா, அக்கம் பக்கத்துலையாச்சும் உங்களுக்கு வந்து அந்த பசுஞ்சாணம் கிடைக்கிறதுக்கான வசதி இருக்கணும். இப்போ அந்த பசுஞ்சாணத்தை வந்து 5 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதில் 5 லிட்டர் கோமியம் பயன்படுத்தணும். இப்போ இதோடு சேர்த்து நம்ம எப்போவுமே வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் மெயினாக சொல்கிறது அந்த பல்லுயிர் அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற. அப்போ அந்த நுண்ணுயிர் பெருக்கம் எப்போ கிடைக்கும்னா, நம்ம வயல் மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் இருந்துகிட்ருக்கும். இப்போ நம்ம பண்ணுற இந்த விதை கலவை பண்ணுறோம் இல்லையா பீஜாமிரதம் சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி நம்ம வயல் மண் நல்லா வந்து தரமான மண் அப்படின்னு சொல்கிறது. முக்கால்வாசி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆலமரத்துக்கும் கீழே இருக்கிற மண் இருக்கு இல்லையா, அது நல்லா தரமான இதுவாக இருக்கும். அப்போ அந்த மண்ணை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து இதில் கலந்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து 50 கிராம் அளவுக்கு சுண்ணாம்பும் கலந்துக்கலாம். இது எல்லாமே கலந்துட்டு எந்த இதில் கலக்கணும் அப்படின்னு சொன்னால், 20 லிட்டர் தண்ணியில். இப்போ இதை தண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் அது இல்லை ஒரு நாள் கூட நீங்கள் வந்து அதை வந்து நொதிக்க விடலாம். அதை ஃபெர்மெண்டேஷன் சொல்கிறது. இப்போ அதுக்கு மறுநாள்லேருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கலவையை நம்ம வந்து விதைக்க போகிறோம், இப்போ நம்ம விதையாக பண்ணுறோம் விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த விதையை இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த கலவையில் ஊற வச்சு நிழலில் உலர்த்தி நம்ம பயன்படுத்துகிறோம். எப்போவுமே நம்ம விதை நேர்த்தி நுண்ணுயிர் விதை நேர்த்தி சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணுற மாதிரியே தான் இது. ஆனால் அந்த ப்ரிப்ரேஷனில் வந்து இந்த இது மாத்திரம்தான், பசுஞ்சாணம், கோமியம், சுண்ணாம்பு, அந்த வயல் மண், அதுக்கப்புறம் வந்து தண்ணி, இது மாத்திரம்தான். இதை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து நம்ம தேவையான விதையை அதில் ஊற போட்டுட்டு அப்புறம் நிழலில் உலர்த்தி விதைக்கிறது, இது ஒன்று செய்யலாம். இப்போ நடவு பண்ணுற நம்ம நெல்லெல்லாம் நாற்று நடவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேரை கூட இதில் நினச்சி வச்சுட்டு நடவு பண்ணலாம். இப்போ இப்படி பண்ணும்போது நான் சொல்கிறேன்னா, விதையிலேருந்து ஏதாச்சும் வந்து இந்த பூஞ்சானெல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கலவையில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு சொன்னால், அந்த பூஞ்சானெல்லாம் கட்டுப்படும், அப்போது அந்த நோய் தொற்றுலாம் இல்லாமல் இருக்கும். அப்போ விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து இது மூலமாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் பயிரும் வந்து நல்லா வளர்ந்து வரும் அப்படின்றது. இன்னொன்று, நுண்ணுயிர் பெருக்கத்தையும் இது அதிகப்படுத்தும் நம்ம மண்ணில். ஸோ விதை நேர்த்தி பண்ணுறதுனால இத்தனை பலன் கிடைக்குது. அதனால தான் இயற்கை விவசாயத்தில் இது ஒரு முக்கிய அம்சமாக சொல்கிறாங்க, விதை நேர்த்தி பீஜாமிரத கலவையில் பண்ணுறதுன்னு. இது ஒரு விதத்தில் பண்ணிடுறது. இப்போ இது வந்து விதைக்கும் பயிருக்கும் ஆன இதை தான் சொல்லியிருக்கோம். இப்போ மண்ணுக்கான ஊட்டச்சத்தும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து யூரியா, சூப்பர் பொட்டாஷ் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தலை. அப்போ அந்த சமயத்தில் இயற்கை முறையில் ஊட்டச்சத்து வந்து பயிருக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஜீவாமிர்தம். அதாவது ஜீவாமிர்தம்னா என்னென்னா, உயிர் அமிர்தம் மாதிரியான ஒரு கலவை. அது வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும், மண்ணோட அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுன்றது இல்லாமல், இப்போ நான் சொன்ன எல்லா பலனுமே இது கிடைக்கும். இப்போ பயிரோட ஊட்டச்சத்து என்னென்னலாம் ஊட்டச்சத்து நம்ம மண்ணில் நார்மலாகவே இருக்கிறது, ஆனால் பயிருக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இப்போ இந்த இதை பயன்படுத்தும் போது என்னாகும், இந்த நுண்ணுயிரெலாம் பெருகி வரும்போது இந்த கிடைக்காமல் முடியாத இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்களை கூட பயிருக்கு கிடைக்கிற கூடிய நிலைக்கு மாற்றிடும். அப்போ பயிரோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜீவாமிர்தத்தையும் பயன்படுத்தணும்னு. இன்னொன்று, கன ஜீவாமிர்தம்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து என்னென்னா, நம்ம எப்படி நம்ம ஜீவாமிர்தம் வந்து தண்ணி மாதிரி இருக்கிற விதத்தில் இருக்கோ, அதே கன ஜீவாமிர்தம்ன்றது வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த மாட்டு சாணத்தெல்லாம் விரட்டி தட்டி வச்சு விற்கிறதுன்ற ஒரு இதை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதில் செய்து அதை பவுடர் பண்ணி அதை பயன்படுத்துறது, அந்த மாதிரி செய்கிறது கன ஜீவாமிர்தம். இப்போ கன ஜீவாமிர்தமும் ஜீவாமிர்தமும் நம்ம பயிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுன்றது எதனால் நல்லா இருக்கும், மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும். இப்போ இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று நம்ம தண்ணி வைக்கிறோம் இல்லையா, தண்ணி வைக்கிறதோட கலந்து கொடுக்கலாம் இல்லையா பயிருக்கு தெளிக்கிறது. இப்போ இப்படி வாரம் வாரம் ஒரு தடவை நம்ம அந்த மாதிரி செய்துக்கிட்டே

வந்தோம் அப்படின்னு சொன்னால் மண்ணோட வளம் அதிகரிக்கும், அதே சமயத்தில் பயிரும் நல்லா வளர்ந்து வரும். அந்த பயிர் நல்லா வளர்கிறதுக்கு நோய் பூச்சி இந்த தாக்குதல்லாம் இருக்கக்கூடாது. இது பயன்படுத்தும் போதே அந்த இதுவும் வந்துடும். இப்போ நம்ம வந்து பயிரை வந்து மற்ற இதிலேருந்து காப்பாற்றிட்டோம், மண்ணையும் வளத்தையும் அதிகப்படுத்திட்டோம். இப்போ அதனால தான் வந்து இயற்கை விவசாய முறையில் நீங்கள் பண்ணுறதில்ல, நீங்கள் பீஜாமிருதம் பயன்படுத்தணும், ஜீவாமிருதம் கனஜீவாமிருதம் பயன்படுத்தணும்னு சொல்கிறது. இதெல்லாம் பண்ணும்போதே பயிர் நல்லா வளர்ந்து

0: நீங்கள் பண்ணுறதில்ல, நீங்கள் பீஜாமிர்தம் பயன்படுத்தணும், ஜீவாமிர்தம் கன ஜீவாமிர்தம் பயன்படுத்தணும்னு சொல்கிறது. இதெல்லாம் பண்ணும்போதே பயிர் நல்லா வளர்ந்து வரணும். அதுவும் மீறி ஏதாச்சும் வந்து பூச்சி தொந்தரவு அப்படிலாம் இருக்குன்றதில் வந்து அக்னி அஸ்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் மாட்டு சாணம், கோமியம், இந்த வேப்பந்தழையோட இதை பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு கலந்து அந்த கலவையை பயன்படுத்தினாலும் நம்ம வந்து பூச்சி தொந்தரவுலேருந்து பயிரை காப்பாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக செய்கிற இயற்கை முறையில் வந்து பயன்படுத்தினாலே நம்ம பயிர் நல்லா வரும்ன்றது இத்தனை வருஷம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறது. இப்போ எதுவுமே வந்து நம்ம சொன்ன உடனே மாறிடுவோமான்னா இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் விவசாயிகள் வந்து தங்களோட வயலில் இதை மாதிரி செய்து என்னோடய பயிர் நல்லாவே இருக்குது, இந்த மாதிரி இடுபொருட்கள் எதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் நான் இதை மாத்திரம் செய்துக்கிட்டு வந்ததுக்கே எனக்கு நல்லா வந்து மகசூல் கிடச்சிருக்குன்னு. ஆனால் நம்ம வந்து செயற்கை உரங்கள் போட்டால் தான் வரும்ன்ற அந்த மனசுலேயே இருக்கிறதுனால நமக்கு அதை செய்தால் தான் பயிரை காப்பாற்ற முடியும், நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு பூச்சி பார்த்தாலே மருந்தடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரினா எதுக்குமே வந்து பொறுமையாக இருந்தால் பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இயற்கை விவசாய முறை இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஊட்டச்சத்து வந்து பயிருக்கு தானாகவே கிடைக்கும். ஆனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இயற்கை விவசாயத்தில் இந்த மல்ச்சிங்கன்னு சொல்லிட்டு மூடாக்கு மாதிரி மண்ணுக்கு மேலே போடுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ அதனால என்ன பலன் வருது? நம்ம வந்து ஊட்டச்சத்து பயிருக்கு கிடைக்கிறதுக்கு இந்த விதத்தில் சொன்னோம். ஆனால் அந்த மூடாக்கு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து கிடைக்காம போகும், அந்த பயிர் வளரும்போது கூடவே சேர்ந்து களைகளும் வளரும் இல்லைங்களா. அப்போ அந்த களைகள்லாம் அதிகமாக ஊட்டச்சத்து எடுத்தால் பயிர் கிடைக்காமல் போகும். இப்போ நம்ம அந்த மூடாக்குன்னு சொல்கிறதுல வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு உத்தி தான். இப்போ அதை என்ன பண்ணும், பயிருக்கு இடையில் இருக்கிற கேப்லலாம் நம்ம இதை போட்டு வைக்கிறோம்னா அது வந்து களைகளை வளர விடாமல் தடுக்கும். அப்போ களைகள் வளரலைன்னா ஊட்டச்சத்து பயிருக்கு நல்லாவே கிடைக்கும். அப்போ நம்ம இதை வந்து அந்த மூடாக்கு போடுறதுன்னு சொல்கிறது நம்ம வந்து வைக்கோல் இல்லை பயிர் கழிவுகள் எது இருந்தாலும் நம்ம போடலான்னு சொல்லுவோம். எல்லா தழை அந்த மரத்துலேருந்து கொட்டுற அந்த எல்லா தழை எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் என்ன ஆகும், பசுந்தாள் உரப்பயிர்களையும் போட்டு அதை ஒரு 45 நாளில் மடக்கி விழுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அது இடைவேளை பயிர் அந்த களை கிளம்ப விடாமல் ஒரு இது பண்ணிடுது. அப்புறம் சூரிய ஒளியும் அதுக்கு கிடைக்காது அது வளர்றதுக்கு. அப்புறம் இப்போ களையெல்லாம் இது வளர முடியாமல் ஆயிடுத்து அப்படின்னாலே இப்போ இந்த மண் சத்து அந்த நீர் எல்லாமே வந்து பயிருக்கு போகும். அதுவும் இல்லாமல் இந்த கழிவுகள்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆனால் வந்து மக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மக்கும் போது அதுலேருந்தும் ஊட்டச்சத்து வந்து பயிருக்கு போய் சேரும். அப்போ எல்லா விதத்துலேயும் வந்து பயிருக்கு வந்து இதுவாக தான் அமையும். அப்போ அதே சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த களைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மூடாக்கு முறையில் மட்டும் பண்ணால் கட்டுப்படுமான்னா நம்ம இடமும் இதுவும் அதுக்கான சத்தும் கொடுத்தாதான் அது வர முடியும். இப்போ இடமும் அது வளர்றதுக்கான இடம் இதுவும் சத்தும் இல்லாத சமயத்தில் களை வரப்போகிறது கிடையாது. இப்போ களையை கட்டுப்படுத்திட்டோன்னா பயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஊட்டச்சத்தெல்லாம் கிடைக்கும். அதனால இப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க மேம், இப்போ இந்த முறையில் நம்ம பயிர் சுழற்சி அதாவது அதுவும் செஞ்சுக்கலாமா?
0: இப்போ நான் பயிர் சுழற்சி இப்போ நீங்கள் கேட்குறது எப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம பயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுன்றது. அப்போ பயிர் வந்து ஒரே பேர் நான் இப்போ நெல் தான் போடுறேன், நெல் மட்டுமே போடுறேன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் அது வந்து இது இல்லை. என்ன அதுன்னா நம்ம வந்து பல பயிர் சாகுபடியை வந்து அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும்னா இந்த களைகளோட பயிர் சுழற்சியும் வந்து கட்டுப்படும். இப்போ என்னென்னா பயிரை மாற்றி மாற்றி போடும்போது இந்த பயிரோடு வர்ற களை அடுத்த பயிரு கூட வராது. அப்போ அந்த மாதிரி பயிரை மாற்றி மாற்றி போடுறதுனால களைகளும் கட்டுப்படும். இன்னொரு இதில் என்னென்னா மண்ணோட வளமும் அதிகரிக்கும். அப்போ இந்த மாதிரி இதுக்காக தான் வந்து ஒரே பயிருன்னு போகாமல் வேறு வேறு பயிர் போகணும் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து இந்த சீசனுக்கு நம்ம சம்பா பருவத்தில் பார்த்தோன்னா நெல் தான் போட முடியும்னு சொன்னால் நெல் போடலாம். ஆனால் நெல் போடும்போதே களைகள் வராமல் இருக்கிறதுக்கான உத்திகளும் நம்ம மேற்கொள்ளணும். அதில் வந்து சொன்னது தான் வந்து இப்போ நெல்லில் போடும்போது பார்த்தோன்னா அசோலா போடலாம். நீங்கள் அசோலா வந்து பயிரோடைய சேர்த்து போடும்போது என்னாகும், அது ஒரு பாய் மாதிரி ஃபுல்லாமே மறைச்சிக்கும். அந்த இதில் களைகள் வர்றது கட்டுப்படும். இப்போ இந்த மாதிரி விதத்துலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நெல்லுக்கு அடுத்தது பயிர் எதுவுமே நான் போடாமல் இருக்கேன் அப்படி விடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பசுந்தாள் உர பயிர் போகலாம். இப்போ நம்ம நெல்லு

0: நடுறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே டைம் இருக்குது. இப்போது அதுக்கு அதிகமான தண்ணிலாம் தேவைப்பட போகிறது கிடையாது. நம்ம சோயிங் பண்ணுறப்போ விதைக்கும் போது இருக்கிற ஒரு தண்ணி, வளர்கிறதுக்காக ஒரு தண்ணி, அதுக்கப்புறம் எப்போ மழை வந்தாலும் வர்ற தண்ணியிலே வளர்ந்துருன்றது தான். அதுக்கப்புறம் நம்ம பயிர் பண்ணுற சமயத்துக்கு முன்னாடி, உழறதுக்கு முன்னாடி அதை மடக்கி உழுதுட்டாலே அது இதுவாகிடும். அடுத்தது நம்ம நெல் போட போகிறோம். நெல் போட்டு அறுவடை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெல் தரிசில் எந்த பயிர் வகைகள் பயிர் போகணும். ஏன்னா இப்போ தானிய வகை பயிர்கள் நெல் போட்டோம் இல்லையா, அதே இது அடுத்தது போகக்கூடாது. அடுத்தது போகிறோன்னு சொன்னால் பயிர் வகை மாதிரியான பயிர்களை போயிருக்கலாம். அது காற்றில் இருக்க தாழ்ச்சத்தை வந்து மண்ணில் நிலைநிறுத்தி கொடுக்கும்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இப்போ ஒரு வருஷத்தில் எல்லா பயிரும் வண்ண மாதிரி இருக்கா. இப்போ நான் வேற என்ன எள்ளு போடலாம், பருத்தி போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. அடுத்தது இது பண்ணுறதுல அதுவும் போடலாம். ஆனால் நீங்கள் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஜீவாமிரதம் கொடுக்கறது, பீஜாமிரத கலவையில் விதை நேர்த்தி பண்ணுறது, அடுத்தது கனஜீவாமிரதம் எப்போ அந்த உழவு அந்த நம்ம யூஸ்வலாக வந்து இது போடுவோம் இல்லையா, மாட்டு எரு போடுற அந்த இது, அதே மாதிரி தான் இந்த கனஜீவாமிரதம்னு இது மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது எந்த பயிர்னாலும் நல்லா வரும். அதே சமயத்தில் இந்த இடைவெளியில் வந்து வேறு ஏதாச்சும் ஊடுபயிர் போடுற இதுவும் கொண்டு வந்துடணும். அப்படி ஊடுபயிர் போடாத இருக்கிறோன்னு சொன்னால் இந்த பசுந்தால் உரப்பயிர்கள் மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா தான் இந்த பயிருக்கு சொன்னோம் இல்லையா கழிவுகள், நம்ம முன்னாடி அறுவடை பண்ணதுலேருந்து மீதி எடுத்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சாலும் நம்ம பயிருக்கான ஊட்டச்சத்து கிடைக்கும், கலைகள் கட்டுப்படும், பயிர்கள் நல்லா வளரும் அப்படின்றது. இதுதான் நம்ம வந்து ஒரே பயிர் பண்ணாமல் வேறு வேறு பயிர் பண்ணணும் அப்படின்றது. இது இல்லாமல் நம்ம வந்து இந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்ற அந்த இதன்னா பயிரை தாக்கக்கூடாதுன்னும் போது, நம்ம வரப்பை சுற்றி நம்ம மெயின் பயிரை தாக்காமல் இருக்கிறதுக்கு வேறு பயிரில் போட்டோன்னா அதில் வந்து இப்போ நம்ம ஆமணக்கு சொல்லுவோம், அதை வந்து ஓரத்தில் நம்ம போட்டு வைக்கும்போது இருக்கிற எல்லா பூச்சியும் அதில் தான் வரும். அப்போ நம்ம மெயின் பயிர் வந்து நம்ம காப்பாற்றலான்ற மாதிரி இந்த மாதிரியான சில உத்திகளையும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே இயற்கையாக நம்ம இது எதுவுமே புதுசு கிடையாது, முன்னாடியே செய்துட்டு இருந்தது தான். அதை நம்ம இப்போ திருப்பியும் கரெக்டாக பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான்.
1: சரிங்க மேம். இன்றைய லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக பங்கேற்றார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலா அவர்கள். மேம், நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி மேம்.
2: நன்றி.
1: உழவை போற்றும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை கொள்கைகள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து உரையாடினோம்.

நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல்பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தனணை, உட்பிரையர், எமரால்ட், அடையாமடை, தேவாலா, பெரியாறு, பூதபாண்டி, கொளைச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், 65 கிலோ

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: என்ன நேர்களே, எனக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில நாம என்ன தலைப்பு பத்தி பேசி மகிழ போறோம்? நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வேடிக்கையான விஷயம் என்ன? அதாவது சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தர் ஒண்ணு சொல்ல நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற ஒண்ணு பண்ணி கடைசியில ஐயோ அசிங்கமா போயிடுச்சு அப்படின்னு நீங்க வேடிக்கையா பண்ண ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா ஏன் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அம்மா கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னா நீங்க கோதுமை வாங்கிட்டு வந்தீங்களா? இது மாதிரி உங்களோட வேடிக்கையான நிகழ்வை என்கிட்ட சொல்லுங்க, நாம சேர்ந்து சிரிக்கலாம். மனதை மகிழ்வுக்கும் குதூகலமான பாடல்களுடன் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடுங்க. நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே வெண்முகி.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பன்மலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பொன்மொழியில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, LSC லைக் ஷேர் கமெண்டில்.

இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வேடிக்கையான விஷயம் என்ன? மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறை நண்பர் வந்து நாளைக்கு வந்து விடுமுறை என்று சொன்னதை உண்மை என்று நம்பி அலாரம் கூட வைக்காமல் தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்து ஆஃபீஸிலிருந்து வந்த அழைப்பில் தான் அது ஜோக் அப்படின்னே புரிஞ்சுதான். அந்த அவசரமும் முகபாவனையும் இன்னும் நினைத்தாலே சிரிப்பு தாங்க வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம். யாரு அப்படின்னா, கீழே கூட இருப்போ சிங்கார வேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் நடந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா பிற்பகல் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்லம்பலிருந்து ஷேக் அலாவுதீன், திடீரென நகைச்சுவை செய்து அனைவரையும் சிரிக்க வைப்பேன், அவங்களுக்கே தெரியாது அவங்க பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிபடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேடிக்கையான விஷயம் வந்து சீரியஸாகவும் இருந்திருக்கு நகைச்சுவையாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இது பாட்டு.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மூன்று மணி 17 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். காரைக்கால் இருந்து நளினி ஒரு தடவை என்ன நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தடவை தீபாவளி பலகாரம் வந்து கொடுக்க போனாங்களாம். அப்போ வந்து ரெண்டு பேரோட வீட்டில் உள்ளவங்க பேர் வந்து ஒரே பேர், ஓகேவா? அந்த பேருக்கு ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட மாற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பலகாரம் வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணி பலகாரம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சது இவங்க வேறு யாருக்கிட்டையோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதை சொல்லி சொல்லி வீட்டில் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். மறுபடி வந்து யாருக்கு கொடுக்காமல் விட்டனோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் மாலை வணக்கமும் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. திருவாரூர் நஸ்ரீன் அயான் தாவூத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் வந்து கடைக்கு போனாங்க. அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு போயிருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து வேற எதுவோ கேட்டதுக்கு நான் இதோ பக்கத்தில் தான் இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கடையில் எல்லோருமே சிரிச்சது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுவே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்கள் இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்டோடு. நிகழ்ச்சியில நீங்க தவிர புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு வந்து நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்களுடைய கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாமளும் படிக்க ஆரம்பிக்கலாம். பந்தநல்லூர் ரபேகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய சிறு வயதில் என்னுடைய மாமா வந்து பாலைவனம் எங்கு உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ, நான் வந்து பாலைவனம் வந்து வானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேங்க. என்னை வந்து கேலி செஞ்சு எல்லாருமே சிரித்தாங்க. எனக்கு உண்மையாகவே அப்போது தெரியலை பாலைவனம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் இது இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. என் அவங்களுடைய அனுபவத்தில் அப்படி எதுவுமே நடந்ததும் இல்லையாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செந்தில்கண்ணன் பேரளத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் சின்னம்மா வந்து லைப்ரரியில் போய் மு வரதராசனார் எழுதிய புத்தகம் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்கள வந்து சுருக்கமாக மூ வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் போய் வாமு எழுதிய புத்தகம் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டேங்க. லைப்ரரியில் இருந்தவர் அது வாமு இல்லைப்பா மூ வா என்று சொல்லி என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து இப்போ நினச்சாலுமே சிரிப்பும் நினைவூட்டிய பண்பலைக்கும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ரஃபீக், நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வீட்டில் வந்து தோசை மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் தோசை மாவு பாலுக்கு பதிலாக தோசை மாவுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இதுக்காக நான் திட்டும் வாங்கினேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவே.

செந்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து ஃபினாயில் பாட்டில் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்களாம், நான் பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டேன், வீட்டில் ஒரே சிரிப்பாக போச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, என்னுடைய அனுபவத்தில் அப்படி எதுவுமே இது வரைக்கும் நடந்ததில்லை, மறந்து போய் பொருளை வாங்காமல் போயிருக்கனே தவிர அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதரும், அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கும் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் தங்களோட நிகழ்வை காரைக்கால் ஃபேன் பண்பலை Facebook பக்கத்துல பதிவிடலாம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் ஷேக் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்த உழைக்கும் பூமெக்ஸ்.

பண்பலையில் நேயர்கள் இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட அந்த கதையை கேட்குறீங்க, வயிறு பொண்ணாயிடுங்க. ஒரு டைலர் கடையில் போய் உட்காந்துட்டு திடீர்னு ஐயோ பாம்பு பாம்புன்னு சத்தம் போட்டேன். பார்த்தா ஒருத்தர் மிஷினுக்கு கீழே பாம்பு ஒன்று கிடைக்குது. எல்லோரும் ஐயோ அம்மான்னு அலறி சத்தம் போட்டாங்க. அந்த பாம்பு நான் கடையில் வாங்கின பிளாஸ்டிக் பாம்புங்க, யாருக்கும் தெரியாமல் நைஸாக கீழே போட்டுட்டு அப்புறம் நான் தான் சத்தமே போட்டேன். என்னடா இது, நாம் கேட்டது ஒன்று இவங்க சொல்கிறது ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுட்டு, நான் எதையுமே தவறாக புரிஞ்சிக்க மாட்டேங்க, அதனால நல்லா புரிஞ்சது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவமும் அப்படி நடந்தது தான் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கத்தோட இது வரைக்கும் அது மாதிரிலாம் நடந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் வந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது நீ சரியான டியூப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சிக்க தெரியல அப்படின்றதுனால அப்படி சொல்லி சிரிப்பாங்க. அதுக்கு விளக்கம் தெரியாமலேயே இருந்து கம்முன்னு இருப்பேன், ஏன் இப்படி சொல்கிறாங்க யோசிச்சு பார்த்துட்டு லேட்டாக தான், ஏன்னா டியூப் லைட் வந்து லேட்டாக தான் எரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. நானே சிரித்த காலமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகன் வந்து கோபமாக இருக்கும்போது ஒரு பாப்பா போல குரல் மாற்றி பேசுவேன், அப்போ அவனும் சிரிப்பான், சொல்லு பாப்பா நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்பான்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி.

0: ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஓரும் உறவும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீலக்கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
3: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேண்டா. நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கனமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இணைந்திருக்கும் நேர்களே LSCL லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வேடிக்கையான விஷயம் என்ன? ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி எதுவுமே நடந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து மதிய வணக்கம், நிகழ்ச்சிகள் சிறக்க வாழ்த்துக்களும். இதுவரைக்கும் அப்படி எங்களுக்கும் எதுவுமே வேடிக்கையான நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து தென்னந்தோப்பு இருக்கு. ஒரு நாள் இரவு வந்து 7 மணிக்கு திடீர்னு 10 தேங்காய் வந்து விழுந்துருச்சு. உடனே நான் என்ன நினச்சேன், திருடன் தான் வந்துட்டாங்க போல நினச்சி பதுங்கி இருந்தேன் திருடனை பிடிக்கிறதுக்காக. ஆனால் 1.5 மணி நேரம் கழித்து குரங்கு வந்து ஒன்று தாவி தாவி அடுத்த மரத்திற்கு சென்றது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஏமாந்தது எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் விளக்கப்பாடி செந்தல் முருகர். திருபுவனம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதியம் கேட்ரிங் துறையில் வந்து ஒருவர் வந்து சாப்பிட்றதுக்கு மோர் கேட்டபோது என்னுடைய நண்பர் வந்து பாயாசம் வந்து ஊற்றிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து சிரித்தோம். ஆனால் பாயாசம் சாப்பிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல எனக்கு பாயாசம் தான் கேட்கணும்னு தோணுச்சு, ஆனால் அது மாற்றி மோர்னு சொல்லிட்டேங்க. பாயாசம் கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன். நன்னிலத்திலேருந்து அம்பலவானன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மனைவி வந்து கடையில் காப்பித்தூள் வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஆனால் என் காதில் வந்து அரப்புத்தூள் அப்படின்னு விழுந்துருச்சு. நான் அரப்புத்தூள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். என்னோடய மனைவியும் என்னுடைய பையனும் ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சங்கடமாக போச்சுங்க. இருந்தாலும் பழைய நினைவுகளை வந்து நினைவுபடுத்தியதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. காரை பண்பலைக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. நான் வீட்லேயும் சரி அரசு பணியிலும் சரி இதுவரைக்கும் எதையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச விஷயம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலும் ஓடுதுறை சேப்பு விஜயராகவன். சென்னை பழைய வண்ணாரிப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு ஒரு முறை ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவு செஞ்ச தேதிக்கு ஒரு முன்னரே வந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் டிடிஆர்ட்ட சொல்லி அபராதம் கட்டி ரயிலில் வந்து பயணம் செஞ்சேங்க அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் அப்படிலாம் எதுவுமே நடந்தது இல்லைங்க, நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எதையுமே இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன். அப்படி ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது இல்லைங்க. என்னுடைய மனைவி வாங்க சொன்னதை சரியாக வாங்கிடுவேன். சில நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை மறந்துடுவேன். மாற்றிலாம் வாங்கினதே இல்லை. ஆனால் என்னுடைய மூத்த மகன் வந்து துவரம்பருப்பு வாங்க சொன்னதுக்கு கடலைப்பருப்பை வந்து மாற்றி வாங்கிட்டு வந்து நல்ல

எல்லாம் அவங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டதே நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து வெண்ணெய் வாங்க சொன்னாங்க, நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஆயில் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய நினைவுகளை பகிர்ந்து காரைப்பன்மலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலி. நகைச்சுவை வேடிக்கையான விஷயம் வந்து மன அழுத்தத்தை வந்து நீக்கிடும், அதற்கு அதை நினைவுபடுத்தியதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா நந்தகுமார், ஆனால் எங்கிருந்து அப்படின்னு சொல்லலை. குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன், நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு வேடிக்கையான விஷயம் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஐடிஐ முடிந்தவுடன் ஒரு கம்பெனியில் வந்து எலக்ட்ரீஷியன் அப்ரண்டிஷிப் ஜாயின் பண்ணேன். முதல் நாள் வேலையின் போது என்னோட சீனியர் வந்து பிரேக்கரை வந்து கட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் பிரேக்கர் ஒயரை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வேலையை முடித்த பிறகு பிரேக்கரை வந்து ஆன் பண்ண சொன்னாங்க. நானும் ஆனில் தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏன் லைன் வரல அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே சிரிச்சிட்டாங்கங்க. எனக்கு அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் சிம்பிள்லாம் தெரியாது. உடனே அந்த சீனியர் வந்து எலக்ட்ரிக் வேலையில் வந்து கவனம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து வேலையை வந்து சேஃப்டியாக கற்றும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சிறு வயதில் வந்து இரவில் எனது அம்மா நிலாவை காட்டி நம்ம பாட்டி வந்து மாவு அரைக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பெருஞ்சேரியிலேருந்து ஜார் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சனிக்கிழமை ஸ்கூல் இல்லை அப்படின்னு என்னுடைய கணவர் வந்து சொன்னாங்க. ஆனால் என்னுடைய காதில் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு விழுந்துருச்சுங்க. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திருச்சு டிஃபன் லன்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் சொன்னாங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்னு. என்னுடைய தூக்கமே போச்சுங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க. எராமஞ்சேரி கலாவதி ராஜமோகன், எங்களோட வீட்டில் அமுக்கி பூட்டுன்னு ஒரு பூட்டு இருந்தது. நாங்கள் ஒரு நாள் வெளியில் கிளம்பும்போது சாவியை எடுத்துக்கிட்டு பூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய காதில் சாவியை நான் எடுத்துக்கிட்டேன், பூட்டிட்டு மட்டும் வந்துடு அப்படின்னு சொன்னது போல் இருந்தது. நான் அமுக்கு பூட்டு வந்து வெளியில் போயிட்டு வந்ததும் சாவியை கொண்டா அப்படின்னு கேட்குறாங்க. சாவியை எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் பூட்டிட்டு மட்டும் தானே வான்னு சொன்னீங்க அப்படின்னு நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டதை சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையனை மேலே ஏறி ஒரு கேப் வழியாக உள்ளே குதிக்க வச்சு சாவியை எடுத்து தர சொல்லி அப்புறம் தாங்க பூட்டை திறந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது போல் சில நடந்திருக்கு, ஆனால் கேட்டவுடன் ஞாபகத்துக்கு வரமாட்டதுங்க, சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கை மாந்துரை மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், போன மாதம் ஒரு திருமணத்துக்கு வந்து போயிட்டு வந்தோம். நானும் என்னுடைய கணவரும் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது அங்கே ஒருத்தர் வந்து கை கழுவிட்டு வேஷ்டியில் வந்து குனிஞ்சு கையை தொடச்சிட்டு இருந்தார். அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்களோட முதுகில் வந்து தட்டிட்டு மாடி படியில் ஏறி போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு அவர் வந்து என்னையை திரும்பி பார்த்துட்டாரு. நான் உடனே நான் இல்லைங்க அங்கே படியில் ஏறி போயிட்டுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சிட்டேங்க, ஐயோ தப்பிச்சம்பா அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், நான் சின்ன வயசாக இருந்தப்போ வந்து என்னுடைய கடையோட முதலாளி 10 ரூபாய் பணம் கொடுத்து பத்தி வாங்கிட்டு வா, அதாவது ஊதுபத்தி வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சாப்பிடக்கூடிய பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது அது பஜ்ஜி இல்லை பத்தி அப்படின்னு. இப்போ நினச்சாலும் ஒரே சிரிப்பு தான் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களோட வேடிக்கையான கருத்துக்களோட இன்றைய எல்எஸ்சி நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 4 மணி.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
1: நேயர்கள் கேட்கலாம், ஊரும் உறவும். நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தலத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலா வருகிறது. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைகிறார் அறிவிப்பாளர் எம் கே அன்பழகன். வாருங்கள் நேர்களே, செல்லலாம் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு.
2: நன்றி வெண்முகி. அழகான நட்புகளை முற்பகலாக்கி முற்பகலை பிற்பகலாக்கி பிற்பகலை அந்தி மகளை வரவேற்க அழகான மாலை பொழுதா இணையும் இன்றைய அந்தி நேரத்தின் அழகிய மாலை பொழுதில் நம்மோடு இணைய காத்திருக்கும் காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாம் வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல கிராமத்துக்குள்ளதாங்க வந்திருக்கோம். ஏன் இந்த கிராமத்தை இன்றைக்கு நாம தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கிராமம் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு புதிதாக புனரமைக்கப்பட்ட ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு நீல கடற்கரை அப்படின்னு அரசால் ஏற்படுத்தப்பட்டு ஒரு சுற்றுலா தலமாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இங்க இந்த நீல கடற்கரையின் அழகை ரசித்து விட்டு இங்கு தங்கியிருந்து ஓய்வெடுத்து விட்டு செல்கிற ஒரு அழகான கிராமமாக இருக்கிறது. முழுவதும் வங்க கடல் எண்ணெய் தாளாட்டுகிற கடலோரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிராமம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையான ஒரு அழகான கிராமமா இருக்கு. அந்த வகையில இங்க வந்து இன்றைய ஊர்வரும் நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கடற்கரை ஓரத்துல பசுமை என்பது குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க வந்து முழுமையான பசுமையோடு இந்த அழகிய காமேஸ்வரம் கிராமம் நீல கடற்கரையாக அற்புதமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை நாம இப்ப சந்திக்க போறோம். வணக்கம்
3: சார். வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் பேர் விஸ்வா. நான் காரைக்குடியில இருந்து வரோம்.
2: இங்கிருந்து எப்படி இந்த பக்கம்?
3: நாங்க வந்து இப்ப ஒரு ஷூட்டுக்காண்டி வந்திருந்தோம். ஷார்ட் பிலிம் ஷூட் முடிச்சாச்சு.
2: உங்க ஷார்ட் பிலிமுக்கு தகுந்த மாதிரி இந்த பகுதி இருக்குங்களா?
3: இருக்கு சார். எல்லாமே லொகேஷன் நல்லா இருக்கு. மெயினா பார்த்தா நேச்சர் இந்த பிளேஸ் வந்து பார்க்க நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களா வீடியோ எடுத்தோம். நல்லா போயிட்டு இருக்கு.
2: இப்ப ஷூட் அப்படிங்கறதுனாலே உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த படப்பிடிப்பு தேவைக்கான அந்த லொகேஷன் இல்ல சீனரி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு இங்க இருக்கு?
3: இருக்கு சார், இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதுசா பண்ணிருக்காங்க. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணோம். எல்லா முக்காவாசி சீன் இதுலதான் எடுத்தோம். இப்போ எடுத்துட்டு லாஸ்டா பைனலா பேசுறது.
2: நீங்க பல இடத்துல எடுத்திருப்பீங்கல்ல, அந்த இடங்களுக்கு இந்த இப்ப காமேஸ்வரம் இந்த கிராமத்துல இந்த அமைந்திருக்கிற இந்த கடற்கரைக்கும் எப்படி இருக்கு
3: சார்? இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு சார். யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் பாக்கல. நம்ம பாட்டுக்கு வந்தோம், வேலை பாத்துட்டு இப்போ ஷூட் பண்ணோம், போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் கிளம்பிடுவோம் சார். நல்லா
2: இருக்கு. நல்லா மனசுக்கு திருப்தியா இருக்கு.
3: இன்னொரு டைம் வருவோம் கண்டிப்பா.
2: நிச்சயமா வரும்போது அடுத்தது குடும்பத்தோட வருவீங்க?
3: ஆமா சார்.
2: இப்ப யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
3: நானும் எங்க அக்காவும் வந்திருக்கோம்
2: ஷூட்டுக்காக.
3: ஷூட்டுக்காக
2: என்ன சொன்னாங்க உங்க அக்கா? இங்க பகுதியை பாத்துட்டு
3: அவங்களுக்கு புதுசா டிஃபரன்ஸ். அவங்க தருமபுரி. நாங்க இப்ப நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் எல்லாம். ஆமா,
2: யார் சொல்ல கேள்விப்பட்டீங்க வந்தீங்க?
3: இங்க ஷூட் கூப்பிட்டு இருந்தாங்க ப்ரோ. அவரு நம்ம ஃப்ரெண்டு தான். அவரு கூப்பிட்டனால வந்திருந்தோம். என் காலையில சர்ச் எல்லாம் போயிட்டு நல்லா சுத்தி பார்த்து
2: முதன்முறையாட்டு சமூக வலைதளங்களை பார்த்து வரீங்க? இப்பதான் வரீங்களா? இதுக்கு முன்னாடி
4: வரீங்க? இப்பதான் வரேன். காமேஸ்வரத்துக்கு எல்லாம் வந்திருக்கேன். இப்ப பீச்சுக்கு போதான்.
2: பீச் தொடங்கிய பிறகு இப்பதான் வரீங்க? எப்படி இருக்கு பாக்குறதுக்கு?
4: ரொம்ப
2: அழகா இருக்கா? யார் யார் வந்தீங்க? குடும்பத்தோட வந்தா குளிச்சிருவீங்க?

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்க மாளிகை
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெளிப்போர்.

0: பெண்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் வணிய நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: நாளை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாடு. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நேயர்கள் இணைந்திருப்பது ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்லலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு.
9: அமைதியான அந்தி பொழுதிலே அழகான பொழுதாக்கி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் கிராமத்திலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்குங்க. இந்த காமேஸ்வரம் கிராமத்தினுடைய சிறப்பை நாம ஏற்கனவே என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, காசி வீசம் கூட காமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து புராணத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா காசிக்கு செல்ல முடியாதவர்கள் வீசம் கூடாது, அங்கு செல்கிற முக்கால்வாசி புண்ணியம் வந்து இந்த கடற்கரையில வந்து நீங்க கால் பதிச்சு கடற்கரையில குளிச்சு எழுந்தா அதற்கான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற. அதனாலேயே இந்த பகுதி காமேஸ்வரம் முழுக்க என்ன, ஒவ்வொரு ஆடி அமாவாசை தமிழ் தை அமாவாசைகளிலும் மிகப்பெரிய விழாவாக சுவாமி தீர்த்தவாரி நடக்குது. அந்த தீர்த்தவாரியில வந்து நிறைய தர்ப்பணம் கொடுப்பதற்காகவும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து அஸ்தி கரைப்பதற்காகவும் இந்த கடற்கரை வந்து ஒரு மிகச்ச பிரசித்தி பெற்ற கடற்கரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம வருகிற இந்த கூட்டத்தை வந்து வைத்துதான் வந்து இந்த சுற்றுலா தலமாக்க வேண்டும் அப்படின்னு முழு முயற்சி எடுத்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இந்த காமேஸ்வரம் புதிய சுற்றுலா தலமாக உருவாகி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு எந்த இடத்துக்கு ஒரு ஓய்வு எடுக்க செல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த காமேஸ்வரம் கிராமம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்கிற இதை பார்க்க முடியுது. இந்த கடற்கரை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த கடற்கரை பாத்தீங்கன்னா நாம வந்து பார்க்கும்போது என்ன மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா மிக சுத்தமா இருக்குது. கடற்கரை அப்படின்னாலே வந்து சில இடங்கள்ல வந்து நிறைய குப்பைகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும், பொறுக்கப்படாத நிறைய ஓடுகள் இதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க வந்து முழுவதுமாக சுத்தப்படுத்தப்பட்டு அமைதியா உட்கார்ந்து ரசிக்கிற அளவிற்கு அந்த கடற்கரை மணல்ல கால் பதிச்சு விளையாடுகிற அளவிற்கு ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிறப்பை பத்தி இன்னும் நம்ம நிறைய சொல்ல போறோம். ஆனாலும் இங்க இந்த சுற்றுலா தலத்தால் நியமிக்கப்பட்ட அலுவலர் ஐயா இருக்காங்க, அவங்க நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
10: வடிவேல். இந்த பார்க்கோட பீச்சோட நம்ம இன்சார்ஜா இருக்க மேனேஜர் எல்லாமே நம்ம போறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 பேர் அங்க வேலை பாக்குறோம். அந்த பார்க்கிங்க பார்க்கு சம்பந்தமா நாங்க 6 பேர் வேலை பாக்குறோம். 6 பேர் யாராக்கா லைஃப் கார்டு 2 பேரு, கிளீனிங் இன்சார்ஜ் நானும், செக்யூரிட்டி. அது இல்லாம புதுசா வந்து டவருக்குன்னு நாங்க 2 பேர் ஆள் புதுசா எடுத்திருக்கோம். அது என்னடாக்கா நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப கடற்கரைக்கு வராங்கனாக்கா வந்து வெளியில இருந்து வர்றது பொதுமக்கள் நினைப்பாங்க, வந்தாக்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, சுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கணும் தான் எல்லாரோட நோக்கமும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலையில நாங்க 6 மணிக்கு அந்த பீச்சுக்கு உள்ள என்டர் ஆகும். காலைல வந்து 6 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். பீச்சு பீச்சு பாக்கு ரெண்டுத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு அதை வந்து நாங்கள் செப்பரேட்டா பிரிப்போம். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லுவோம். மக்கும் குப்பை ஒரு பக்கம் மக்காத குப்பை ஒரு பக்கம் பிரிச்சு அதை வந்து நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்பேஜ் பண்ணிடுவோம். டிஸ்பேஜ் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னாக்கா ஃபர்தர் நம்ம நீங்களா பார்த்தாலும் தெரியும் ஃபுல்லாக மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி பிடிச்சா ஆகணும். தண்ணி பிடிக்கிறது அது 2 hours ஆகிடும். இப்போ 10:00 ஸ்டார்ட் பண்ணாக்கா 11:30 to 12:00 ஆகிடும் தண்ணி ஃபுல்லா தண்ணி பிடிச்ச முடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து நாங்க வந்து 1 மணிக்கு லஞ்ச் போயிடுவோம் வீட்டுக்கு. போயிட்டு 2:30 3:00 உள்ள ரீச் ஆகும். அப்பதான் வந்து 3 மணிக்கு

0: பேசினாலதான் வந்து பீச்சுக்கு வர்றவங்க எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. ஏன் நீ கடற்கரை அப்படின்னு பேர் வச்சாங்க? எப்போதுமே இந்த கடற்கரை வந்து இந்த அதாவது கடற்கரை அப்படின்னு எல்லாம் இந்த மண் குழம்பல் சேரோட வரும், ஆனா இங்க மட்டும் மிக தெளிவா கடல் நீர் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீல நிறத்திலேயே கடல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல இப்ப எப்படின்னா நம்ம காத்தோட அளவு வச்சுதான் கடலோட தண்ணியோட நிறம் மாறும். காத்துக்கு தகுந்த மாதிரிதான் வந்து தண்ணி கலரும். காத்து கொஞ்சம் காத்து இல்லைனாக்கா தண்ணி நீல கலரா தெரியும், காத்து அடிச்சனாக்கா அலையும் கொஞ்சம் தெரியும், ஆனா தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலா தெரியும். இப்ப வந்து காத்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால தண்ணி கலங்கலா தெரியுது, மித்தபடி இல்ல நீல நிறமா தான் தெரியும். இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க ஐயா? இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒர்க்கிங் டேன்னு பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பர் டே வந்து 350 400 மெம்பர்ஸ் வந்துருவாங்க மண்டே டு ஃப்ரைடே பர் டே. இது இப்ப ஒரு வீக்கெண்ட்னு பாத்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பாத்தீங்கன்னாக்கா 2,000-2,500. இதுல ஃபெஸ்டிவல் டேன்னு பாத்தீங்கன்னா 4,000 பேர் 3,000 பேர் அந்த அளவுக்கு வந்துடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா டெல்லி இதுல இருந்து வந்து நமக்கு வேளாங்கண்ணி வரவங்க நம்மளோட பீச்ச நெட்ல பாத்துட்டு இணையத்துல பாத்துட்டு அது வந்து நம்ம பாத்துட்டு நமக்கு வந்து பாராட்டு போறாங்க. இவ்வளவு நாங்க வந்திருக்காங்க இருந்து வந்திருக்கேன் வேளாங்கண்ணி வந்த உடனே வந்து நமக்கு அங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீங்க போய் காமேஸ்வரம் போங்க, அங்க பார்த்தா நல்லா ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம், குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கணும். அவங்க நம்ம சொல்லி போயிருக்காங்க. அதுக்காக நாங்க வந்து குளிச்சு கடல்ல குளிச்சு அப்புறம் நல்ல தண்ணில குளிக்கிறதுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறனால இங்க வந்து வந்துட்டு போறாங்க சார்.
1: இப்ப பெண்கள் கடல்ல குளிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பாதுகாப்பா உடை மாற்றுவதற்கான அந்த இடங்கள்லாம் வந்து முழுவதும் மூங்கிலேயே வந்து அறை மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. எத்தனை அறைகள் இருக்குது, எத்தனை பேர் வந்து ஒரே நேரத்தில் உடைமாற்ற?
0: இப்ப உடைமாற்ற அறைகள் பாத்தீங்கன்னா லேடிஸ் கூட ஜென்ஸ் இருக்கு, அதுல உள்ள போனீங்கன்னா செப்பரேட்டா தெரியும். செப்பரேட்டாக்கா ஒரே டைம்ல வந்து லேடிஸ் 4 பேர் டெஸ்ட் மாத்தலாம், ஜென்ஸ் 4 பேர் டெஸ்ட் மாத்தலாம். எல்லாம் தனித்தனியா தான், தனித்தனி தரும். குளிக்கிறது அதே மாதிரி தான், குளிக்கிறது வந்து ஒரே டைம்ல ஆண்கள் பார்த்தா ஆண்கள் 4 பேர் குளிக்கலாம், பெண்கள் 4 பேர் குளிக்கலாம். எல்லாமே தனித்தனியா இருக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா
1: கடல்ல குளிச்சுட்டு நல்ல தண்ணியில குளிக்கிறதுக்கும் இங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
0: ஆமா, ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்க ரெஸ்ட் ரூம் போறவரால் போய்க்கலாம், மித்தபடி குளிக்கிறது வாஷ்ரூம் எல்லாமே நாங்க வந்து இருக்கோம். டஸ்ட்பின் எல்லாமே டஸ்ட்பின் இருந்திருக்கும். மித்தபடி வந்து நாப்கின் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு செப்பரேட்டா தனியா மிஷின் இருக்கு, அதை நாப்கின் அதுல சொல்ல நாங்க வந்து இது பண்ணிடுவோம்.
1: அவங்களோட
0: பணி என்ன சார்? இப்ப கடல்ல குளிக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே நாங்க வந்து இந்த கடல்ல வந்து ஒரு இது போட்டிருப்போம், கயிறு எல்லை கயிறு போட்டிருப்போம். அதை தாண்டி அவங்க போக கூடாது. சப்போஸ் அவங்க போற மாதிரி இருந்தாங்க இவங்க வான் பண்ணுவாங்க. லைஃப் கார்டு ரெண்டு பேருமே வந்து கடல்ல குளிக்கிறாங்க. 350 மீட்டர்ஸ் எங்களை அளவு சார் புளூ பிளாக் நம்ம பீச்சோட வந்து கண்ட்ரோல் வந்து 350 மீட்டர்ஸ். இந்த 350 மீட்டர்ஸ்க்குள்ள எங்க குளிக்கிறாங்களோ இங்க ரெண்டு பேர் வந்து இவங்க போயிட்டு வான் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரவுண்ட்ஸ் தான் இருப்பாங்க குளிக்கிறவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு. அவங்க வந்து அந்த எல்லை பாதுகாப்பு கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயிறு கிட்ட போனாலே இவங்க வந்து வான் பண்ணிட்டு வந்துருவாங்க அங்க போக கூடாது சொல்லிட்டு. அதுக்கு பிறகு மீறி போனாக்கா இவங்க போய் அழைச்சிட்டு வந்து கரையை விட்டுருவாங்க.
1: நீட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா தெளிவா சுத்தமா இந்த கடற்கரை இருக்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு வெண்மையான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், மென்மையா ஓய்வு எடுக்கணும் இந்த மென்மையான பகுதிக்கு வரலாம் அப்படின்னு. முக்கியமா என்னன்னா இந்த பனைக்குட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பனங்கன்றுகள், பனங்கன்றுகளுக்கு கீழே உட்காருவதற்கான இருக்கை அமைக்கப்பட்டு அந்த நிழல எல்லாரும் அமைதியா ரசிக்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. காரைக்கால் பண்பலையில இப்ப நேரில் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்க அந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
0: சந்தோஷமா சார். இது வந்து நாங்க வந்து வெளிப்படையா நாங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. இந்த வானொலி மூலமா வந்து உலக மக்கள் எல்லாமே கேட்டு இருப்பாங்க. எங்களோட ப்ளூ பிளாக் பீச்சோட புகழ் வந்து எல்லாத்துக்கும் தெரிய கேட்கற முடியும்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி வடிவேலை, அவங்களை சந்திச்சதுல
0: நன்றி.
1: நேர்களே, அடுத்து ஒரு ஐயா நம்ம சந்திக்க போறோம். அந்த ஐயா பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க, அதனால ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணையலாம் நேர்களை உறவும் நிகழ்ச்சியோடு வாருங்கள். நேர்களை மீண்டும் செல்லலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு.
3: இதமான மாலை பொழுது இனிமையாக்கி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை அந்த சுற்றுலா தலத்திலிருந்து நேரலைய விழா வந்துட்டு இருக்கு. இந்த சுற்றுலா தலத்திலிருந்து பார்வையிடுவதற்காக நிறைய வெளியூர்ல இருந்து நிறைய நேர்வு மக்கள் வர்றாங்க, அது மாதிரி சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. எல்லாருமே வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட தான் இந்த ஊரும் உறவு நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்குது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கு அருகில பாத்தீங்கன்னா தாழங்காடுகள்னு சொல்லக்கூடிய தாழை கொன்றைகள் நிறைந்த ஒரு அழகான பசுமை நிறைந்த இடமாக ஆண்கள் பெண்கள் கடல்ல குளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அவர்கள் உடைமாற்றுவதற்கோ அல்லது ஓய்வு எடுப்பதற்கோ. முழுவதும் மூங்கில்களாலேயே தடுக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான அறைகள் வந்து சுற்றுலா தளத்தால் வந்து சுற்றுலா துறையால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல குளிப்பவர்களுக்கு முழுவதுமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த வகையில யார் முதல்ல இந்த பக்கம் நிறைய கடற்கரையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிறைய கடலையும் குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்களையும் நம்ம விடுறதா இன்னைக்கு பேசிடுவோம். உங்ககிட்ட உங்க பேர்
4: சொல்றேன்.
3: எங்கிருந்து வரீங்க?
4: திருவாரூர் அடியக்கமங்கலம்.
3: அடியக்கமங்கலம் திரும்ப வரீங்க, எப்போ கேள்விப்பட்டீங்க, எப்போ வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க?
4: ஒரு 1 week முன்னாடியே பிளான் போட்டிருந்தோம், இந்த வாரம் வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம்.
3: எதுக்கு எட்டி போறீங்க? கடலை நான் புடிங்கி சாப்பிடுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன பார்த்து பயமா இருக்கு? அப்படியெல்லாம் இல்ல,
4: அதெல்லாம் இல்ல.
3: இப்ப யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
4: எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம்.
3: எத்தனை பேர் மொத்தம் வந்தீங்க?
4: மொத்தம் ஒரு 22 பேர் வந்திருக்கோம்.
3: ஆஹா, 22 பேர்னா எப்படி வந்தீங்க? நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வந்து தெற்கு தொலைவிலும் வந்து வேதாரணத்திலிருந்து வடக்கே ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் காமேஸ்வரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இறங்கி இந்த சுற்றுலா தலத்தை அடையணும் அப்படின்னாலே 3 கிலோமீட்டர் வந்து கடற்கரை ஓரமா நம்ம கடந்து வரணும். அதுதான் வேணும்.

0: இல்லனா வர முடியாது அப்படிங்கறதுதான். சரி, இப்ப வந்து பார்த்த வகையில எப்படி இருக்குங்க?
1: நல்லா இருக்கு சார், பரவாயில்ல.
0: அம்மா ஒரு வாரத்துல சொன்னா இப்படி என்னெல்லாம் சுத்தி பாத்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கு?
1: நல்லா இருக்கு, பசங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு இருக்கு, இந்த குளிக்கிறதுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ரூம் இருக்கு, தண்ணி எல்லாம் வீண் வரையும் செய்யாத அளவுக்கு கிளாஸ் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும்
0: நன்றிக்கிறீங்க. உறவினர்களா சேர்ந்து அப்படியே அழைச்சிட்டு வந்தாங்களா? பள்ளிக்கு போவியா? இங்க வர்றதுனால அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்படி ரேடியோல சொல்லி எங்களை மாட்டி விட்டீங்களா சார் அப்படின்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் இல்ல, பாத்துக்கலாம், சமாளிக்கலாம். அப்படிதானே? எப்படி இருக்கு பீச் பாக்குறதுக்கு?
2: பீச் செமையா இருக்குதே.
0: செமையா
2: இருக்குன்னா தண்ணி தண்ணி இதெல்லாம் வச்சிருக்காங்க.
0: ஓஹோ, நல்லா
2: டெஸ்ட் ஆக்க கூடாதுன்னு அங்க ஒருத்தவங்க நிக்க வச்சு தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க.
0: ஓஹோ,
2: பாலம் கட்டி இருக்காங்க மூங்கில வச்சு.
0: மூங்கில வச்சு
2: அதுவும் நல்லா இருக்கு. வாக்கிங் போறதுக்கு நல்ல இடம் சார்.
0: ஓ, வாக்கிங் போறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து என்னென்ன
2: விளையாண்டீங்க? அந்த சார், அந்த இது பூங்கா உங்களுக்கு
0: காமேஸ்வரம் போனேன், இந்த பீச் சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, முதல்ல யாருகிட்ட சொல்லுவீங்க? நண்பர்னாங்க.
3: அப்ப என் பேர் அரிமத் சர்ஜானா, நடிகமுகத்துக்கு வந்திருக்கேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்.
0: எவ்வளவு நாளா இங்க வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி?
3: ஒரு 1 மந்த் தான் எங்களுக்கு வரணும்னு ஆசையா இருந்துச்சு. அதாவது வந்திருக்கோம், ஃபேமிலியா வந்திருக்கோம், எல்லாம்
0: கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்.
3: பெரியட வந்திருக்கோம்.
0: அடிகமுகத்துக்கு மட்டும் உங்க சொந்தக்காரங்க அங்கங்க இருந்து?
3: இல்ல, அடிகமுகத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கோம்.
0: வந்து பார்த்த வகையில எப்படி இருக்கு?
3: எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பாக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்.
0: எல்லாம் விளையாடுறதுக்கான அந்த பூங்காக்கள் எப்படி இருக்கு?
3: எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு.
0: மறுபடியும் இப்ப வரணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கா இல்ல இதுவே போதும்?
3: மறுபடியும் வரணும் ஆசையா இருக்கு. இனிமே வருவாங்க, தொடர்ந்து வரும்.
0: சரிங்க, இது இது முதல் முறையா வந்ததுனால உங்களுடைய அனுபவம் அப்படிங்கறத வந்து முதல்ல பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ஊர்ல யார்கிட்ட போய் சொல்லுவீங்க?
3: ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்
0: எல்லாத்தையுமே
3: சொல்லுவோம். வருவாங்க, உறவினர்கள்.
0: வாங்க, நீங்க அடுத்த முறை நம்மளும் போயிட்டு வரலாம்
3: அப்படின்னு.
0: சரிங்க, மிக்க ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரம் உறவும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஊரும் உறவும். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, ஒரு முறவும் நிகழ்ச்சியோடு மீண்டும் செல்லலாம் காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு.
1: அழகான மாலை இப்பொழுது மேலும் அழகாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊர்முறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை சுற்றுலா தளத்திலிருந்து நேரலையா உலகம் வந்துட்டு இருக்கேன். இந்த சுற்றுலா தளம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் கூட நிறைய சுற்றுலா தள பயணிகள் வந்து அதை கேள்விப்பட்டு இந்த காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட இப்ப மாலை பொழுது அப்படிங்கிறதுனால நிறைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி தொழில்கள், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பம் குடும்பமாக இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாலை நேரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த வகையில கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு வெயில் தான் சார் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நாங்க இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறோம். எங்களுக்கு 5 மணிக்கு மேல கொஞ்சம் பயிற்சி வேண்டிய வேலை இருக்குது, தனிப்பயிற்சி டியூஷன் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி நிக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சரண்யா.
1: சரண்யா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
1: எந்த ஊர் உங்களுக்கு?
2: வேளாங்கண்ணி.
1: வேளாங்கண்ணி, சரி. வேளாங்கண்ணியே பெரிய சுற்றுலா தலம். இப்ப காமேஸ்வரம் அடுத்து
2: நல்லா நேச்சுரலா இருக்கு, பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா மூங்கில்களால எல்லாமே இது பண்ணிருக்கீங்க. பாக்க டிஃபரெண்டா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: ஒரு அமைதியை கழிக்கணும்னா
2: அமைதியா இருக்கு, என்டர்டைன்மெண்ட், மன ரிலாக்ஸ், எல்லாமே புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்குது.
1: எப்போ கேள்விப்பட்டு நீங்க வந்தீங்க?

0: நான் ஒரு 1 வீக்கா சொல்லு ஒருத்தவங்க சொல்லிதான் வந்தேன், இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதன் மூலமா தான் வந்தேன். நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு
1: பாக்கிறதுக்கு.
0: குழந்தைகள் ரொம்ப விருப்பப்பட்டாங்க, இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கும். நெக்ஸ்ட் டைம் எப்போன்னு கேக்குறாங்க, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு போல.
2: காலைக்கு வச்சுதான் போறது. லாங்குக்கு நம்ம வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகேவா, இப்ப காரைக்கால்னா ஒன் ஹவர் டிராவல் பண்ணிட்டு வரணும் போகணும். இது நம்ம வேளாண் பக்கம் ஒரு 1/2 hour தான். அதனால ரொம்ப ஹாப்பி, எல்லாம்
1: மகிழ்ச்சியா இருந்துச்சு. குடும்பத்தோட வந்துட்டீங்க.
2: அது என்னன்னா, இன்னொரு கடற்கரையில வந்து நிறைய கடைகள்ல இந்த ஃப்ரூட் ஷாப், இது மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப் எல்லாம் போட்டு பிள்ளைங்களை வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஹாப்பிக்கு நல்லா இருக்கும்.
3: அந்த நீங்க கிடைக்கிற உணவுப் பொருட்கள் ஒரு 5 மணிக்கு மேல அந்த பகுதியில இருக்கும். 5 மணிக்கு மேலதான் தொடங்குவாங்க, ஏன்னா அந்த கூட்டம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இயல்பாகவே வந்து குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 கடைகளுக்கு மேல அங்க வந்து எப்பவுமே தின்பண்டங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஆனா என்ன, இந்த சனி ஞாயிறு அதுல மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா
2: இருப்பாங்க.
3: ஆமா,
2: போயிருக்கேங்க. மத்தபடி பீச் அங்க அந்த பானிபூரி அது அப்படின்னு நல்லா ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து இங்க வந்து அந்த மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்றது இங்க வந்திருக்கேன்.
3: இன்னும் வந்து இப்ப கேள்விப்பட்டுட்டு சுற்றுலா மூலமாக இதை வந்து நிறைய வந்து நல்ல வளர்ச்சி கொண்டு போறதுக்கான மாற்றி மாற்றி ஏற்பாடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
2: இது வந்து நம்மளுக்காண்டி இல்ல, நம்ம அதாவது நம்மள மாதிரி நம்மளோட சின்ன புள்ளைகளும் ஹாப்பி தான். அது எல்லாமே
3: மகிழ்ச்சியா இருக்கு.
2: அவங்களோட ஹாப்பி தான் நம்ம ஹாப்பி.
3: நிச்சயமா
2: அவங்க நல்லா ஹாப்பியா இருந்தாலே சந்தோஷம் தான்.
3: யாரு என்னங்கய்யா?
2: என் பேர் ஜெரோம் பீட்டர் சுரேஷ்.
3: ரொம்ப மகிழ்ச்சி. நிலாங்கண்ணி ஒரு சுற்றுலாத்துல இருந்து இன்னொரு சுற்றுலாத்தலத்துக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அனுபவிச்சிருக்கீங்க. நன்றி ஐயா. அடுத்து ஒரு அந்த விளையாட்டு நிறைய விளையாண்டுட்டு கடல்லையும் குளிச்சுட்டு ஈரத்தோட நின்றுட்டு இருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
4: டால்வின்.
3: டால்வின் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு.
3: டால்வின் இங்க இருக்கிற டால்வின பிடிக்க வந்தாரா காமேஸ்வரத்துல?
2: ஃபுல் நேம் சொல்லு.
3: டால்வின் எப்படி இருக்கு இந்த விளையாடுற இடம் எல்லாம்?
4: சூப்பரா இருக்கு.
3: சூப்பரா இருக்கா? என்னென்ன
4: விளையாண்டீங்க? சர்க்கஸ், ராட்டோ, அது இதெல்லாம் விளையாண்டோம்.
3: சொல்லுங்க. வேதாரண்யமா? வேதாரண்யத்துல இருந்து எப்ப புறப்பட்டு வந்தீங்க? இங்க
5: 1 மணிக்கு.
3: 1 மணிக்கு வந்தீங்களா? 1 மணிக்கு வெயில்ல வந்தீங்களா? சரி, அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஜாலியா பீச்சுல சுத்துறீங்க?
5: கோயிலுக்கு போயிட்டு,
3: கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்தீங்க. எப்படி இருக்கு பீச் பாக்குறது?
5: நல்லா இருக்கு.
3: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா?
5: சரி,
3: எங்க எந்த ஊர் உங்களுக்கு? சொந்தூர்.
5: சொந்தூர் கருப்பம்பளம்.
3: கருப்பம்பளம், வேதாரண்யம் பக்கம் கருப்பம்பளம். எப்ப கேள்விப்பட்டு வந்தீங்க?
5: தெல்ல பக்கம்.
3: வந்தீங்க
5: நன்றி.
3: உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களுக்கு

0: மனம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: 4:46 பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் புறவும். வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்லலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய ஊர் ஒரு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கேன். இந்த காமேஸ்வரத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த கடற்கரையினுடைய அழகை ரசிச்சுட்டு இங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியா ஓய்வா இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க

0: இருந்து நேரலையா வந்துட்டு இருக்கேன். இந்த காமேஸ்வரத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த கடற்கரையினுடைய அழகை ரசிச்சுட்டு இங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியா ஓய்வா இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு 17-18 கிலோமீட்டர் தெற்கு தொலைவிலும், வேதாரணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர் வடக்கு தொலைவிலும் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துல இறங்கி கிழக்கே கடற்கரை சாலையில நீங்க வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு வரணும். அதற்கான வாகன வசதிகள்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யம் செல்கிற சாலையில இந்த காமேஸ்வரம் கிராமம் இருக்குங்க. இந்த நில கடற்கரையை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாலை பொழுதை கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போகணும் அப்படின்னு ரசிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய நிறைய பயணிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு ஐயாவை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: பாலமுருகன். எங்கிருந்து வரீங்கய்யா? திருத்திரைப்பூண்டி.
0: திருத்திரைப்பூண்டியில எந்த ஊர் சேர்த்து நம்ம சொந்த
1: இடம்? மேட்டுப்பாளையம்.
0: மேட்டுப்பாளையம். யார் கேள்விப்பட்டு வரீங்க?
1: அம்மா செல்ல பார்த்து கேள்விப்பட்டு.
0: கைபேசியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருங்க. ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: நானும் வைஃப் வந்து
0: வீட்டுக்காரமா வந்திருக்கீங்க. வீட்டுல
2: சொன்னாங்க பீச் நல்லா இருக்கும்னு. எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சரி, இப்பதான் இன்னைக்கு நேச்சு வந்துட்டு போயிடுவோம். வந்தோம், நல்லா திருப்தியா இருக்கு. நல்லா ஃப்ரீயா குழந்தைங்களை எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு விளையாட விட்டுட்டு ஈவினிங் டைம்ல நமக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும். கடற்கரையெல்லாம் நல்லா பாக்க ரொம்ப ரம்மியமா இருக்கு. திருப்தியா ஒண்ணும் இல்ல.
0: நிஜமா எவ்வளவு காலமா வந்து செவிலியராக?
2: நான் 35 வருஷமா.
0: எந்த மருத்துவமனையில இருக்கீங்க?
2: புதுப்பள்ளி பக்கம் தான். எல்லாரும் சொன்னாங்க பக்கத்துலயே இருக்கும், நம்ம போய் பாக்கலையே அப்படின்னு சூழ்நிலைகள் வர முடியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு நல்லா திருப்தியா
0: இருக்கு.
2: பிள்ளைங்க, எங்க ஃபேமிலி, எங்க குடும்பம், ஹஸ்பண்ட், எங்க உறவினர்கள் அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நன்றி
0: நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வந்து எம் கார்த்திகா. நான் வந்து வந்து என் ஃப்ரெண்டு ஊர்ல இருக்காங்க ராமேஸ்வரத்துல. அவங்க ஸ்கூல் ஒர்க் பண்றாங்க, டீச்சர் அம்மாவன் பேரு. அவங்க சொன்னாங்க காமேஸ்வரம் பீச் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் இவங்க வந்து ரொம்ப நாளா வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். அது வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு நீதான் கிடைக்கணும்னு வந்துட்டு பாத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்து எங்க ஃபேமிலி எல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க அழைச்சிட்டு வரணும்.
0: இப்ப பார்த்த வகையில எப்படி இருக்குமா?
3: நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கு. உள்ளேயும் சரௌண்டிங் ஏரியும் நல்லா இருக்கு.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு நண்பர் நாம இப்ப சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் செந்தில்குமார்.
0: செந்தில்குமார், என்ன பண்ணிருக்க? கையில விசெல்லாம் வச்சிருக்கீங்களா?
4: எப்படி என்ன? இதுல இந்த ப்ளூ பிளாக் பீச்ல லைஃப் கார்டா இருக்கிறேன்.
0: லைஃப் கார்டா இருக்கீங்க? ஓஹா. இப்போ லைஃப் கார்டுனா உங்களுடைய பணி என்ன?
4: என்னோட பணி வந்து குளிக்கிறவங்கள பாதுகாப்பா அனுப்புறது. அதே மாதிரி எந்த ஒரு இது இல்லாம, இடப்புற இல்லாம குளிக்கிறவங்க சேஃபா வந்து வீட்டு வரைக்கும், அவங்க வர வரைக்கும், குளிச்சிட்டு போற வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்ம எங்களோட பணி. அது
0: ஒருவேளை இதற்கான பயிற்சி எங்க எடுத்தீங்க?
4: இது கோவளம் பீச் கவர்மெண்ட் மூலியமா, நம்ம மாவட்ட கலெக்டர் மூலியமா கோவளம் பீச் சென்னை போய் 5 நாள் பயிற்சி பண்ணிட்டு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்டோட வந்திருக்கோம் நாங்க.
0: அதனால லைஃப் கார்டு நம்பி நாங்க கடலுக்குள்ள போய் குளிக்கலாம்.
4: அதுதான் உண்மை. அது இவங்க கடல்லாம் என்னன்னு தெரியாதோ, குளிக்கும் பொழுது லைஃப் கார்டு இல்லாம அவங்களும் அனுமதி இல்ல
0: குளிக்கிறதுக்கு. இப்ப எங்க இருந்து இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கோபுரம் இருக்கு, அந்த
4: டவர் இருக்கு, அங்க இருந்து பாப்போம். இல்லாத கடைக்கார ஓரமாவே நின்று அவங்கள கண்காணிச்சு, அவங்க குழந்தையெல்லாம் பக்கத்துல வச்சிருப்பாங்களா, அவங்க பொருளையதான் பாதுகாத்துருப்பாங்க. அந்த பொருளையும் பாதுகாக்கணும், அவங்க உடைமைகளையும் பாதுகாக்கணும், அவங்க குழந்தைங்களையும் பாதுகாக்கணும், அவங்களையும் பாதுகாக்கணும்.
0: அதான் உங்க வேலை,
4: எங்களோட வேலை.
0: சரி, இப்ப இந்த எதுக்காக இந்த விசில் வச்சு எப்ப எல்லாம் ஊதுவீங்க?
4: இப்ப ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பிள்ளைங்க ஓடுது, எங்க நேரம் விளையாடுறாங்க, சம்பந்தம் எல்லாம் ஒரு இடத்த எல்லை கயிறு போட்டிருக்கோம்னா அதை தாண்டி போக கூடாதுன்னு டக்குன்னு ஒரு
0: எச்சரிக்கை
4: எச்சரிக்கை கொடுக்கணும்.
0: அந்த எச்சரிக்கை ஒலிக்கு பிறகு தாண்டி போயிட்டாங்கன்னா நீங்க போயிடுங்க.
4: நாங்க போயிடுவோம், அன்பா பேசி அவங்கள எந்த ஒரு இது இல்லாம.
0: நீங்க போட்டிருக்கிற அந்த வலை எல்லை கோடு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் தரையில இருந்து?
4: தரையில இருந்து ஒரு 2-5 மீட்டர் உள்ள இருக்கும்.
0: அவ்வளவுதான் இருக்கும்.
4: அவ்வளவுதான்
0: இருக்கும். இப்ப இதுக்கு இப்ப ரொம்ப பாதுகாப்பான பகுதி அப்படின்னா அலையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த இடர்பாடு இல்ல? இல்ல,
4: இது இது வரைக்கும் எதுவுமே இல்ல. அதனாலதான் ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் வாங்குறது நம்ம பார்க்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருக்கு. ஒரு நல்ல வரமா போயிட்டு இருக்கு இது வரைக்கும்.
5: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வருகிற பயணிகளை பாதுகாப்பா வந்து அவங்களை பாதுகாத்து கொண்டு போய் இதை ரசிச்சு முடிக்கிற வரைக்கும் அனுப்பணுங்கிறதுல ரொம்ப

0: எங்களோட பணி.
1: இப்ப காரைக்கால் பண்பலையில உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏன்னா பயணிகளோட பயணிகள உங்களையும் நாங்க வந்து எப்படி இந்த பாதுகாப்போட இந்த நீல கடற்கரை வந்து செயல்பட்டு இருக்குங்கிறத நாமும் கொண்டு போய் சேர்க்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு ஆசை. அதே மாதிரி இங்க வார மக்களும் இந்த குப்பைகளை யூஸ் பண்றத எதுனா வந்து கரெக்டா அங்கங்க குப்பை தொட்டி இருக்கு, அதுல வந்து போடணும். அது முக்கியமா நான் சொல்றதுக்கு கடமை.
1: ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க, அதுவும் மூங்கில்லையே மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு மூங்கில் தொட்டில் மூங்கிலே வடிவமைக்கப்பட்ட தொட்டிகள் வந்து அருகருகே வைக்கப்பட்டிருக்குது. அந்த குப்பைகளை வீசாம அதுல பொதுமக்கள் பயணிகள் போட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இது நம்ம வந்து ஏர்போர்ட் மாதிரி உடனே உடனே உடனே உடனே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால எப்பயுமே நாங்க இதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்,
1: வர பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு ரெண்டு இருந்தா கூட அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கு.
0: வேலை பாக்குறவங்கள நம்ம பசங்களும் சரி, ஒரு வரும்போது ஒரு பிளாஸ்டிக் பை கிடந்தாலும் சரி, ஒரு டப்பா கிடந்தாலும் டக்குன்னு எடுத்து குப்பை தொட்டிலாம் போட்டு வருவாங்க. அந்த மாதிரி இது இருக்கு. ஆனா வர்றவங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நல்ல வரமா பண்ணணும். அது
1: நிறைய பாதுகாப்போட இந்த காமேஸ்வரம் கடற்கரை செயல்பட்டு இருக்கு, பாக்குறது மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய மாலை நேரம் பயணிகள் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கிற இந்த பயணிகளை வந்து லைஃப் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள்லாம் சரியா பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க அந்த லைஃப் கார்டு இப்ப அடுத்த பாதுகாப்புக்கு புறப்பட தயாராயிட்டாரு. இன்னொரு லைஃப் கார்டு பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயப்பன், காமேஸ்வரம் ப்ளூ பீச் நீல கடற்கரையில லைஃப் கார்டை ஒர்க் பண்றேன். கிட்டத்தட்ட 4 மாசமா எங்களுக்கு முறைப்படி எப்படின்னா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த கலெக்டர் தூர்ல கலெக்டர் மூலியமா நாங்க சென்னை கோவலம்பிச்சி போய் நாங்க 4 பேர் எங்க ஊர்ல மேனேஜர் மூலியமா நாங்க 4 பேர் போயிட்டு ட்ரைனிங் எடுத்து கடல்ல என்னென்ன எப்படி எல்லாம் காப்பாத்தலாம், எப்படி எல்லாம் தண்ணி அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாத்துட்டு எப்படி முதல் உதவி நம்ம எப்படி அவங்களை காப்பாத்தலாம், மூச்சு எப்படி கொடுக்கலாம், அவங்களை எப்படி முறையான பயிற்சி கொடுத்தாங்க.
1: கிட்டத்தட்ட
2: 1 வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அது நாங்க 4 பேர் இங்க போயிருந்தோம். அது மாதிரி இப்ப கடல்ல வந்து எங்களை மீறி அப்படியே போயிட்டாங்கன்னா அவங்களை வந்து எங்களுக்கு நாங்க 4 பேர்ல யாரோ ஒரு ஆள் இருந்தா நாங்க 4 பேர்ல ஒரு ஆள் போய் மீட்போம். இங்க உள்ளவங்க எங்களால முடியல பட்சத்துல அவங்கள பக்கத்துல உள்ள ஆள நாங்க அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா வருவாங்க. அதே மாதிரி நாங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: சரி.
2: அப்புறம்
1: ஐயப்பன், இப்போ இந்த லைஃப் கார்டு அப்படிங்கறத வந்து இப்போ பேசியிருந்த இன்னொரு லைஃப் கார்டு வந்து கோபுரத்துல ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவரு முழுவதுமா கண்காணிச்சுட்டே இருக்காரு.
2: கண்டிப்பா அவருக்கு வந்து பைனாகுலர் கொடுத்துருக்கோம். 2 பேர் பைனா கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் இப்பதான் டியூட்டிக்கு ஏறி இருக்கிறாரு. இப்ப நான் வந்திருக்கேன். அவரு அந்த ஃபுல்லா பயணக்குள்ள வச்சு யாரெல்லாம் தொலைவுல போறாங்களே அவங்களை வந்து எங்களுக்கு விசில் பண்ணுவாரு. நாங்க அவங்களை போய் கொண்டு வந்து இதை தாண்டி போகக்கூடாது வரக்கூடாது வாங்கன்னு சொல்லி விசில் பண்ணி எங்களையும் ஒரு விசில் கொடுத்துக்கிறாங்க. கம்பெனி மூலியமா புளு பீச் மூலியமா நாங்க எல்லாருமே வச்சிருப்போம். புளு பீச்ல உள்ளவங்க அதெல்லாம் விசில் பண்ணி அவங்கள மீட் பண்ணிடுவோம்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயப்பா. நன்றி. காரைக்கால் பண்பலையில நெஞ்சு பேசியமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 இந்த ஊர் புறவு நிகழ்ச்சியானது நேரலை நிகழ்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கீங்க. இந்த சுற்றுலா தலத்தை பார்க்க வந்த நிறைய நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தாலும் கூட ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்லலாம் காமேஸ்வரம் நீல கடற்கரைக்கு.
1: பந்தலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் ஒரு முறம் நிகழ்ச்சியான ஒரு நிறைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கடற்கரை எவ்வளவு கலகலப்பா இருக்கோ அந்த அளவிற்கு வந்து ரொம்ப கலகலப்பா இன்றைய ஊர் ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நிறைவான பகுதிக்கு வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம். காரைக்கால் பண்பலையினுடைய ஒரு சிறப்பு நேரலையாக இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருவேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரை என்று சொல்லக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த சுற்றுலா தளத்திற்கு தான் நம்ம வருகை வந்து நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வேலை அடுத்து ஒரு நண்பரை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜாவித் அகமது.
1: ஜாவித் அகமது, எங்கிருந்து வந்துருங்க?
2: பெரம்பலூர் மாவட்டம்.
1: பெரம்பலூர் மாவட்டம், எந்த ஊர் உங்களுக்கு?
2: லப்பைக்குடிகாடு.
1: லப்பைக்குடிகாடு, எப்படி கேள்விப்பட்டோம் நீங்க?
2: நாகூருக்கு வந்தோம். நாகூருக்கு வந்துட்டு அந்த பீச் எல்லாம் பாத்துட்டு ஒரு ஆள் தகவல் சொன்னாங்க, இந்த காமேஸ்வரத்துல இருக்கு,
1: நல்லா இருக்கு,
2: நல்லா இருக்கு, அதான் வந்து பாக்க வந்தோம்.
1: சரி, நண்பர் சொன்ன மாதிரி இருக்குதா இல்ல?
2: அது ஒரு டிஃபரெண்ட் இருக்கு.
1: அதை விட டிஃபரெண்ட் ஆகி மகிழ்ச்சியா இருக்கு.
2: மகிழ்ச்சி
1: மேலே உங்க சிரிப்பை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா அனுபவிச்சிருக்கிறீங்க. எப்ப வந்தீங்க?
2: கரெக்டா ஒரு 2 மணி இல்ல 3 மணி போடுவோம் வந்து நண்பர்களும் என்ஜாய் பண்ணிட்டு
1: இருக்கு. இன்னும் மாலை நேரம் இன்னும் போக போக நல்லா இருக்கும். கூட்டம் இப்ப அதிகரிக்குது இல்லையா?
2: ஆமா,
1: நல்லா
2: சந்தோஷமா இருக்கு.
1: மீண்டும் வரணும் அப்படின்னு ஆசையை தூண்டுதா?
2: ஆசை தூண்டுது பயங்கரமா. நான் அங்கே வர முடியாது, எங்களுக்கு
1: ரொம்ப தூரம்
2: தூரங்கனால வர முடியல. இதனால அடிக்கடி வந்து இல்லங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுது பயங்கரமா.
1: குழந்தைகளுக்காகவே வர
2: குழந்தைகளாக வரலாம். நம்மள வயசானவங்க கொஞ்சம் காத்து வசனமா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸ் ஆக.
1: நன்றி ஜாவித், உங்க சந்திச்சதுல. காரைக்கால் பண்பலை 100.3 பெரிய ஐயா அதே அந்த மூங்கில் கட்டில அமைதியா ஓய்வு எடுத்துருந்தாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கமால் பாஷாங்க. நான் பெரம்பலூர் மாவட்டம் டப்பைக்குடிக்காடு கிராமம் நகரம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு. நாகூருக்கு வந்தப்போ நெட்ல பார்த்தோம், காமேஸ்வரம் எது இருந்துச்சு அப்படின்னு பேச்சு சரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்திருந்தோம். நல்லா இருக்கு, இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கு. சும்மா படுத்திருந்தோம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மூங்கில் தட்டி இதெல்லாம் நல்லா இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கு, பெரியவங்களுக்கும் ஓரளவுக்கு இயற்கையான காற்று சூழல் நல்லா இருக்குதுங்க. தேங்க்ஸ்.
1: இந்த அனுபவத்தை சொல்லணும்னா ஊர்ல யார்ட்ட போய் சொல்லுவீங்க?
3: நாங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவோம் சார், இது பக்கத்துல இருக்குது அதையினால போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை சொல்லுவோம்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க உங்களை செஞ்சதுல. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை ஊர் முறை நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையிலிருந்து நேரலையாக உலா வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்முடைய நிறைய சுற்றுலா பயணிகள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மாலை நேரம் ஆக ஆக நிறைய பயணிகளை சந்திக்கலாம் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட இப்போதைக்கு நிறைய பயணிகளை சந்திக்கிறதுக்கான சூழல் நிறைய இல்லை. ஏன்னா எல்லாம் ஆசையா விளையாடுறதுக்காக கடற்கரை பக்கம் போயிட்டாங்க. நிறைவா ஒரு ஐயா நம்ம இப்ப சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த இந்த நம் இந்த பகுதிக்கு காமேஸ்வரம் கடற்கரை வந்ததுல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு?
4: நல்லா திருப்தியா இருந்துச்சு. மக்களுக்கு இது நல்ல வரவேற்பு கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இது நல்ல ஒரு சுகாதாரமான இடமாகவும் சுற்றுலா மையமாகவும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
1: பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
4: மகிழ்ச்சியா இருக்கு.
1: இப்ப கூட நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்காங்க.
4: டெய்லி தினமும் வந்துட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியாக அந்த ஊர்ல வந்து கூட்டம் அதிகமா வந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னோட இது வேண்டுகோள் என்னன்னா, இந்த சாலையை வந்து இன்னும் அகலப்படுத்தி அரசு செஞ்சு கொடுத்தா இன்னும் மக்களுக்கு போக்குவரத்து வசதி நெருக்கடி இல்லாம இருக்கும்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களுக்கு. மேலே இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 ஊர் உறவு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையிலிருந்து நேரலையாக உலா வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்து பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் இல்லத்திலிருந்து ஊர் உறவு நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கும் நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் நல்ல பாடல்களை தந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அறிவிப்பாளர் சகோதரி ஆர்ஜே வெண்முகியோடு விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
0: நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன் பிரீஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதும் அழகான முகமாக தெரியும் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5:01. நேயர்களினை கேட்கலாம் திரையிசை தொடக்கமாக வருகிறது. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சின் திரைக்காக பாடல்.

0: நிறைவு பெறுகிறது திரையிசை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.
6: ஜுவல்லரியில்
7: ஒரு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டுக்கோர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம மாணவர்களை சந்திக்க தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: அன்பு
3: பாலமுருகனா? அடே அப்பா சூப்பரா இருக்கு பேரு. யார் வச்சது உங்க பேரு?
4: அப்பா.
3: அப்பாவா? அப்பா பேரு என்ன?

0: அம்பேத்கரா? சரி சரி சரி, நல்ல பேரை தான் வச்சிருக்காங்க. என்ன படிக்கிறீங்க?
1: ஐந்தாம்
0: வகுப்பு. ரொம்ப சந்தோஷம். எப்படி நல்லா படிப்பீங்களா? ஓகே ஓகே. என்ன பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ் பாடம்.
0: தமிழ் பாடம் தான். நல்ல மார்க் எடுப்பீங்களோ? விளையாட்டுலாம் என்னென்ன விளையாட்டு
1: விளையாடுவீங்க?
0: சரி, என்ன உங்களுக்கு பெரிய வேலைக்கு எதுவும் போகணும்னு என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில்? சரி சரி. அம்மா பேர்
1: என்ன?
0: சரி, அக்கா இருக்காங்களா? அவங்க என்ன படிக்கிறாங்க?
1: அவங்க
0: சரி. நீங்க ஏதாச்சும் திருக்குறள் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: அதாவது முதல் எழுத்தெல்லாம் மாதிபவா முகத்து இக்கத்தான ஆய பயணன்கள் வாழ்கள் நத்தா தொலா எண்ணி மனமிசை எங்கினா மானம் சேர்ந்தால் நிலமிசை நீண்டுவா இந்த விட்டா நாத்தா ரகசியம் இன்று என்ன சாருங்கள் என்ன செய்தால் இருக்கல் அவனால் நன்மை செய்துவிட்டல் ஈதை விசப்பட வாழ்தல் அதுவளவு உதயமில்லை இருக்கு.
0: எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க திருக்குறள்லாம்?
1: இந்த ஸ்கூலில் படிக்க சொல்லுவாங்க.
0: ஓ, ஸ்கூலில் படிக்கிறப்பே மனப்பாடம் பண்ணிடுறீங்களா? பரவாயில்லையே, நல்லா தான் படிப்பீங்க உங்களுக்கு. சரி, வாழ்த்துக்கள். சினிமா பாட்டு எதுவும் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன பாட்டு வேணும்?
1: டில்லி பாட்டுல உள்ள.
0: சரிங்க தம்பி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: சுட்டு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வீட்டுக்கு ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த குட்டி பையன். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விக்னேஷா? என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க, நல்லா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? சரி, காலையில் என்ன
3: சாப்பிட்டீங்க?
2: தோசையா? நிறைய சாப்பிட மாட்டீங்களா, அவ்வளோ ஒல்லியா இருக்கிறீங்க. விக்னேஷ் என்ன படிக்கிறீங்க?
3: விக்னேஷ்
2: ஃபிஃப்த் ஸ்டாண்ட் படிக்கிறீங்களா? அந்த உங்களுக்கு என்னென்ன பாடம் ரொம்ப பிடிச்ச பாடம்? எனக்கு கணக்கெல்லாம் சரியா தெரியாது, நான் வந்தா சொல்லி தருவீங்களா? சரி, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? எதிர்காலத்தில் என்ன வேலைக்கு போகணும்? என்ன போலீஸ் ஆகணுமா? என்னென்ன விளையாட்டுலாம்
3: விளையாடுவீங்க?
2: இதுதான். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவீங்க?
3: வந்து 8 மணிக்கு
2: 8 மணிக்கு போயிடுவீங்க. திருப்பி எத்தனை மணிக்கு வருவீங்க?
3: 4 மணிக்கெல்லாம்
2: வந்துடுவீங்க. வந்தவொடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உங்கள்கிட்ட வம்பு போடுவாங்களா? போட மாட்டாங்களா? யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க?
3: நிறைய பேர்.
2: ஓ, பரவாயில்ல நல்லா படிங்க தம்பி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: ரியோ படத்துலேருந்து
2: பாட்டுங்க. நன்றி.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும், ஒரு பாட்டு, ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தம்பி,
3: என் பேர் விஸ்வா.
2: விஸ்வா, நல்லா இருக்கீங்களா? விஸ்வா, ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஏன் ஷேட்ல யாரும் எடுத்து கொடுத்தா? அப்பா எடுத்து கொடுத்துருவாங்களா? நீங்களே கேட்டு எடுத்துக்குவீங்களா?
3: அப்பா எடுத்து கொடுப்பாங்க, பர்த்டே தீபாவளி
2: போக மாட்டீங்க பின்னாடி. பாப்பா என்ன, அம்மா என்ன எடுத்து கொடுக்குறாங்களா அதை நீங்கள் போட்டுக்குங்க இல்லையா? தம்பி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? தமிழா? ரொம்ப பிடிக்குமா? என்ன சாப்பாடுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்காம சாப்பாடு?
3: தயிர் சாதம்.
2: தயிர் சாதம் மட்டும்தானா?
3: தயிர் சாதம், புளி சாதம்
2: எல்லாமே. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதை சொல்லுங்களா? புக்கில் உள்ளது ரைம்ஸ் இல்லைன்னா திருக்குறள்.
3: அன்னை தமிழே ஆவி கலந்த வேலே, என்னை வளர்ப்ப வேலே, என்னில் வளர்ப்ப வேலே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே.
2: அறியப்பா, அருமையா பாடுறீங்க. உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க?
3: போலீஸ்
2: ஆகலாம் இருக்கிறீங்க, நல்லா படிங்க. எது சினிமா பாட்டு வேணுமா உங்களுக்கு? பாட்டு கேட்க முடியுங்களா? யாரும் பிடிக்காத உங்களுக்கு? விஜயபட்டா ரொம்ப ரசிக்கிறேன், நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்களா? நல்லா படிங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: வந்தாச்சு வந்தாச்சு
10: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
11: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வருகிறது பி வசந்தா மற்றும் குழுவினரோடு பாடிய பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை.
0: செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாயி வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் யூபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் யூபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: யூபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே

0: அணு
1: மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வருகிறது வி நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
12: விளக்கேற்றின் வேளையில் அடுத்து வருகிறது புதுக்கோட்டை எம் பாட்சா பாடிய பாடல்.

இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு உளம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
5: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: விளக்கேற்றும் நிலையில் அடுத்து வருகிறது நாகூர் ஈஎம் ஹனிஃபா மற்றும் ராணி இணைந்து பாடிய பாடல்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க

விளக்கேற்றும் வேளையில் நிறைவாக வரும் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானி டக்காய்ச்சி தமது 3 நாள் இந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யாத்ரீகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். மை பாரத் இணையதளத்தில் தொழில்துறையினர் தங்களை இணைத்துக் கொள்வது குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் தொழில் வர்த்தக அமைப்புகளின் பங்கேற்புடன் மாநாடு ஒன்றை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி தமது 3 நாள் இந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜப்பான் பிரதமரை வழி அனுப்பி வைத்தார். திருமதி டக்காய்ச்சி தமது இந்திய பயணத்தின் போது புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இணைந்து இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். இரு நாடுகளின் வளர்ச்சிக்கும் இந்தோ பசிபிக் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் மேம்பாட்டிற்கும் அவசியமாக தேவைப்படும் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பானிய பிரதமரின் இந்திய பயணம் முக்கிய பங்காற்றி இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமர்நாத் யாத்ரீகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக பாரம்பரியம் மற்றும் கலாச்சார ஒற்றுமையில் நிரந்தரமான முக்கிய அத்தியாயமாகவே அமர்நாத் யாத்திரை திகழ்வதாக வாழ்த்து கடிதத்தில் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமரின் கடிதம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: அமர்நாத் யாத்ரீகர்கள் யாத்திரை பாதையில் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். யாத்திரையின் போது உள்ளூர் பொருட்களை வாங்கவும் தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் உடன் பிறந்தவர்களுக்கு மரக்கன்று

0: பரிசளிக்கவும், நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் முன்னேறிய இந்தியாவிற்கான கடமைகளை முறையாக நிறைவேற்றவும் யாத்ரீகர்கள் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு தேவையான பாதுகாப்பு உட்பட அனைத்து வசதிகளையும் சிறந்த முறையில் செய்து கொடுத்துள்ள இந்திய ராணுவம், துணை ராணுவ படையினர், ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
1: இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை பஹல்காம் மற்றும் பல்டால் மார்க்கங்களில் சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கிலான யாத்ரீகர்கள் ஒவ்வொரு குழுவாக அடிவார முகாமிலிருந்து புறப்பட்டு அமர்நாத் குகை கோவிலுக்கான மலையேற்ற பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமர்நாத் பனிலிங்க தரிசனத்திற்கான இரண்டு பாதைகளிலும் பாதுகாப்பு உட்பட அனைத்து வசதிகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே மலையேற்ற பாதையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலா நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான இந்தியாவின் அமிஸ்டாட் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் கள மருத்துவமனை மூலம் வெனிசுவேலாவில் நடைபெற்று வரும் மருத்துவ நிவாரணப் பணிகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடகத்தில் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டிற்கான இந்தியாவின் உதவிகள் தொழில்முறை தரத்துடன் சிறப்பாக வழங்கப்படுவதை பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளனர். இதற்கிடையே வெனிசுவேலாவில் உயிரிழந்த இந்திய மாலுமி ராகேஷ் சௌகானின் உடலில் இருந்து உள்ளுறுப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து இதுகுறித்து முழுமையாக விசாரிக்குமாறு கேரகாஸ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் வெனிசுவேலா அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளது. ஆதார் மூலமான அங்கீகார கோரிக்கைகளின் ஏற்பு நிலை குறித்து உடனுக்குடன் தகவல் பெற ஏதுவாக பொதுமக்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்ளும் வசதி கடந்த 1ஆம் தேதி முதல் ஆதார் செயலியில் வழங்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 2.5 லட்சம் பேர் இந்த வசதி மூலம் தங்களின் மின்னஞ்சல் முகவரியை ஆதாருடன் இணைத்துக் கொண்டுள்ளனர். இந்த இலவச வசதி 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் தனி அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இரிக்ஷா உள்ளிட்ட மின்சார வாகனங்களை தொலை நிலையில் இருந்தே செயலிழப்பு செய்ய சில மொபைல் செயலிகள் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் பெறப்பட்டதை தொடர்ந்து பிஏடி, பிஎம்எஸ், லாசிகி உள்ளிட்ட இத்தகைய செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து நீக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நிலவரங்களை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2026ஆம் ஆண்டு தொலைக்காட்சி தரவரிசை கொள்கையின் கீழ் பார்க் என்னும் ஒலிபரப்பு நேயர் கருத்தாய்வு கவுன்சிலின் உரிமம் புதுப்பிக்கப்படும் வரை இந்த அமைப்பினர் செய்தி தொலைக்காட்சி மற்றும் இதர தொலைக்காட்சிகள் பற்றிய தரவரிசை பட்டியலை வெளியிடக்கூடாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சகத்தின் புதிய ஒழுங்குமுறை விதிகளுக்கு முற்றிலுமாக இணங்குவது குறித்து பார்க் அமைப்பினர் சான்றிதழ் பெற்று உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளும் வரை இந்த உத்தரவு செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் பயணம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
0: ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ராவில் மொத்தம் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நாளை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பலோத்ரா அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகம் ஆகியவை நாளை பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் அடங்கும். நாளை பிரதமர் அடிக்கல் நாட்டும் திட்டங்களின் பட்டியலில் 2ஆம் கட்ட ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை குஜராத் சென்று சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7500 கோடி ரூபாய் முதலீட்டில் இப்புதிய வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: மை பாரத் இணையதளத்தில் தொழில்துறையினர் தங்களை இணைத்துக் கொள்வது குறித்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் அசோசேம், ஃபிக்கி, சிஐஐ உள்ளிட்ட தொழில் வர்த்தக அமைப்புகளின் பங்கேற்புடன் மாநாடு ஒன்றை நடத்தியது. தொழில்துறையினர் தலைமையிலான முன்முயற்சிகள் மூலம் இளையோர் மேம்பாடு தொடர்பான இலக்குகளை எட்டுவது குறித்தும் இம்மாநாட்டில் விவாதி

0: அறிவிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இம்மாநாட்டில் பேசுகையில், 2047 முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை எட்டுவதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதால் மை பாரத் முன்முயற்சிகளில் தொழில்துறையினரின் ஒத்துழைப்பினால் இளையோர் ஆற்றலை சரியான திசையில் திருப்ப ஏதுவாகும் என்று கூறினார். இத்தகைய ஒத்துழைப்பு மூலம் திறன் மேம்பாடு, தொழில் முனைப்பில் வழிகாட்டுதல் உட்பட தொழில்துறையினரின் பல்வேறு செயல்பாடுகளை நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களுக்கும் எடுத்துச் செல்ல ஏதுவாகும் என்று இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து ஊழலை கண்டித்து வலுவான இயக்கம் ஒன்றை சிபிஎம் நடத்தும் என்றும் அக்கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்க உறுப்பினர்கள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி கவலைப்படுவது இல்லை என்றும், கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை முடக்கவே மத்திய அரசு ஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையிலான அரசுக்குத்தான் சிபிஎம் ஆதரவு அளிக்கிறதே தவிர தாவேக்கே கூட்டணியில் கட்சி இடம்பெறாது என்று திரு பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் தேசிய கைவினை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாஹேயில் இன்று நடைபெற்ற சௌபால் கைவினைப் பொருள் முகாமை வட்டார காவல்துறை ஆய்வாளர் திரு அனில்குமார் தொடக்கி வைத்தார். கலைமாமணி சாலக்ரா புருஷு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக பழக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இன்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 மேலும் வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மும்பை நகரில் இன்று 4வது கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பல இடங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நகரில் மேலும் 3 மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானி டக்காய்ச்சி தமது 3 இந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யாத்ரீகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். மை பாரத் இணையதளத்தில் தொழில்துறையினர் தங்களை இணைத்துக் கொள்வது குறித்து மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் தொழில் வர்த்தக அமைப்புகளின் பங்கேற்புடன் மாநாடு ஒன்றை நடத்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், கோலாகல திறப்பு விழா, பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். முன்மான் நுழைப்பலன் இல்லான் எழில்நலம் மண்பான் புனைப்பாவையற்று ஆழ்ந்து தெளிந்த நுட்பமான அறிவில்லாதவனின் அழகான தோற்றம் கண்களை கவரும் மண் பொம்மைக்குரிய மதிப்பையே பெறும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஓடி ஓடி களைத்து போகும் மனிதர்களுக்கிடையே பார்ப்பவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே அழகு நிலையங்களில் மொய்க்கும் நடுத்தர மற்றும் மேல்தட்டு மக்களை நாம் காண்கிறோம். கருணை கொண்டு நாம் பிற உயிர்களிடம் காட்டும் அன்பே சிறந்தது. கருணை கொண்ட பார்வையே ஒரு கண்ணுக்கு அழகு. முகம் முழுவதும் சுருக்கம் விழுந்த வெள்ளுடை தேவதை அன்னை தெரசாவின் அழகு அவர்தன் கருணை மிகுந்த கண்களிலும் அன்பு நிறைந்த இதயத்திலும் ஒளிர்ந்ததே அன்றி முகத்தில் அன்று. பேரரசிகளிடம் இல்லாத பேரழகு அவ்வையிடம் இருந்தது. அது அவர்தம் தமிழறிவில் நிறைந்திருந்தது. தூய்மையும் வாய்மையுமே உண்மையான அழகை தரும். புறத்தூய்மை நீரால் அமைவது போல அகத்தூய்மை வாய்மையால் உருவாகும். ஏவுகணை நாயகன், அக்னி சிறகுகளால் பிரபஞ்சம் மலர்ந்த விஞ்ஞானி, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வது போல, அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். ஒரு கிராமத்தில் இரண்டு சிற்பிகள் இருந்தனர். இருவரும் மிகவும் திறமையானவர்கள். முதல் சிற்பிக்கு தன்னுடைய சிற்ப திறமை மேல் அசாத்திய நம்பிக்கையும் கொஞ்சம் கர்வமும் உண்டு. மற்றொரு சிற்பி தன் வேலையை நேசித்து செய்வாரே அன்றி கர்வம் கொண்டவர் அல்லர். ஒரு நாள் அரசர் ஓர் அறிவிப்பு செய்தார். நாட்டில் மிக அழகான சிற்பத்தை உருவாக்குபவருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கப்படும், அதோடு அரசு கலைப்பிரிவில் பதவியும் வழங்கப்படும் என்று. நாம் முன்னர் சொன்ன இரண்டு சிற்பிகள் உட்பட நாட்டில் உள்ள எல்லா சிற்பிகளும் போட்டியில் கலந்து கொண்டார்கள். முதல் சிற்பி விலை உயர்ந்த கற்கள் பதித்த கண்ணை கவரும் ஒரு சிலையை செய்தார். எல்லோரும் பார்த்து வியந்தார்கள், பாராட்டினார்கள். மற்றொரு சிற்பி வயதான சாதாரண ஒரு பெண்ணின் உருவத்தை சிற்பமாக்கினார். யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. அரசர் சிறந்த சிற்பத்தை தேர்ந்தெடுக்க ஒரு சிறுவனை அழைத்தார். இரண்டு சிற்பங்களில் உனக்கு எது பிடித்திருக்கிறது என்று கேட்டார். இரண்டையும் கொஞ்ச நேரம் பார்த்த சிறுவன் இரண்டாவது சிற்பத்தை தேர்ந்தெடுத்தான். அரசர் காரணம் கேட்டார். அவன் கூறினான், இந்த சிலைதான் என் அம்மாவை போலவே இருக்கிறது என்று. இரண்டாவது சிற்பி வெற்றி பெற்றதாக அறிவித்தார் அரசர். கூடியிருந்த மக்களிடம் கூறினார், கண்களை கவர்வது அழகல்ல, இதயத்தை கவர்வதுதான் அழகு என்று. எண்ணம் அழகானால் எல்லாமும் அழகாகும். எண்ணத்தை தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகாகும். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது கேட்டோம். இணைய வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 6:26.
5: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 சேலைகள் ரெடிமேட் 5-50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
2: நேயர்கள் இனி கேட்கலாம். லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம்.

இவ் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ஒஎன்டிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். அனுபவம் சொல்லும் விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடன் காழியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இன்றிரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 6:00 குரல் ஓசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளியர். பங்கேற்கும் சிறுமி எஸ் சாராஸ்ரீ. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்தி அறிக்கை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% MOU சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்ல, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே.

0: நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றது தான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
1: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி

0: விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
6: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
5: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
6: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
5: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி
6: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சிகளை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
11: நலமாய் வாழ.
7: பற்கள் ஈறு மற்றும் வாய்

0: வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். பற்கள், ஈறு மற்றும் வாய் ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தரத்துக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்க பிறக்கும் போது பல்லே இல்லாமல் இருக்காங்க, அப்புறம் பால் பற்கள் முளைக்குது, அதுக்கப்புறம் அந்த பற்கள் விழுந்துட்டு புதுசாக பற்கள் முளைக்குது, இந்த பல் அதனுடைய அமைப்பை பற்றி முதல்ல சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, நல்ல கேள்வி மேடம். என்னென்னா வந்து குழந்தைங்க பிறக்கிறப்ப பல் இருக்காது, 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் பல் முளைக்க ஆரம்பிக்கும். 6 மந்த்ஸ் to 3 இயர்ஸ் வரைக்கும் பல் ஒன்று ஒன்றா முளைக்கும். 3 இயர்ஸ் to 6 இயர்ஸ் வரைக்கும் பால் பல் ஒண்டியுமே இருக்கும். 6 இயர்ஸ்க்கு மேலே பெர்மனன்ட் பல், அதாவது பெரியவங்களுக்குள்ள பல் முளைக்க ஆரம்பிக்கும். அது வந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடை வந்து மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வயதுக்கு மேலே ஒரு பால் பல்லும் இருக்காது, எல்லாம் விழுந்து பெர்மனன்ட் பல் இருக்கும். ஸோ இது எதனால் வருதுன்னா தாடையோட வளர்ச்சிக்கு அது உதவும். என்னென்னா 2 ஸ்டேஜில் ஒரு வளர்ச்சி இருக்கும், தாடை சின்னதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அப்போ பெரிய பல் இருக்க முடியாது, அதனால் பால் பல் இருக்கும். பால் பல்லோட சைஸே சின்னதாக தான் இருக்கும். அதில் என்னென்ன பல் இருக்குன்னா இன்சைசஸ், அதாவது வெட்டுப்பல், அதுக்கப்புறம் கூர்மையான சிங்கப்பல் இருக்கிற மாதிரி சிங்கப்பல் கெனைன் இருக்கும், அப்புறம் மோலாஸ்ன்னு சொல்லுவோம் கிரைன் பண்ணுற பல் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பல் தான் இருக்கும். மேல் தாடையில் 10, கீழ்த்தாடையில் 10 பல்கள் இருக்கும், டோட்டலாக 20 பல் தான் இருக்கும். இந்த பல்லை வச்சு அந்த குழந்தை பருவத்தில் அவங்களால ஒரு பொருளை கடிச்சு சாப்பிட முடியும்.
0: அந்த பால் பற்கள் வந்து மொத்தம் 20 பற்கள் தான்.
1: 20 பற்கள் தான், அதுக்கு மேலே பல் கிடையாது. இன்சைசஸ், கெனைன்ஸ், மோலார்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரீமோலார்ன்னுங்கிறது இருக்காது. இதே பெர்மனன்ட் பல்ல பார்த்தீங்கன்னா அதே இது வெட்டுப்பல், கூர்மையான சிங்கப்பல், அதுக்கப்புறம் முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல், இது எல்லாம் முளைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் முளைச்சி வர ஸ்டேஜில் பசங்களும் வளர்ந்து வருவாங்க, அது 12 இயர்ஸ் வரைக்கும் தாடையும் வளரும், அவங்களும் வளருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த பல்கள் வரும். இதோட முக்கியமான இது என்னென்னா இன்னொரு பல் கீழே வரத்துக்கு கைட் பண்ணும் பிரைமரி டூத். செகண்ட் பார்ட்டு அது ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்கு உதவும், அதாவது நியூட்ரிஷனாக ஒரு புள்ள வளரணும்னா நல்ல பல்கள் இருந்தால் தான் வளர முடியும், அந்த பல் கிரைண்டிங்க்கு உதவும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்காக தான் அது இருக்குது. சில விலங்கினங்களுக்கு 2 செட்டு பல் இல்லாமல் பல செட் பல்ஸும் இருக்கும். நம்மளுக்கெல்லாம் 2 செட் ஆஃப் பல்லுன்னு சொல்லுவோம், 2 செட் பல் இல்லாமல் அதிகமான பல் செட்டு இருக்கிறவங்களும் இருக்குது. கீழே விழுந்தாலும் இன்னொரு பல் வரத்துக்கான வாய்ப்புகள் சில
0: விலங்கினங்கள், சில
1: அனிமல்ஸ்க்கு மல்டிபிள் டைம்ஸ் விழுந்து முளைக்கிறதுக்கான இது இருக்குது. அது டைஃபயோடான்னு இதை சொல்லுவோம், அது பாலிஃபயோடான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் உதவி, மெயினாக வளர்ச்சிக்கு உதவுது, அதுதான் மெயினான ரீசன்ஸ்.
0: அந்த 32 பற்கள் சொல்கிறாங்கல்ல டாக்டர், அது முழுசா எப்ப வளர்ந்து முடிக்கும்?
1: 32 பல்கள் வளர்ந்து முடிக்கிறதுக்கு 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் ஆகலாம். 12 வயதுல நிச்சயமா வந்து 28 பல் வந்துடும். 32 பல், அதாவது விஸ்டம் டூத்துங்கிறது 18 லேருந்து 25 வயசுக்குள்ளார யூஸ்வலாக வெளியில் வரும், வெளியில் காமனாக வெளில வந்துடும். அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். அப்படி சில டைம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப பல்லே இல்லாமல் கூட இருக்கலாம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:47.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ் வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
4: சுபமான திருநாள்.
0: இசை தூரிகையில் முதல் பாடலாக வருகிறது எலெக்ஷன் என்ற திரைக்காக பாடல்.

0: நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இசைத்துறிகையில் அடுத்து வருகிறது எமக்கு தொழில் ரொமான்ஸ் என்ற திரைக்காக நிவாஸ் கே பிரசன்னா கபில் கபிலன் இணைந்து பாடிய பாடல்.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:57. நேயர்கள் கேட்கலாம் அறிவியல் நேரம். இந்தியாவின் முதல் அணுசக்தி வெப்பம் சார்ந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம், தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் புதிய ஹைட்ரஜன் உற்பத்தி பிரிவு தொடங்கப்பட்டு உள்ளது. வழக்கமான மின்சாரத்திற்கு பதிலாக அணு உலைகளில் இருந்து வெளிப்படும் உபரி வெப்பத்தை நேரடியாக பயன்படுத்தி நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் காப்பர் குளோரின் தெர்மோ கெமிக்கல் தொழில்நுட்பத்தை மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ளனர். சூரிய ஒளி அல்லது காற்று இல்லாத நேரத்திலும் அணுசக்தி மூலம் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக

பசுமை எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு. அறிவியல் நேரத்தில் இரண்டாவது செய்தியானது, விண்வெளியில் பழுதடைந்த தொலைநோக்கியை மீட்கும் புதிய ரோபோ விண்வெளியில் செயலிழக்கும் நிலையில் இருக்கும் நாசாவின் ஸ்விஃப்ட் விண்வெளி தொலைநோக்கியை காப்பாற்ற லிங்க் என்ற பிரத்யோக விண்வெளி ரோபோவை அனுப்ப விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒரு வீட்டு உபயோக குளிர்சாதன பெட்டியின் அளவில் இருக்கும் இந்த ரோபோ விண்வெளியில் குறிப்பிட்ட தொலைநோக்கியை மீட்டெடுத்து பாதுகாப்பான சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்லும். இது எதிர்கால விண்வெளி மீட்பு பணிகளுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக அமையும். அறிவியல் நேரத்தின் மூன்றாவது செய்தி, காற்றில் இருந்து குடிநீர் தயாரிக்கும் அதிநவீன ஜாக்கெட் பொறியாளர்கள் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சி நேரடியாக குடிநீராக மாற்றும் புதிய தொழில்நுட்ப கூறுகளை கொண்ட ஜாக்கெட் ஒன்றை வடிவமைத்து உள்ளனர். இந்த ஆடையில் பயன்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு பொருட்கள் வெளிப்புற ஆற்றல் ஏதுமின்றி காற்றில் இருந்து தினமும் சுமார் 30 அவன்ஸ் கிட்டத்தட்ட 90 மில்லி லிட்டர் வரை தூய்மையான குடிநீரை சேகரிக்கும் திறன் கொண்டது. இது வறண்ட பகுதிகள் மற்றும் இராணுவ வீரர்களின் அவசர தேவைகளுக்கு பெரிதும் உதவும். அறிவியல் நேரம் கேட்டீர்கள். தொடர்ந்து வருகிறது இசைத்தூரிகையில் வாட்டர் பாக்கெட்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சக்கு பூமேக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணிகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் நண்பேண்டா. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இசை தூரிக நிகழ்ச்சியோடு. அடுத்து வருகிறது லப்பர் பந்து படத்திற்காக ஷான் ரால்டன், பிரதீப் குமார், கே சிவாங்கி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை தூரிகையில அடுத்து வருகிறது மகாராஜா படத்திற்காக. சிட்சிராம் பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டு சில்ஸ் வழங்கிய இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டு சில்ஸ் திருவாரூர்.
1: ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:30 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம்.

0: என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில்

0: மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செக்குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி பாயல் நாக் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருசியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 7:25.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
9: தயங்காம வா பூங்குடி.
10: இதுக்கெல்லாம்

0: எதுக்குக்கா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்க.
1: இப்ப யார் சொன்னதே யார் கேக்கல பொங்கொடி?
2: ஓ, அக்காவே வெளியில வந்துட்டீங்களா? பூங்கொடி ரொம்ப யோசிக்குதுக்கா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேக்கிறதுக்கு.
1: என்ன பூங்கொடி உனக்கு அப்படி சாப்பிடறதுக்கு வேணும்? ஏதாவது சுலபமா செய்யற மாதிரி இருந்ததுன்னா சொல்லு, உடனே செஞ்சு தரேன்.
2: ஏங்கா, உங்கள்கிட்ட கேக்கறதுனாலே சாப்பாடு விஷயமா தான் கேப்போமா? இது அது இல்லக்கா, விஷயமே வேற.
1: நீ எப்ப வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டுட்டு தானே சுபா வருவ. அந்த ஞாபகத்துல பூங்கொடியும் கேக்குதோன்னு நினைச்சேன். சரி, இப்ப அந்த விஷயம் எந்த விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: பூங்கொடி நீயே கேளு.
0: அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் அம்மா மாடு வாங்கணும்னு சொன்னாங்க. உடனே சுபாக்கா, ரேவதி அக்காவுக்கு தெரியும், உடனே கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
1: இவ்வளோதான் விஷயமா? இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்குற பூங்கொடி? ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காருங்க. மாடு வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயமா? நாலு பேர்ட்டு நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும்.
2: அந்த நாலு பேர் சொல்கிற விஷயத்த நீங்களே சொல்லிடுங்கக்கா.
1: ஒரு மாட்டை பார்த்த உடனேயே அது தோற்றத்தை பார்த்து அதோட குணாதிசயத்தை பார்த்து அந்த மாடை ஓரளவுக்கு கணிச்சிடலாம்.
0: தோற்றத்தை பார்த்துனா எப்படிக்கா சொல்றீங்க?
1: சொல்றேன் கேளு. இப்ப ஒரு மாட்டை பார்த்த உடனேயே அந்த மாட்டோட மூக்கு ஈரமா இருக்கான்னு பார்க்கணும். மூக்கு துவாரம் நல்லா பெருசா அகன்று இருக்கணும். குறிப்பா அந்த மாடு மூச்சு விடும்போதும் சரி, மூச்சை உள்ள இழுக்கும் போதும் சரி, கொரட்ட சத்தம் கேட்கற மாதிரி கேட்க கூடாது.
0: அப்ப கண்ணு எப்படிக்கா இருக்கணும்?
1: கண்ணை பார்த்த உடனேயே நல்லா பிரகாசமா பெருசா கருவிழி நல்லா அங்க இங்கின்னு திரு திருன்னு முழிச்ச மாதிரி இருக்கணும். அதே போல கொம்பு இருக்குல்ல, கொம்பு.
2: கொம்புனா அப்ப பெருசா இருக்கணுமாக்கா?
1: அப்படிலாம் இல்ல சுபா, பெருசும் இல்லாம ரொம்ப சிறுசும் இல்லாம சீரா வலுவா இருக்கான்னு பாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: மாடு வாங்க போகும்போது பல்ல பார்த்து வாங்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க.
0: என்னது, பல்ல பார்த்து வாங்கணுமா? அது எப்படிக்கா?
1: அதை நான் சொல்றேன் பூங்குடி. பல்ல பார்த்து வாங்கும்போது பல்லோட வரிசை சீரா இருக்கான்னு பாக்கணும். கடவாய் பல்லு அதோட எப்படி இருக்குன்னு பாக்கணும். நல்லா தேய்மானம் இல்லாம, சொத்த பல்லு இல்லாம, புண்ணு இல்லாம, வாயில எதுவும் துர்நாற்றம் இல்லாம இருக்குதான்னு பார்த்து வாங்கணும். சும்மா கிடக்குற மாடு அசை போட்டுக்கிட்டு இருக்குதான்னு பாக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்த கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாட்டோட நெஞ்சு பகுதி இருக்குல்ல?
0: ஆமா.
1: அந்த நெஞ்சு பகுதிய தொட்டு பாக்கணும். விலா எலும்புலாம் அகலமாவும் தட்டையாவும் நீளமாவும் நல்லா விரிஞ்சும் இருக்கான்னு தடவி பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்பதான் அது நல்ல கறவையில உள்ள நல்ல ஆரோக்கியமான மாடுன்னு அர்த்தம்.
2: ஏங்கா, கறவை மாட்டுக்கு மடிதான முக்கியம், அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல.
1: அடுத்து அதான் சொல்ல போறேன் சுபா. மடிக்காம்புல இருக்கிற நாலு காம்பும் சம இடைவெளியோட சம அளவுல இருக்குதான்னு பாக்கணும். அதே மாதிரி அந்த பால் மடிய உத்து பார்த்தோம்னா அதுல இருக்கிற ரத்த நலம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பெருசா நீளமா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குதான்னு பாக்கணும். அப்பதான் அது நிறைய பால் கொடுக்கற மாடுன்னு அர்த்தம். இதோட சேர்த்து இன்னும் சில விஷயமும் கவனிக்கணும்.
2: அக்கா, நீங்க விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூங்கொடியோட அம்மா மாடு வாங்கையே போயிடுவாங்க போல இருக்கு.
0: ஆமாக்கா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: சரி சரி, நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இதை உங்க அம்மா கிட்ட சொல்லி இதை வச்சு கவனமா வாங்க சொல்லு பூங்கொடி.
3: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 7:32.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்னத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க.

0: அவரோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது இல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: ஏசுபாக்கா, நம்ம செல்வி அக்காவை எங்கேயாவது பாத்தீங்களா? என்ன
5: செல்வி அக்காவை நேத்தி பார்த்தேன், ஏன் பூங்குடி?
4: இல்ல, ரொம்ப நாளாவே தெரு பக்கம் ஆளே காணோம்.
5: அவங்கதான் முழு மூச்சா இயற்கை விவசாயத்துல இறங்கிட்டாங்களா பூங்குடி? ஆளை பாக்குறதே கஷ்டமா இருக்கு, நல்லா ஆர்வத்தோட செயல்பட்டு இருக்காங்க.
4: ஆமா ஆமா சுபாக்கா, நம்ம ராமசாமி தாத்தாவோட பொண்ணு வேற, அப்புறம் எப்படி இருப்பாங்க?
5: அத சொல்லு பூங்குடி. அன்னைக்கு கூட செல்வி அக்கா சொன்னாங்க, உங்களோட வயசும் எங்க அப்பாவோட விவசாய அனுபவமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்பனா அவங்க எப்பயில இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க?
4: ஆமா சுபாக்கா, செல்வி அக்காவோட அப்பா ராமசாமி தாத்தா தான் முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருக்காங்களே. நம்ம செல்வி அக்கா தான் பட்டணத்துல இருந்ததுனால இப்ப பண்ணிட்டு இருக்காங்க.
5: ஆனா நம்ம ராமசாமி தாத்தா கிட்ட விவசாயத்தை பத்தி பேசினாலே நிறைய அனுபவம் கிடைக்கும் பூங்குடி.
4: அது என்னவோ உண்மைதான்க்கா, எங்க தாத்தாவை தான் பாக்க முடியல.
5: அதனால ஏன் பூங்குடி கவலைப்படுற? இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில கூட ஒரு மூத்த விவசாயியோட அனுபவம் சொல்லும் விவசாயம் அப்படிங்கிற தலைப்புல மயிலாடுதுறை மாவட்டம் காழியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாம்.
4: சுபாக்கா சுபாக்கா, பேரு கூட பாருங்களேன், ராமசாமி ராமச்சந்திரன் பேரு கூட ஒரே மாதிரி இருக்குல்ல.
5: ஆமா பூங்குடி, பேசுறதும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நிகழ்ச்சியை கேட்டு.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்வர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
7: என்னுடைய பேர் ராமச்சந்திரங்க, நான் ஒரு விவசாயி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தரங்கம்பாடி பகுதியில காழியப்பநல்லூர்ங்கிற ஊராட்சியில நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
6: நீங்க உங்க வயல்ல இப்ப என்ன சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
7: தண்ணி பிரச்சனையினால ஒரு போகும், அப்ப மேட்டூர் அணை திறந்தாதான் நாங்க சாகுபடி பண்ண முடியும். நஞ்சையை பொறுத்த வரைக்கும், புஞ்சையை பொறுத்த வரைக்கும் கடலை சாகுபடி பண்ணலாம் எப்பொழுதுமே. ஏன்னா எங்க பகுதியில என்னன்னா 12-20 அடி வரைக்கும் நல்ல தண்ணி இருக்கு. அதனால நாங்க இந்த பண்ணக்குட்டை மாதிரி குட்டைகளை வெட்டிக்கிட்டு அதுல இருக்கிற தண்ணியை ஸ்பிரிங்லர் மூலமா, அந்த தெளிப்பு நீர் பாசனம்னு சொல்றோம்ல, அது மாதிரி கடலை இப்ப சாகுபடி பண்ணலாம். கடலை இப்ப சீசன் இல்லை, அது எப்ப வேணாலும் சாகுபடி பண்ணலாம் நிலைமை வந்துடுச்சு. அதனால புஞ்ச நிலம்னா நல்லா உழைக்கிறவங்க 3 போகம் எடுத்துட முடியும், இல்லைன்னா 2 போகம் போட முடியும் கடலை. இது வந்து புஞ்சை சாகுபடி இல்லை. நஞ்சை சாகுபடிங்கிறது 1 போகம் போட்டுட்டு சில இடங்களில் உளுந்து பயிர் தெளிக்க முடியும், சில இடங்களில் அந்த உளுந்து பயிர் தெளிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா லேட்டு கிராஃபுங்கிறதுனால அந்த ஈரப்பதம் குறைஞ்சிடும். ரெண்டாவது கொஞ்சம் உப்பு சவரம் அடிக்கிறதுனால அது இப்போ உளுந்தெல்லாம் எடுக்க முடியல. இதுதான் இந்த நிலைங்கிறது விவசாயத்திலேருந்து மாற்றணும்னா நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு சில பயிற்சிகளை நம்ம கொடுத்தாகணும். அது என்னென்னா இன்டகிரேட்டர் ஃபார்மர் சிஸ்டம்னு ஒன்று, ஒருங்கிணைந்த பண்ணைய சாகுபடி. இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய சாகுபடியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புதுசாக யாரும் கண்டுபிடிச்சில்லைங்க,
4: பழைய
7: 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்ங்கிறது இப்போ வந்துட்டுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, பரம்பரையாக ஏடிஎம் விவசாயிகள்ட்ட இருந்தது. அது என்னன்னா, அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் என்னென்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு, இந்த கோழி வாத்து, ஒரு குட்டை, அது மீனுக்காக. இப்போ இந்த நான் ஏடிஎம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி டைம் மணிங்கிறது வந்து விவசாயிக்கு என்னைக்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஆடை விற்க முடியும்.
4: நிச்சயமா.
7: அதனால இந்த ஆடுங்கிறது எப்பொழுதும் ஒரு திருமணம்னா

0: முன்னாடியே நமக்கு தெரியும், ஒரு துக்க நிகழ்ச்சி வருதுன்னா திடீர்னு விவசாயி என்ன பண்ணுவான்னா, ராத்திரி 10 மணியாக இருந்தாலும் நாளைக்கு ஆடை பிடிச்சிக்கலாம் பணம் கொடு அப்படின்ட்டு கசாப்பு கடைக்காரன்ட்ட பணம் வாங்கின காலம்லாம் இருந்ததுங்க. இப்போ அந்த சிஸ்டம் அடிபட்டு போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்டா மாவட்டத்தில் கீழே தஞ்சைன்னு சொல்லப்படுற மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தோட ஒரு பகுதி, தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் பாபநாசம் தாலுக்கா வரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிக்கு இந்த விவசாய நிலங்கள் ஒரு இடத்துல இருக்கும், வீடுகள் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ பண்ணைய சாகுபடி பண்ணும்போது நீங்கள் பண்ணை சாகுபடி நடத்துகிற இடத்துல நீங்கள் தங்கணும். இப்போ மற்ற மாவட்டங்கள் விவசாயிகள்லாம் எங்கே விவசாயம் பண்ணுறானோ அங்கேயே தங்கிப்பான். இங்கே இது ஒரு நமக்கு இருக்கிற ஒரு டிராபேக். மின்சார வசதி அல்லது சோலார் வசதிகள் இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அந்த விவசாயி அங்கே தங்குறதுக்கும், அந்த நஞ்ச நிலத்திலேயே ஒரு பகுதியை குட்டை எடுத்து அந்த மண்ணை கொண்டு அதை மேடாக்கி தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அப்போ நெல் பயிர் நஷ்டமானால் கூட மற்ற அந்த கால்நடைகள், ஒரு பால் மாடு, 10 ஆடு, அது மாதிரி கோழி வாத்து எல்லாம் இந்த வருமானத்திலிருந்து அந்த நஷ்டத்தை ஈடு பண்ணி அவனோட வாழ்க்கை தரம்
1: மேம்படுத்த முடியும்,
0: கீழே போகாம அதை நம்ம காப்பாத்திக்க முடியும்.
1: சரிங்க, இப்போ பெரிய விவசாயி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைச்சிடலாம் சுலபமா. இப்ப சிறு குறு விவசாயிகள்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட 1 ஏக்கருக்கும் குறைவான இட வசதி இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க?
0: கரெக்ட். இப்போ குறு சிறு விவசாயினா அவங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்களோ அதுல 1/10 இப்போ 1 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா 10 சென்ட் வந்து நீங்க பண்ணை குட்டை கட்டிக்க முடியும். இதுலயே ஒரு பகுதி, இன்னொரு 10 சென்ட்ல அந்த ஆடு மாடுக்கான ஷெட்டு, புல்லு வளர்க்கறது இதெல்லாம் பண்ண முடியும். சிறு விவசாயிகளுக்கும் பண்ணலாம், பெரிய விவசாயி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெரிய திட்டத்தில் பண்ணிக்க முடியும். அதனால முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்க 1 ஏக்கர் இருந்தா கூட அந்த 10 சென்ட்னா ஒரு 30 குழி, நம்ம இதுல சாதாரணமாக சொன்னா ஒரு 30 குழி 20 குழியில குட்டை இருந்தா கூட போதும். அந்த மண்ணை நீங்க போடுற இடத்துல மாட்டு கொட்டாயும் ஆட்டு கொட்டாயும் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்முடைய விவசாயி தன்னுடைய வருமானத்தை பெருசா பண்ணிக்க முடியும், பண்ணியிருக்காங்க சில பேர். அதனால அது சிறு குறு விவசாயிங்கிற பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்னன்னா, இந்த பண்ணை குட்டை வெட்டுவதற்கும் இந்த ஆடு மாடெல்லாம் வாங்கிக்கிறதுக்கும் அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லை. நஷ்டம்ங்கிறது இயற்கை பேரிடர்னால நஷ்டம்ங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பயிர் சாகுபடியினால தான் வருது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இயற்கை பேரிடர்களை தடுப்பதற்கு இப்போ உதாரணம் சுனாமி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த உப்பு தண்ணி பாஞ்சுது, அந்த நிலங்கள் பாழாக இருந்தது. மறுபடியும் அரசாங்கமும் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சில இடத்த இது பண்ணி கொடுத்தாங்க, உப்பு மண்ண அந்த கலர் மண்ணுகள்லாம் விட்டு. இப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பனைமரக் காடுகளும் சவுக்க காடுகளும் இருந்ததோ அங்கே இந்த உப்பு தண்ணி அதிகமாக பாயலை. அப்போது அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் கடற்கரை ஓரத்துலேருந்து 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற நிலங்களில் மரப்பயிர்களும் பணப்பயிர்களும் பழப்பயிர்களும் சாகுபடி பண்ணிங்கன்னா, அப்போ வந்து இந்த இயற்கை இடர்பாடுங்கிறது இப்போ புயல் அடிக்குது அது 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாக்குது. நீங்கள் கடற்கரை ஓரத்தில் காடுகள் இருந்ததுன்னா, நம்ம மரப்பயிர்கள் இருந்ததுன்னா அந்த இயற்கை பேரிடரையும் தடுக்க முடியும். அப்போது நமக்கு வந்து உள்நாட்டில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் புயல் தாக்கி இருக்கிற சேதத்தை தடுக்க முடியும். கடற்கரை பகுதியில் இருக்கிறதுனால நமக்கு பவுண்டரிக்கே நாங்கள் வந்து பனங்கன்று போடுவோம். இப்போ பனைமரத்தில் வந்து இது கட்ட முடியல அப்படிங்கிறதுனாலயே பல பேர் பனைமரத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ தான் மறுபடியும் சட்டம் வந்திருக்கு, இன்னுமே பனைமரத்தை வெட்ட முடியாது. அதே போல் சவுக்கு பயிர்கள் புஞ்சையில் போடும்போது அது வந்து ஒரு 5 வருஷ பயிர், 4 வருஷம் 5 வருஷத்துல தான் பலன் கொடுக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபயர்வுட்டுக்கு இப்போ பெரிய இது இல்லை. அதனால இப்போ சவுக்கு பயிருங்கிறதும் அங்கே அந்த பகுதியில் இல்லை.
1: இயற்கை பேரழிவு தடுக்கிறதுக்கு இப்போ சவுக்கு, பனை, பல மரங்கள் போட்டால் இயற்கை பேரழிவு தப்பிக்கலாம் விவசாயிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை கால அனுபவம் இந்த விவசாயத்துலங்கய்யா?
0: இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமாக விவசாயம் பண்ணி. ஓ,
1: ஆரம்ப காலமே நீங்கள் விவசாய குடும்பம் தானா?
0: விவசாய குடும்பம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க ஐயா நீங்கள்?
0: நான் வந்து
1: நாள்
0: பயிர். அது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான படத்தில் போடலாம். 61 கொஞ்சம் 135 நாள் பயிர், அது ஏடிடி 60, 61, கோ 56, ASD 21, இந்த மாதிரி பயிர்கள் 4 மாதத்துக்கு மேலே நீண்ட கால பயிர்கள். சில இடத்துல பொன்னியும் போடுறாங்க,

0: அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு போகங்கும் போது நாங்கள் 5 மாதம் 6 மாதம் பயிர் தான் போடுறோம்.
1: இப்போ இந்த ஒரு போகன்றதால ஏரிட்டி 60 ம் 61 ம் நடவு செஞ்சுருக்கீங்கன்றீங்க. மற்ற இந்த ஒரு போகத்தில் மாற்று பயிராக வேற எதுவும் போட மாட்டீங்களா நெல்லை தவிர?
0: போட முடியாது. அதில்
1: கடலை சாகுபடி பண்ணுவேன்னு
0: சொல்லி, கடலை சாகுபடிங்கிறது புஞ்சையலை, இது நஞ்சையலை. நீங்கள் வந்து தண்ணி வந்துடுச்சுன்னா தண்ணி நிற்கும். கோடையில் வேணால் ஒரு போகம் கடலை சாகுபடி பண்ணலாம், எங்கே தண்ணி வசதி இருக்கோ அந்த வயல்களில் பண்ணலாம், மணச்சாரியில். ஆனால் சீசனில் நெல்லை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது.
1: ரசாயன முறையில் விவசாயம் பண்ணுறீங்களா?
0: ஆமாம். ஏன்னா இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி. ஏன்னா நாங்கள் தண்ணி வந்து சாகுபடி பண்ணுறோம். அப்போ இயற்கை முறையிலன்னா நீங்கள் தண்ணி நின்று போச்சுன்னா பயிருக்கு நஷ்டமாகும், குரோத் இங்கே சீக்கிரம் கொண்டு வர முடியாது.
1: 55 ஆண்டுகளாகவே நீங்கள் ரசாயன முறையில் தான் விவசாயம் பண்ணிட்டு வரீங்களா?
0: அதுக்கு முன்னாடி ரசாயனம் போடல, கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமாக தான் ரசாயன உரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரசாயன உரம் போடல.
1: அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயத்தில்
0: தான் இருந்தது. பொதுவாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்னைக்கு வந்து முதல்ல வந்து ரசாயனங்கிறது யூரியா மட்டும்தான் இந்த பயிர் வளருதுன்னு காட்டுறதுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற உரங்கள்லாம் வந்தது. அந்த யூரியா போடுற காலத்துலேயும் அப்போ வந்து எப்படி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, யூரியாவை முத நாளே மணலில் கலந்து வச்சு மறுநாள் தான் போடுவோம். அப்படி தான் ரசாயன உரம் இங்கே புழக்கத்துக்கு வந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து இயற்கை உரமே எல்லாமே ரசாயன உரமாக போயிடுச்சு.
1: கண்டிப்பாக. இப்போது நீங்கள் பண்ணிட்டு வர விவசாயத்துக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: நிலத்தை முதல்ல வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எரு தடையெல்லாம் போட்டு நிலத்தை உழுதுருவோங்க. 3 தடையோ 4 தடையோ வந்து உழுதுருவோம். அப்படி உழுது அந்த இந்த காலத்தில் உழுதா அதுக்கு புழுதி உழவுன்னு பேர். புழுதி உழவு உழ முடியாத இடத்துல தண்ணி வந்ததுக்கப்புறம் சேத்து உழவு தான் உழுது. இப்போ பொதுவாக வந்து இந்த கடைமடை பகுதியில் கூடிய வரைக்கும் முதல்ல புழுதி உழவு உழுதுட்டு எல்லாருமே ஒரு மழை பெஞ்சிட்டுன்னா இன்னைக்கு வந்து விரைய தூவி விட்டுறதுல விதப்பு நடத்துறது தான் மேஜராக இருக்கு.
1: நேரடி விதைப்பு தான் நீங்க பண்ணிட்டு?
0: நேரடி விதைப்பு. ஏன் நேரடி விதைப்பு பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி வராதுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் 30 நாளைக்கு முன்னாடியே மழை பெய்யுதுன்னு வைங்க, இந்த ஈரம் நமக்கு 10 நாள் 15 நாள் தாக்கு பிடிச்சிக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டுனா அந்த 15 நாள் பயிர் உங்களுக்கு தண்ணீர் வரத்துக்கு முன்னாடியே வளர்ந்துடும். அப்போ அதுக்கு கொஞ்சம் வறட்சியை தாங்குற சக்தியும் இருக்கும் அந்த மாதிரி பயிருக்கு. அப்போ தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தண்ணியை பார்த்தோம்னா அந்த பயிர் சீக்கிரம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் மேஜராக வந்து இப்போ நாங்கள் கடற்கரை பகுதியில் வரப்பு அடிக்கிறதுன்னு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வரப்பு அடித்து கொஞ்சம் இது வளர்ந்தோடனே இப்போ களைக்கொல்லி, களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை கிராமத்தில், அதனால களைக்கொல்லி போட்டுடுறோம். அதுக்கப்புறம் மேலே மேலே ரசாயன உரங்கள் அது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: அக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் காழியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் அவங்க பண்ணிட்டு வர விவசாயத்தோட அனுபவங்களை கேக்குறப்போ நம்ம ராமசாமி தாத்தா பேசுற மாதிரியே இருக்கு.
3: ஆமா பொங்குடி, இவங்க கூட 5 ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க பாரு. அதுவும் 55 வருஷமா. நஞ்சையில நெல்லும் உளுந்தும், புஞ்சையில கடலை சாகுபடி வேற செய்யறாங்களாம்.
2: ஆமாங்கா, 30 வருஷத்துக்கு முன்னாடியே இயற்கை முறையில தான் விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாசன நீர் பற்றாக்குறையினாலும் காலநில மாற்றத்தினாலும் இவங்க ரசாயன விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அப்போ
3: அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையும் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் நன்மை அளிச்சுது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
2: அது மட்டுமாக்கா சொன்னாங்க, சிறு குறு விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி அமைக்கலாம்னு யுக்தியும் சொல்லிட்டு வராங்க.
3: கடலோர பகுதியில வர இயற்கை சீற்றத்தை தடுக்கிறதுக்கு வயல்களை சுத்தி டிம்பர் மரங்களையும் பழமரங்களையும் நடலாம்னு சொன்னாங்களே, அது அருமையான விஷயம்.
2: சொன்னது மட்டும் இல்லக்கா, இவங்க செஞ்சுட்டும் வராங்க. சரி சரி சுபாக்கா, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதியை எப்ப கேக்குறது?

0: இப்போ ஏறிட்டு 60 61 தான் ஆரம்ப காலத்திலேயே போட்டுட்டு இருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது ரகங்கள் போட்டிருக்கீங்களா நெல்?
1: இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருபக வயல் தான், இதெல்லாம் தண்ணி விடாம இருந்தானோ அப்புறம் தான் அது கிராஜுவலா ஒரு போகமா மாறுனுச்சு. அதற்கு முன்னாடி வந்து அது இருபோகம், இன்னும் சொல்ல போனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து பயிர் சாகுபடி நடக்கும். இந்த விவசாயிக்கு முக்கியமா வந்து செலவே இல்லாம வர்ற பயிருங்கிறது உளுந்தும் பயிர் தான். ஏன்னா எந்த செலவும் இல்லை இருக்கு. இப்போ வேணா டிஏபி கரைசல் அடிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் அடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த உளுந்து பயிர் இப்போ போடுறது கஷ்டமாக போயிட்டு.
0: சரிங்க, இப்போ நிலத்தை எப்படி தயார் பண்ண முறையை சொல்லியிருக்கீங்க, இப்போ எத்தனை நாள் கழிச்சு உரங்கள் மேலாண்மை பண்ணுவீங்க?
1: உரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா விறப்புன்னா அடிவரமாக போடுறது இல்லை, நடவுன்னா அடிவரம் போட்டுருவோம். அடியிலேயே டிஏபி அல்லது அந்த மாதிரி உரங்களை கடைசி உழவுக்கு முன்னாடி போட்டு, அல்லது பரம்படிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க.
0: மடிச்சு உழுவுறதுங்களா?
1: இல்லை இல்லை, அந்த ரவுண்டா சக்கர மாதிரி இருக்கும் பல் பல்லா.
0: கோணா வீடரா?
1: கோணா வீடருங்கிறது களை எடுக்கிறது. இதை வந்து போட்டு மாடை கட்டி ஓட்டும் போது

0: அடியிலேயே டிஏபி அல்லது அந்த மாதிரி உரங்களை கடைசி உழவுக்கு முன்னாடி போட்டு அல்லது பரம்படிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க.
1: மடிச்சு உழுவுறதுங்களா?
0: இல்ல இல்ல, அந்த ரவுண்டா சக்கரம் மாதிரி இருக்கும் பல்பல்லா,
1: கோணா வீடரா?
0: கோணா வீடருங்கிறது களை எடுக்கிறது. இதை வந்து போட்டு மாடை கட்டி ஓட்டும் போது வந்து அது சமப்படுத்திடும்,
1: மட்டப்படுத்துறது.
0: அதனால அதுக்கு முன்னாடி நம்ம அந்த உரத்தை தூவிட்டு பண்ணோம்னா அது கிராஜுவலாக எல்லா இடத்துக்கும் பரவி போயிடும், நிலமும் மட்டமாயிடும். அதில் வந்து 1 இன்ச்சு தண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் நடவோம். இதில் எப்படி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் சோவிங்கில் மழை பெஞ்சு அல்லது ஆற்றுலேருந்து தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் தான் உரம் போட முடியும்.
1: எத்தனை ஏக்கரில் சாகுபடி பண்ணிட்டு வரீங்க?
0: நான் வந்து 1-5 ஏக்கர் சாகுபடி பண்ணுறேங்க.
1: 5 ஏக்கரில் 1 போகம் தான். 5 ஏக்கர்லயுமே இந்த 60-61 நெல் ரகம் தான் தேர்வு செஞ்சிருக்கீங்களா?
0: சர்வசன்ஸ் புதுசா வரும்போது மாத்திடுவோம்.
1: இப்ப பண்ணிருக்கீங்களான்னு
0: கேக்குறேன். இப்ப இன்னும் நாங்க பண்ணல, ஏன்னா எங்களுக்கு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னோம் இல்லையா. போன வருஷம் பண்ணது இதுதான்.
1: களைகள்லாம் எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: களைகள் வந்து இப்ப வந்து களைக்கொல்லி போடுறோங்க. குறைச்சல இடம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆட்களை விட்டு களை எடுத்துடுறோம். ஆனா மேஜரா வந்து இன்னைக்கு எல்லாருமே களைக்கொல்லி உபயோகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு 2 காரணம், ஒன்னு செலவு, இன்னொன்னு ஆள் கிடைக்காதுதான் முக்கியம்.
1: பெரும்பாலான இப்ப விவசாயிகள்கிட்ட கேட்டோம்னா எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை தான் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அதை மாத்திரத்துக்கு வந்துட்டு இயந்திரங்கள் முறையில நடவு செஞ்சுட்டு இயந்திரம் மூலம் தான் இப்போ ரசாயன உரங்களும் கொடுத்துட்டும் வரும் அப்படின்றாங்க. நீங்க உங்க வயலுக்கு உரங்களை வந்துட்டு ஆட்கள் வச்சு கொடுக்குறீங்களா இல்ல ட்ரோன் மூலமா?
0: இல்ல, உரங்கள் வந்து ஆளை வச்சு தூரம் ஈஸியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல நீங்க சொல்ற மிஷின் வச்சு அல்லது போறதுங்கிறது லார்ஜ் ஸ்கேல்ல நிலம் வச்சிருக்கிறவங்க 50-60 ஏக்கர் அப்படி அடிக்கும் போதுதான் பண்ண முடியும். நீங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கருக்கெல்லாம் ஆளை வச்சுதான் தூக்க முடியும். ரெண்டாவது, இந்த நிலத்தில் இருக்கிற தண்ணியையும் பார்க்கணும். தண்ணி நிறையா இருக்கும்போது உரம் போட முடியாது, தண்ணி குறைச்சலாக வச்சு தான் போடணும். அதனால் அது இது வந்து இயற்கையோடு இணைஞ்சது. இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆற்றுல தண்ணி நிறையா இருந்ததுன்னா வயலில் தண்ணி நிறையா கட்டிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதுனால இந்த மிஷின்கள்லாம் உபயோகிக்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறத நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்கான மிஷினரிஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் அது வந்து 1,00,000 ரூபா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சாதாரண குறு விவசாயி சிறு விவசாயி வாங்குற மாதிரி சின்ன மிஷின்களாக உற்பத்தி பண்ணாங்கன்னா அதுவும் பாசிபிலிட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மாற்றங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கு, அதனால அது ஒன்றும் தவிர்க்க முடியாது.
1: இப்போ உங்கள் விவசாய நிலங்களில் உரங்கள் கொடுக்கறதுனாலேயே அதிக பூச்சியும் நோய் தாக்கமும் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன முறைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரீங்க?
0: அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை மாற்றணும்னா இயற்கை விவசாயம் தான் கொண்டு வரணும். இயற்கை விவசாயத்தில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரசாயன உரம் போட்டு 1 ஏக்கர் சாகுபடி பண்ணுறோன்னு வைங்க, 30 மூட்டை சாகுபடி வருது. இயற்கை உரத்தை போட்டீங்கன்னா நீங்கள் 15 மூட்டை கொண்டு வர்றதே கஷ்டம். ஏன்னா அந்த நிலத்தோட தன்மை மாறுறதுக்கு 5 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் நல்லா விளையும். அப்போது இயற்கை விவசாயத்துக்கு வந்து உற்பத்தி பண்ணுற பொருளோட விலை உயர்ந்து போயிடுது. அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கை விவசாய பொருட்களை வாங்கி விற்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி கொடுத்தா இயற்கை விவசாயத்துக்கு எல்லா விவசாயிகளும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 40 ரூபாய்க்கு அரிசி விற்கிறோம், ரசாயன உரம் இயற்கை சாகுபடினா 70 ரூபா வந்துடுது. அதனால் சாதாரண மக்கள் அதை வாங்கி உபயோகிக்கிறது கஷ்டம். இப்போ இயற்கை விவசாயத்துக்குன்னு வரும்போது நீங்கள் வந்து இயற்கையான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது, அதை நம்ம உபயோகிக்கலாம். ஆனால் ரசாயன உரம் போட்டுட்டு நீங்கள் எந்த பூச்சிக்கொல்லிகளை உபயோகிச்சிங்கன்னா அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: சில விவசாயிகள் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இயற்கை முறையிலேயே வந்துட்டு பிபிடியை வர வச்சிருக்கேன் அப்படின்னு, எந்த ஒரு ரசாயன உரங்களும் இல்லை.
0: அது பாசிபிலிட்டி தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயம்னா ஒரு இடத்துல 50 ஏக்கர் இருக்குன்னு வைங்க, அந்த 50 ஏக்கருக்காரனும் இயற்கை விவசாயம் பண்ணணும். நான் மட்டும் நடுப்புற ஒரு 5 ஏக்கர் பண்ணேன்னா இவங்க அடிக்கிற பூச்சி மருந்து இங்கே வந்து விழுவோம், இவங்க இருக்கிற நோய் வந்து அங்கே மருந்து அடிக்கும் போது அந்த நோய் பூச்சும் அங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இயற்கை விவசாயம் பரம்போது அந்த கிராமமே இயற்கை விவசாயத்துக்கு மாத்தணும். அப்பதான் நீங்க வந்து இல்லைன்னா நம்ம இயற்கை விவசாயம் சொல்லுவோம், டெஸ்ட் பண்ணும் போது அது வந்து பூச்சிக்கொல்லி இருக்கும், அடுத்த வயலில் அடிச்ச பூச்சிக்கொல்லி நம்ம
1: தாக்கும் பக்கத்து வயல்
0: வரும், நிச்சயமா வரும், காத்தோட இதுல வர்றது தானே. அதனால இயற்கை விவசாயம்னா 100 ஏக்கர் இருக்க ஒரு இடத்துல 100 ஏக்கர் விவசாயம் பண்ணி ஆகணும், அது ஒரு பிரச்சனை.
1: சரிங்க, இப்போ நீங்க பண்ணிட்டு வர இந்த ரசாயன முறை விவசாயத்துக்கு எவ்வளவு மகசூல் வருதுங்க?
0: இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 30 மூட்டை வரும், 60 கிலோ மூட்டை.
1: விதைகள்லாம் நீங்களே எடுத்து?
0: விதைகள் எடுத்து வச்சுருந்த காலம்லாம் போயிட்டுங்க. இப்போ எல்லாருமே வந்து டெப்போவில் தான் போய் வாங்குறாங்க.
1: உங்கள் எதிர்காலம் திட்டம் என்னங்க?
0: இப்போ என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு வந்து அந்த IFS ஒருங்கிணைந்த பண்ணைய சாகுபடி, அதே மாதிரி இந்த சின்ன விவசாயம்

0: கைகளும் உபயோகிக்கிற மாதிரி கருவிகளை குறைச்ச விலையில இல்லை மானிய விலையில கொடுக்கணும். அப்போ ஒரு நபரை வச்சுக்கிட்டு நம்ம 5 ஏக்கர் சாகுபடி பண்ண முடியுமா? அப்படின்னா முடியும்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் தான்.
0: ஆமாம், அந்த அதுக்கு தகுந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா, அல்லது விவசாய கிடங்குகளில் அந்த மாதிரி மிஷினை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே பெரிய மிஷினரிஸ். நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் அறுவடைக்கு வாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மழை பெஞ்சுட்டுன்னா நம்மளால் அறுவடை மிஷினை இறக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி விவசாயிகளே அல்லது விவசாயிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கூட்டுற மாதிரி அவங்களுக்கு இந்த மிஷினரியை கொடுத்து அந்த கிராமத்தில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கடலையும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் 5 மாச கடலை தான், அப்புறம் 3 மாச கடலை வந்தது. இப்போ கடலையிலையும் இதே பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. கடலையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
1: கடலை இயற்கை உரங்களா இல்லை ரசாயன
0: உரம்? ரசாயன உரமும் போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த 90 நாளுக்குள்ளே நாங்கள் பறிச்சிடணும். முதல்லையாவது கையால் போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆள் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் மிஷினரி வந்து, அதனால மிஷினரி வந்ததுனால அதுலேயே முதல்ல உரத்தை கொட்டிக்கிட்டிங்கன்னா அது அந்த சாலில் விழுந்துடும், அது பின்னாடியே கடலை விதையும் விழுந்துடும். அதனால கடலை சாகுபடிங்கிறது விவசாயிக்கு இந்த நஞ்சை விவசாயம் கை கொடுக்குதோ இல்லையோ அது கொஞ்சம் கை கொடுக்குது.
1: இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையத்துலதான் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கு இல்லையா? ஏதாவது பயிற்சிக்கு போய் இந்த யோசனை வந்து
0: எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களே பயிற்சி கொடுத்தோங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுனாமியில் INTCங்கிற தொழிற்சங்கம் அப்போ நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் இல்லை. அப்போ கடுமையான பாதிப்பு எல்லா இடத்துலையும் வரும்போது எங்களுடைய தொழிற்சங்கத்தில் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் ILO அதோட தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பை பயன்படுத்தி மீனவர் பகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் கேம்ப்பு நடத்தணும். அதாவது பத்தி தயாரிக்கிறது இது அந்த மாதிரி, அதாவது குரூப்பாக ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திலையும் ஒருத்தங்க இறந்து போயிடுறான், அவங்க வீட்டுக்குள்ளாரையே அந்த பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு அந்த துக்கத்தை மாற்ற முடியாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தோம். கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்தோம், ITIல பயிற்சி கொடுத்தோம். அப்போது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்க இதை என்ன பண்ணுறதுன்னு ஒரு விவாதம் வந்தபோது, இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு ILOவோட கோஆர்டினேட்டரான, அதனால நான் என்ன சொன்னேன்னா, நான் விவசாயிங்கிறதுனாலையும் விவசாயத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்களா, நீங்கள் மீனவருக்கு தான் செய்வீங்களான்னு அந்த கேள்வி வச்சோடனே, நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் உட்காந்து பேசும்போது, முதல்ல நம்மக்கிட்ட ஒருங்கிணைந்த பண்ணைய சாகுபடி இருந்து, அதுக்கு அப்படி பேர் இல்லை. ஒரு குட்டை இருக்கும், 10-15 ஆடு இருக்கும், 50 ஆடு இருக்கும், அவங்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி ஆடு வச்சுருப்பாங்க. மாடு, மாடுங்கிறது நெசசரி. அப்போ தான் வந்து என்னோட அம்மா சொன்னாங்க, இப்போ வேணாலும் ஆடை வச்சுக்கலாம்ப்பா, அப்படி தான் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னாங்க. சரி, அப்போ வந்து இதுக்கு என்ன ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பண்ணையிலையும் பார்த்தோம், அரசாங்க பண்ணையில். அப்போ காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற பண்ணையில தான் அவன் ஆடு வச்சுருந்தான், கோடி வச்சுருந்தான், வாத்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார், நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி தான் நடத்துகிறோம், மாடுன்னா மாடு, 1 நாள் ட்ரைனிங், 2 நாள் ட்ரைனிங், நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது, அதனால் யூனிவர்சிட்டியில் போய் பேசுவோம்னு சொல்லி அன்பாக யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருந்தது அது. அப்புறம் யூனிவர்சிட்டியில் போய் வைஸ் சான்சலரில் பேசுகிறோம் போது, இது ஒரு புது சப்ஜெக்டாக இருக்க நடத்திடுவோம், ஆனால் நீங்கள் பணம் கட்டணுன்னாரு. நாங்கள் உடனே ஒரு 20 பேருக்கு வந்து 1 வார பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சியோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் கவர்மெண்ட்டே அதை சேலம் பக்கம் மற்ற பக்கத்தில் அது பண்ணாங்க. அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுத்தது.
1: சரிங்க,
0: இது வந்து நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் விவசாயிக்கு.
1: அதனால இப்போ நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையும் 55 ஆண்டுகள் விவசாயத்துல அப்ப பண்ணல, இப்ப பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லைங்களா?
0: இல்ல, 55 ஆண்டுகள் விவசாயத்துல ஏன் பண்ணலன்னா, இந்த ஆள் பற்றாக்குறை வந்து ரொம்ப நாளா இருக்குங்க. மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மேய்க்க ஆள் இல்லைன்னொன்னே அது குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு, அப்புறம் டிராக்டர் வந்ததுக்கப்புறம் மாடும் தேவையில்லை. அதனால நீங்கள் கால்நடைங்கிறது விவசாயத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிட்டு, அதுதான் முக்கியமான காரணம்.
1: சரிங்கய்யா, இன்னைக்கு உங்களுடைய விவசாய அனுபவங்களை பத்தி எங்க கூட பயனுள்ள தகவலை பகிர்ந்துகிட்டுங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்கிற விவசாய பெருமக்களா இருக்கட்டும், நேர்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் காழியப்பநல்லூர் ஆர் ராமச்சந்திரன் ஐயா அலைபேசி எண் 9894549514. மீண்டும் ஒரு முறை, 9894549514. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றிங்க.
2: பொங்கல் இப்படி அனுபவம் சொல்லும் விவசாயம்னு மயிலாடுதுறை மாவட்டம் காழியப்பநல்லூர் ஆர். ராமச்சந்திரன் அவங்க அவங்களோட விவசாய அனுபவங்களை

0: நம்ம கூட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கை விவசாயத்துல ஆர்வம் இருந்தாலும் விற்பனையில ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயப்படுற இவங்க ரசாயன முறை விவசாயத்துல லாபம் கையில நிக்குதுன்னு சொல்றாங்க.
1: நஞ்சையில இவங்க பண்ற நெல் சாகுபடி பயனளிக்கலாம்னா கூட புஞ்சையில கடலை சாகுபடி பண்றாங்கல்ல, அது இவங்களுக்கு பயனளிக்குதான்.
0: அதான் பூங்கொடி, ஒரு விவசாயம் கைவிட்டாலும் இன்னொரு விவசாயம் காப்பாத்தும்ல, எதிர்கால திட்டமா ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க.
1: சரியா சொன்னீங்க சுபாக்கா, விவசாயிகளோட பெரும் பிரச்சனையே ஆட்கள் பற்றாக்குறை தான். அதை நிவர்த்தி செய்யறதுக்கு பல தொழில்நுட்பங்கள் மூலமா இவங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
0: நல்ல ஐடியா பூங்குடி.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து இல்லம் அமர்ந்து கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருக்கும் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களை நீங்களே ஹீரோ ஹீரோயினாக உணர்ந்த தருணம், அதாவது ஒரு சிறு துரும்பு எடுத்து கூட போட்டிருக்கலாம், அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை நீங்கள் ஹீரோவாக உணர்ந்திருக்கலாம், ஹீரோயினாக உணர்ந்திருக்கலாம், பெரிய உதவிகள் செய்திருக்கலாம், சிறிய உதவிகள் செய்திருக்கலாம், நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு சென்று அவர்கள் நல்லவிதமாக இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களை நீங்களே ஹீரோ ஹீரோயினாக உணர்ந்த தருணம் எது என்பதை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள் நேயர்களே. இதை காற்றில் வரும் காணம்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா, மயிலாடுதுறை.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிகள் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து மாணிக்கிறீங்க?
1: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்துலேருந்து பாடல் உங்களுக்கு?
1: எங்க ஒரு ராசாத்தி படத்திலிருந்து பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேங்கிற பாடல்.
0: அழகான பாடல் கேட்டிருக்கிறீர்கள். மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலேஜாவும் இணைந்து பாடிய பாடல் அது. சின்ன வயது சிறுவயது ஞாபகங்கள் வருகிறது அல்லவா அந்த பாடல் கேட்டா?
1: ஆமாம் சார்,
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிற நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? அதாவது இப்ப இருக்கிற ஜிவி பிரகாஷ் இருக்காரு இல்லையா, விஷயம் அதுல குழுவாளிலேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசு பையன் பாடுவான்ல, அதுக்கு ஜிவி பிரகாஷ் குரல் கொடுத்திருக்கிறாரு.

0: நமது பண்பலைகள் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல், சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களை நீங்களே ஹீரோ ஹீரோயினாக உணர்ந்த தருணம் எது அப்படின்ட்டு காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம். நிறைய நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். ஐயா வணக்கம். ஹலோ
2: சார், வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம் சார். திருப்பூர்ல குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குமார் சார், எந்த படத்து இந்த பாடல் உங்களுக்கு?
2: சார் நல்லா இருக்கீங்களா? நீயா?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
2: சரிங்க சார. படிக்காத படத்துல இருந்து சார் அந்த ஊரை செஞ்சுக்கிட்டான் உலகம் புரிஞ்சுட்டான்.
0: சொல்லுங்க, ஏசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் வருகிறது.
2: சரிங்க சார்.
0: அப்படி என்னதான் நீங்க ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டுடலாமா?
2: சார்
0: அப்படி என்னதான் நீங்க ஊரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டுடலாமா?

0: நாளை காலை 6:35 காரைக்கால் உயர்ந்த இசை கவர் எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 சில லலிதாம்பாள் சித்தாபர்ம விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்லும்போது, மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் சல்லறை பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து விளக்கும் பூமேக்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தன முருகன்.
0: சொல்லுங்க முருகன், என்ன படத்தை இந்த பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு மெட்டி வழி படத்தது சார்.
0: மெட்டி
1: ஒளி காற்றோட தவறுகள் கேட்டு மகிழ்வோம்.
0: வருகிறது மெட்டி ஒளி உங்களுக்காக
1: வாய்ப்புகிறேன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:32. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம்,
4: வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நமது காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம கேட்டிருந்தோம், உங்களை நீங்களே ஹீரோ ஹீரோயினாக உணர்ந்த தருணங்கள் எது என்று கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கிடையில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம் மடவேர்குடி வசந்த்.
0: வசந்த், சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
7: படம் சக்திவேல்.
0: ஆ,
7: பாடல் மல்லிகை மூட்டு. நன்றி, வணக்கம்.
0: வருகிறது பாடல். அருண்மொழியும் சுவர்ணலதாவும்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் சல்லறை, பூமேக்ஸ் பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிவு

0: வழங்கும் நண்பேண்டா. பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில். அதில் உங்களை நீங்களே ஹீரோ ஹீரோயினாக உணர்ந்த தருணங்கள் எது என்று கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கார்கள். தில்லை விழாலன் ராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய மகள் திருமணத்தின் போது நான் வந்து ஹீரோவாக உணர்ந்தேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பண்ணைப்புறம் மணிகண்டன் இனிய இரவு உனக்கு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜன்னல் ஓரம் அமர்ந்து காதில் ஹெட்ஃபோனை மாட்டி சோக பாடல்களை கேட்டபடியே மழையை வேடிக்கை பார்க்கும்போது நாமே கதையின் நாயகி என்று ரொம்ப ரசித்து சொல்லியிருக்கிறாங்க. இராஞ்சேரி கலாபதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நினைப்பதை விட கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி மாணவர்கள் என்னை பூக்கள் விடும் தூது படத்தின் கதாநாயகி போல இருக்குதில்லை இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது நானும் ஹீரோயின் என்று உணர்ந்து மனம் மகிழ்ந்தேன் என்று அவங்களுடைய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாரி வள்ளல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் காதலித்த போது என்னை கதாநாயகனாகவும் அவர்களை கதாநாயகியாகவும் நினைத்த தருணம் உண்டுங்க, அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் நினைத்தது உண்டு, அதிலும் முக்கியமாக ஹீரோக்களுக்கு அறிமுக பாடல் என்ற தமிழ் படங்களில் உண்டு, அந்த பீஜியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்பொழுது என்னை நானே ஒரு பெரிய ஹீரோவாக நினைத்துக் கொள்கிறேன். சமீபத்தில் கூலி படத்தில் வரும் பீஜியம் சவுண்டு எனக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பள்ளி படிப்பு முடித்தவுடன் டைலர் வேலை கற்றுக்கொண்டேன், அப்போது ஹீரோவாக நினைத்து கொண்டேன் அப்படின் சொல்லியிருக்காங்க. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி நன்றியோடு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்தது அன்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் கோப்பை போட்டியில் கூடைப்பந்தில் 3 பாயிண்ட்களை எடுத்த பொழுது நான் ஹீரோவாக உணர்ந்தேங்க. கரெக்டுங்க, இந்த மாதிரி தருணம் தான் நம்மளை ஹீரோவாக உணர செய்யும், அதனால் அந்த அணி வெற்றியும் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மயிலாடுதுறை ராஜா திரு குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ, நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை பார்த்துட்டு நம்ம குழந்தைகள் எங்கள் அப்பா தான் உலகத்திலேயே பெஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பெருமையாக சொல்லும் பொழுது வர்ற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அந்த தருணத்தில் தாங்க நம்ம அவங்களுக்கு நிஜமான ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் மேலே ஒருதரை சேர்த்து விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை நான் பலமுறை அதே போல் நினைத்தது உண்டு. காரைக்கால் பண்பலை 100.3 ஆண்டு விழாக்களில் பண்பலை நேயர்களுடன் கலந்துரையாடல் செய்யும்பொழுது அடைந்த தருணம் என்னால் என்று மறக்க முடியாது, மலர் நினைவுகள், நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளையராஜா இசையில் சில பாடல்களில் நான் கதாநாயகியாகவும் என் கணவர் ஹீரோவாகவும் நானே நினைத்ததுண்டு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரிலே இன்று 9:30 இளையராஜா அவர்கள் பாடிய சில பாடல்கள், ஜனரஞ்சகமான பாடல்கள் ஒளிபரப்ப காத்து கொண்டு இருக்கின்றோம் நேர்களே. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சினிமா வாழ்க்கையை விட நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நம் வாழ்க்கையில் உணரும் தருணங்கள் மிகவும் அழகானது, உணர்வு பூர்வமானது, எவ்வித சுய நலமும் இல்லாமல் அடுத்தவர்களின் வழியை என் வழியாக உணர்ந்து அவர்களின் கண்ணீரை துடைக்கும் அந்த வினாடி நான் ஹீரோயினாக உணர்வேன். வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று என்னை சுற்றி உள்ளவர்கள் நினைத்த பொழுது மீண்டும் எழுந்து நின்று போராட துவங்கி அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, எதிர்ப்புகள் வரும் என்று தெரிந்தும் தவறான ஒன்றுக்கு குரல் கொடுக்கும் போதுதான் உண்மையான ஹீரோ, தவறான ஒன்றுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது தான் உண்மையான ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜெயங்கொண்டம் கலிவாணன் வென்சிராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது ஹீரோ தாங்க, இப்போது எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹீரோவாக இருக்கோம் அவ்வளோதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: காட்டில் விரும்புகான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்மா,
4: காட்டுமன்னார்
3: கோமதி பேசுறேன்.

0: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இணைந்து மனம் ரசிக்கும் பாடல்களை ருசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. வணக்கம்.
4: வணக்கம் சார். காரைக்கால் தலதெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
3: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
4: எனக்கு உனக்காகவே வாழ்கிறேன் படத்துல இருந்து கண்ணா உனை தேடுகிறேன்.
3: வருகிறது பாடல் உங்களுக்காக.
5: காரைக்கால் ஜிஎல்

0: வணக்கம் சார். காரைக்கால் தலதெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
1: சொல்லுங்கம்மா, எந்த படத்திலிருந்து பாடல் உங்களுக்கு?
0: எனக்கு உனக்காகவே வாழ்கிறேன் படத்திலிருந்து கண்ணா உனை தேடுகிறேன்.
1: வருகிறது பாடல் உங்களுக்காக.
2: காரைக்கால் ஜிஎல்

0: சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விடுதலில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரிசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இன்றைய நிறைவான நேயர் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் வணக்கம்.
9: வணக்கம் சார்.
2: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
9: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன்.
2: வருகிறது என்ன பாடல்?
9: தெண்டல் படத்திலிருந்து அடித்தோகி அடித்தோகி.
2: வருகிறது பாடல் உங்களுக்காக. சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் கேட்டிருந்தோம் இல்லையா, அடுத்து பேரலும் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லூரி பருவம் தாங்க, அப்போ தாங்க நம்மளெல்லாம் ஹீரோவாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தையல் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது முன்பு வரை சாதாரண பெண் தான், வகுப்பு ஆரம்பித்த பிறகு பொது இடங்களுக்கு செல்லும்போது நான் இவரிடம் தையல் கையில் கற்றுக்கொண்டேன் என்று என் மாணவிகள் சொல்லும்போதும், இவர்கள் தான் தையல் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று என்னை காண்பித்து பேசும்போதும் எனக்கு அது போன்ற உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்கும்பொழுது நான் என்னை ஹீரோயினாக நினைத்தது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகிறது நேயர்கிட்ட பாடல்.

0: நேர்கள் இனிவருக்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர

0: trillion-dollar export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a six-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heat wave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அருள்மொழிவர்மனுக்கு அவனுக்கான ஜுர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அங்கே சுவற்றில் இருந்த சித்திரங்களை பார்த்து தான் தேவலோகத்துக்கே வந்துவிட்டபடியாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அடிக்கடி பிரக்ஞை திரும்பி மறுபடி அவன் மயக்கத்தில் ஆழும் சூழ்நிலை நிலவியது. அப்போது அங்கே தேவ இளைஞர்களும் இளைஞிகளும் இருந்ததாக அவன் கற்பனை செய்து கொண்டான். அங்கே புத்த பிக்ஷுக்களுக்கும் இடம் உண்டு என்று அவன் நினைத்து கொண்டான். ஏனென்றால் அவ்வப்போது ஒரு புத்த பிக்ஷு வந்து அவனுக்கு அமுதபானத்தை ஊற்றிச் செல்வதை அவன் நினைவில் கண்டுகொண்டான். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறதே, அந்த தெய்வீக பானத்தை ஊற்றிச் சென்ற புத்த பிக்ஷு இன்னும் சற்று அதிகமாக பானத்தை கொடுக்கக்கூடாதா? ஏன் தேவலோகத்தில் கூட இந்த தரித்திர புத்தி என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒருவேளை அமுதத்தை ஒரேடியாக அதிகமாக அருந்தக்கூடாது போலும். இது அமுதமா அல்லது ஒருவேளை ஏதேனும் மதுபானமா? சீச்சி, புக்ஷுக்கள் கேவலம் மதுவை கையினாலும் தொடுவார்களா? தன் வாயிலேதான் கொண்டு வந்து ஊற்றுவார்களா? இல்லையென்றால் ஏன் இப்படி தனக்கு மயக்கம் வருகிறது? அமுதபானம் செய்த சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏன் நினைவு குன்றுகிறது? 3 தினங்கள் இவ்வாறு பொன்னியின் செல்வன் வானவர் உலகத்திலும் நினைவே இல்லாத சூனிய உலகத்திலும் மாறி மாறி காலம் கழித்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து பூரண சுய நினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. எதிரே சுவரில் இருந்த உருவங்கள் சித்திர உருவங்கள் என்பதை அறிந்தான். அந்த தேவயக்ஷ கிண்ணரர்கள் தன்னை வரவேற்பதற்காக அங்கே நிற்கவில்லை என்றும், தேவலோகத்துக்கு விஜயம் செய்த பகவான் புத்தரை வரவேற்கிறார்கள் என்றும் அறிந்தான். மற்றொரு சுவரில் மேகங்கள் சூழ்ந்த வான வெளியில் புத்த பகவான் ஏறி வருவது போன்ற சித்திரம் எழுதியிருந்ததையும் கண்டான். புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். எங்கே, எந்த புத்த விகாரத்தில் என்று சிந்தித்தபோது, இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு அலைப்புண்டு கைசளைத்து போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சமயம் புத்த பிக்ஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது தேவலோகத்து அமுதம் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பிச் சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியரே, ஜுரம் நன்றாக தெளிந்து விட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது

இளவரசன் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வ, தாங்கள் இருக்கும் இடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான தாபஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். எப்போதோ ஒரு சமயம் இந்த நகரின் துறைமுகத்துக்கு போகும்போது வெளியிலிருந்து பார்த்திருக்கிறேன். தெய்வாதீனமாக இங்கேயே நான் வந்து தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கே வந்து சேர்ந்தேன் சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்களுடைய கையில் உள்ள மருந்தை சாப்பிடுங்கள். எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுகிறேன் என்றார் பிக்ஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, இது மருந்தல்ல, தேவாமிர்தம். என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ ஸ்ரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்வதில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் என்னை வரவேற்று உபசரித்துக்க கூடும் அல்லவா? இன்று தேவர் தேவியர்களுக்கு மத்தியில் உண்மையாகவே அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்தமயமாயிருப்பேன் அல்லவா? அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தில் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலின் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வ, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது தேவேந்திரனும் பிற தேவர்களும் விமானங்களில் வந்து தேவ துந்துபிகள் முழங்க மலர் மாறி பொழிந்து தங்களை அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றார். இதுகாரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான களை பொலிந்தது. அவனுடைய விசாலமான நயனங்களிலிருந்து மின்வெட்டு போன்ற ஒளிக்கிரணங்கள் அலையலையாக கிளம்பி அந்த அறையையே ஜோதிமயமாகச் செய்தன. ஆச்சாரியரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்திலுள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கிரி விகாரத்தைப் போல பெரியதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்யப் போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளைப் போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்கப் போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அம்மாதிரி புதுப்பித்து கட்டப்போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இந்த சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களையும் நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போக

0: அதற்கு தகுந்த அளவிலே மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டிலே புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களும் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேகமண்டலத்தை எட்டப் போகின்றன. ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ் திருநாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றைக் கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல பேசி வந்த இளவரசன் உடலில் போதிய பலமின்மையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்துக்கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களையெல்லாம் காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: புத்த என்கிற சொல்லுக்கு ஞானம் கைவரப்பெற்ற என்பது பொருள். மன்னர் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் குமாரனாய் அவதரித்தவரின் பிள்ளை திருநாமம் சித்தார்த்தன். பேருக்கு ஏற்ற மாதிரி கருதியதை முடித்தவர். ஆறு வருஷம் கடும் சாதனம் பழகி ஞான ஒளி பெற்று போதிசத்வரா பேருபதேசம் வழங்கி பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றியவர். இதே போல அரச குலத்தில் பிறந்த அருள்மொழிவர்மர் நாடாள்வதில் எந்த நாட்டமும் இல்லாமல் பந்தங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திர மனிதனாக வாழ விரும்புவதை பார்க்குறோம். புத்த மதத்தில் துறவு பூணுவோர் அதுக்கு முன்னால அரசகுமாரனைப் போல ஆடை அணிகலன்கள் பூணும் வழக்கம் இருந்து வருது. கௌதமரின் தியாகத்தை நினைவூட்டுவதாக அமைந்த வழக்கம். உள்ள தளவில் துறவியாக வாழ்ந்துகிட்டு வர்ற பொன்னியின் செல்வர் வேறு காரணங்களுக்காக சூடாமணி விகாரத்தில் இருப்பது விசித்திரமான இணைவு அல்லவா? சில தொடர்களை பார்ப்போம். கேவலம் இந்த சொல் பொதுவாக இழிவான, அற்பமான, தாழ்வான இப்படியெல்லாம் பொருள் உடையதா கருதப்படுது. ஆன்மீகத்தில் கேவலம் என்கிற சொல் தனிமை, இறைநிலை, தான் தானே ஆகி ஒன்றிய முழுமையான நிலை போன்ற முற்றிலும் வேறு விதமான பொருளை கொண்டது. தாபஜ்வரம் இதன் பொருள் துன்பத்துடன் கூடிய நோய், நடுக்கத்துடன் காய்ச்சல். தெய்வாதீனம் ஆதீனம்ங்கிற சொல்லின் பொருள் கட்டுப்பாடு, உரிமை. தெய்வாதீனம் இத்தொடரின் பொருள் தெய்வத்தின் செயல். ஸ்ரத்தை ஒருவர் காட்டும் அக்கறை, ஈடுபாடு, முழு கவனம். இதை அடிப்படையாக கொண்டு உருவானது ஸ்ராத்தம், முன்னோர் நினைவாக பக்தியுடன் செய்யப்படுற சடங்கு. பரமோத்தம தர்மம், பரம உத்தம தர்மம் இப்படி பிரிச்சா மிக சிறந்த அறம் என்கிற பொருள் கிடைக்கும். அபயகிரி விகாரம் இன்னொரு பேரு அபயகிரி டாகாபா. இதை கட்டினவன் வட்டகாமினி அபயா என்கிற வலகம்பாகு. காலம் பூமு 104, அதாவது இன்றைக்கு 2100 ஆண்டுகளுக்கு முன். கிரி என்ற சொல் சிங்களத்தில் பாலை குறிக்கும். புனர் நிர்மாணம், மறுசீரமைப்பு. புனர் என்கிற முன்னோட்டு மீண்டும், மறுபடியும், திரும்பவும் இப்படி பொருள்களை கொண்டு இணையும். எடுத்துக்காட்டா புனர் ஜென்மம், மறுபிறவி. புனர் வசு மீண்ட ஒளி, மீண்ட செல்வம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 9:29.
4: ஆடி

0: நேயர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இது இடைக்கால பாடல்களின் இசை விடாத இசைச்சரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை. ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் இளையராஜா அவர்களுடைய குரலில் வெளிவந்த பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். பொதுவாகவே இளையராஜா அவர்கள் நிறைய பாடல்கள் இசையமைப்பாளர் என்ற முறையில் பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் மிகவும் பிரபலமான பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் சில கொஞ்சம் மெலடியான சாங், அவர் தனியாக பாடிய பாடல் சிலவற்றை கேட்க இருக்கிறோம். அதில் என் ஜீவன் பாடுது என்ற திரைக்காக இளையராஜா அவர்கள் பாடிய பாடல் வருகிறது. இந்த ஹம்மிங்கே நம் மனதை ஏதோ செய்கிறது அல்லவா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் இசையமைப்பாளர், பாடகர், இசையாசிரியர் இளையராஜா அவர்களுடைய குரலில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் இரண்டில் ஒன்று என்ற திரைக்காக வருகிறது பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 8:30 பைக்கிங் பணியின் பிரிவுஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வீலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்த இசை ஊஞ்சலில் இளையராஜா அவர்கள் பாடிய தனி பாடல்கள் சிலவற்றை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படிச்ச புள்ள.

0: நிறைவான பாடல் வருகிறது நேர்களே. அம்மன் கோயில் திருவிழா படத்திற்காக
1: வாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி ஒரு நேசம்.

0: தீம் வழங்கும் வம்சா சில்க்ஸன் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை. ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேலை தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
0: இருக்கிற காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நேயர்களே, இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்ல அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம் தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். முன்மான் நுழைப்புலன் இல்லான் எழில்நலம் மண்பான் புனைப்பாவையற்று ஆழ்ந்து தெளிந்த நுட்பமான அறிவில்லாதவனின் அழகான தோற்றம் கண்களை கவரும் மண் பொம்மைக்குரிய மதிப்பையே பெறும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஓடி ஓடி களைத்து போகும் மனிதர்களுக்கிடையே பார்ப்பவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே அழகு நிலையங்களில் மொய்க்கும் நடுத்தர மற்றும் மேல்தட்டு மக்களை நாம் காண்கிறோம். கருணை கொண்டு நாம் பிற உயிர்களிடம் காட்டும் அன்பே சிறந்தது. கருணை கொண்ட பார்வையே ஒரு கண்ணுக்கு அழகு. முகம் முழுவதும் சுருக்கம் விழுந்த வெள்ளுடை தேவதை அன்னை தெரசாவின் அழகு அவர்தன் கருணை மிகுந்த கண்களிலும் அன்பு நிறைந்த இதயத்திலும் ஒளிர்ந்ததே அன்றி முகத்தில் அன்று. பேரரசிகளிடம் இல்லாத பேரழகு அவ்வையிடம் இருந்தது. அது அவர்தம் தமிழறிவில் நிறைந்திருந்தது. தூய்மையும் வாய்மையுமே உண்மையான அழகை தரும். புற தூய்மை நீரால் அமைவது போல அகத்தூய்மை வாய்மையால் உருவாகும். ஏவுகணை நாயகன், அக்னி சிறகுகளால் பிரபஞ்சம் மலர்ந்த விஞ்ஞானி, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்வது போல, அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். ஒரு கிராமத்தில் இரண்டு சிற்பிகள் இருந்தனர். இருவரும் மிகவும் திறமையானவர்கள். முதல் சிற்பிக்கு தன்னுடைய சிற்ப திறமை மேல் அசாத்திய நம்பிக்கையும் கொஞ்சம் கர்வமும் உண்டு. மற்றொரு சிற்பி தன் வேலையை நேசித்து செய்வாரே அன்றி கர்வம் கொண்டவர் அல்லர். ஒரு நாள் அரசர் ஓர் அறிவிப்பு செய்தார். நாட்டில் மிக அழகான சிற்பத்தை உருவாக்குபவருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கப்படும், அதோடு அரசு கலை பிரிவில் பதவியும் வழங்கப்படும் என்று. நாம் முன்னர் சொன்ன இரண்டு சிற்பிகள் உட்பட நாட்டில் உள்ள எல்லா சிற்பிகளும் போட்டியில் கலந்து கொண்டார்கள். முதல் சிற்பி விலை உயர்ந்த கற்கள் பதித்த கண்ணை கவரும் ஒரு சிலையை செய்தார். எல்லோரும் பார்த்து வியந்தார்கள், பாராட்டினார்கள். மற்றொரு சிற்பி வயதான சாதாரண ஒரு பெண்ணின் உருவத்தை சிற்பமாக்கினார். யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. அரசர் சிறந்த சிற்பத்தை தேர்ந்தெடுக்க ஒரு சிறுவனை அழைத்தார். இரண்டு சிற்பங்களில் உனக்கு எது பிடித்திருக்கிறது என்று கேட்டார். இரண்டையும் கொஞ்ச நேரம் பார்த்த

0: சிறுவன் இரண்டாவது சிற்பத்தை தேர்ந்தெடுத்தான். அரசர் காரணம் கேட்டார். அவன் கூறினான், இந்த சிலைதான் என் அம்மாவைப் போலவே இருக்கிறது என்று. இரண்டாவது சிற்பி வெற்றி பெற்றதாக அறிவித்தார் அரசர். கூடியிருந்த மக்களிடம் கூறினார், கண்களை கவர்வது அழகல்ல, இதயத்தை கவர்வதுதான் அழகு என்று. எண்ணம் அழகானால் எல்லாமும் அழகாகும். எண்ணத்தை தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகாகும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சுல முது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரினட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியவர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது இது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:01.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா, மயிலாடுதுறை.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அந்த வகையில் அடுத்து வருகிறது நாளை நமதே என்ற திரைக்காக பி சுஷிலாவும் பாடிய பாடல். இது எம் எஸ் விசுநாதன் இசைக்காக வருகிறது பாடல்.

0: மகத்துவமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைக்காக வருகிறது. இப்படம் 1975 வெளிவந்தது. டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடலிற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் பாலி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் ஏபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: நாளை
0: மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
1: அனைத்தும்
4: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நமது பின்பலியில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
6: ஆடி சூப்பர் சேல் July 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்கள. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பல்லாண்டு வாழ்க என்ற திரைக்காக வருகிறது கே ஜி யேசுதாசும் வாணிஜெயராமும் இணைந்து பாடிய பாடல் சொர்க்கத்தின் திறப்பு விழா.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: இரவும் மலரும் காரைப்பண்பலை பாடல்கள் கேட்டார். அடுத்து வருகிறது சிவகாமியின் செல்வன் என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் 10:28. நாம் இணைந்திருக்கிறோம் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. அடுத்து வருகிறது நேற்று இன்று நாளை என்ற திரைக்காக டிஎம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல் வருகிறது. 1974 வெளிவந்த இந்த படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, தார்ப்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை வம்சா ஆடி சூப்பர் சேல். ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி, அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வம்சா மயிலாடுதுறை.
0: இரவும் மலரும் அந்தமான் காதலி என்ற திரைக்காக வருகிறது கே ஜி யேசுதாசும் பாண்டி ஜெயராமும் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் கண்ணதாசன் வரிகளுக்காக வந்த இந்த திரைப்படம் 1977 வெளிவந்தது.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: ஆடி சூப்பர் சேல் ஜூலை 5 முதல் சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி வம்சா மயிலாடுதுறை.
0: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
3: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு முழுவதும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரில் 1972 வெளிவந்த நல்ல நேரம் என்ற திரைக்காக வருகிறது. டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மிகப்பெரிய ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு சேலை. வம்சா ஆடி சூப்பர் சேல் July 5 முதல். சேலைகள் ரெடிமேட் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. அதற்கு மேல் ஸ்பெஷல் ஆஃபராக 5 ரூபாய்க்கு சேல தராங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் சனி ஞாயிறு தினங்களில் முதல் 100 பில்களுக்கு மட்டுமே. வம்சா மயிலாடுதுறை.
3: தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைக்காக வருகிறது. டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷில் அவங்க இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது. ராஜபாட் ரங்கத்துறை என்ற திரைக்காக மதன மாளிகை மங்கள நாயங்களாம் என்ற பாடல்.

இந்த இனிய இரவை மேலும் மிதமாக்க இசைச்சாரலாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இரவும் மலரும். அந்த வகையில் அடுத்து வருகிறது உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வருகிற திரைப்படம் இதயவீணை என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது இரவும் மலரும். என்றுமே முதலிடம், எப்போதும் உங்களிடம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்று அலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளைய நிகழ்ச்சிகளை அனைத்தையும் வழங்குவர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு, படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும். என்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர்.

0: மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள் 6:55 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் சாராஸ்ரீ. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். விளம்பரதாரர் நிகழ்ச்சி 7:25 சைபர் வழங்கும் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 பைக்கிங் பனியன் அண்ட் ஃபிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை. அரூர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ காரைக்கால் குழந்தை நல மருத்துவர் பி ஸ்ரீதலா அவர்கள் தரும் தகவல்கள். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 வன மகோத்சவ வாரம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வேளாண்மை அலுவலர் கே அமீனா பிபி அவர்கள். 10:00 சொல் அரங்கம் பலம் தரும் வார்த்தைகள். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் அன்னை திரசா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. 4:00 மனம் விழையுதே பங்கேற்கும் நேயர் கடிதவழி பாடல்களுடன் மருத்துவர் வி எஸ் இன்பஸ்ரீ அவர்கள். 4:30 பைக்கிங் பனியன் ஃபிரிப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. மாலை 5:00 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். லைட் ஹவுஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் கூட்டுறவே நாட்டுறவு. விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் குறித்து வறட்சிக்குடி வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி மேலாளர் என் பாலகுரு அவர்கள் வழங்கும் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் கிராமிய பாடல் பாடுபவர் வைத்தீஸ்வரன் கோவில் எஸ் சதீஷ். நாகரிகம் தோன்றிய வரலாறு உரை வழங்குபவர் நத்தம் கே பாரதி. மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கதை வழங்குபவர் பூம்புகார் தர்ஷன். கவிதை தொகுப்பு வழங்குபவர் மயிலாடுதுறை பிரவீன்குமார். 9:00 ஆங்கிலத்து செயல்கள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலைகள் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் கேட்டது காற்றலைகள் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The government has reiterated that the Indus Waters Treaty, IWT, remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terror.

ஆகாஷ்வாணி காரைக்கால் நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் துவங்கும். அதுவரை துயிலும் இந்த இரவும் மலரும் காலை பொழுதும் இனிதாக இருக்க